விடியலின் வாசலில் வெளிச்சம் வந்து நிற்கிறது. நேற்று விட்டு சென்ற கவலைகளை நேற்றோடு களைந்திடுவோம். இன்று நமக்காக காத்திருக்கும் அழகான தருணங்களை புன்னகை பூக்களால் வரவேற்போம். வாருங்கள், நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் நாளும் உங்கள் எண்ணங்களைப் போலவே அழகாய் மலரட்டும் என் வாழ்த்துக்களோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வினா மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 8 தேதி வியாழக்கிழமை. உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க உங்களோடு பயணிக்க இருப்பது உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷாத் தெரிவித்துள்ளார். ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மென் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:02. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வருவது காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம். தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இன்று காலை 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 குண்டக்க மண்டக நேரலை. 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா. சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகளுடன் நேரலை. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் புது பற்களை பொருத்துவதன் அவசியம் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். திரையிசை பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதே அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்திருக்கீங்களா நேரலை. 1:55 திரையிசை. 2:15 திரையிசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனிய நேரம். சந்திப்போம் சிந்திப்போம். செம்மொழி பேராசிரியரின் செந்தமிழ் பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணசாமி நாச்சிமுத்து அவர்கள். உடன் உரையாடுபவர் பேராசிரியர் முனைவர் நட சிவகுமார் அவர்கள். இன்று மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முலைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரையிசை. இரவு 7:00 இனிசை நேரம். 7:10

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: மனநிறைவு. இந்த உலகத்தில் மனிதன் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஆசை. ஆசைப்படுவது தவறில்லை, அதுதான் மனிதனின் வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் பேராசை இருக்கிறதே, அது மனிதனை எப்போதுமே நிம்மதியற்றவனாக வைத்திருக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒருமுறை ஒரு பெரிய சந்தைக்கு போனாரா. அங்கே விற்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடம்பர பொருட்களை பார்த்துவிட்டு, எனக்கு தேவையில்லாத இத்தனை பொருட்கள் இந்த உலகில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து மகிழவே இங்கு வந்தேன் என்றாரா. என்ன ஒரு மனநிலை பாருங்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனதில் நிறைவு இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழைதான். மனநிறைவு உடையவனே உலக பணக்காரன். சமூக வலைத்தளங்களில் அடுத்தவர்களின் பளபளப்பான வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீர்கள். திரை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு. அவனுக்கு இருக்கும் சொகுசு வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் மனநிறைவு அடையுங்கள். ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிவிட்டால் நீங்கள்தான் இந்த உலகத்தின் பேரரசர். இன்று நாம் வாழும் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற பேராசை மனிதனை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இடைவிடாத ஓட்டத்திற்கு நடுவே மனிதன் தொலைத்துவிட்ட மிக முக்கியமான ஒன்று மனநிறைவுதான். மனநிறைவு என்பது முயற்சியை கைவிட்டு சோம்பேறியாக இருப்பதல்ல, மாறாக நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும், அதே நேரத்தில் நேர்மையான வழியில் மேலும் வளர நினைப்பதுமே ஆகும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்றார் திருமூலர். மனநிறைவு என்பது நம்மிடம் உள்ளவற்றை கொண்டு திருப்தி அடைந்து நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வதாகும். இது புதிய இலக்குகளை நோக்கி ஓடக்கூடாது என்று சொல்லவில்லை, மாறாக ஓடும் ஓட்டத்தில் நம்மிடம் இருக்கும் சந்தோஷங்களை தொலைத்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறது திருவள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் நீக்கி வாழ்வதே அறம். இதில் பேராசையை நீக்கினால் மட்டுமே ஒரு மனிதனுக்குள் மனநிறைவு என தெய்வீக குணம் பிறக்கும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம், அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும். அதாவது ஆசை இல்லாதவருக்கு துன்பம் இல்லையாகும். ஆசை இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வந்து கொண்டே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்பது கௌதம புத்தரின் போதனைகளுள் மிகவும் புகழ்பெற்ற தத்துவமாகும். ஆசையை முழுமையாக அழிப்பதென்பது சாத்தியமற்றது. ஆனால் ஆசைக்குள் நாம் சிக்காமல் ஆசையை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே வாழ்க்கையின் நிலையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ், மனநிறைவு என்பது இயற்கை செல்வம், ஆடம்பரம் என்பது செயற்கையான வறுமை என்று கூறியுள்ளார். மன அமைதி இருக்கும் இடத்தில் உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. நம்மிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கும் நமக்கு கிடைக்கும் உணவுக்கும் நன்றி செலுத்தும் குணம் வளர்கிறது. மனநிறைவு உள்ளவனுக்கு வறுமையிலும் அமைதி இருக்கும். மனநிறைவு இல்லாதவனுக்கு கோடான கோடி செல்வம் இருந்தாலும் தூக்கம் இருக்காது. கண்ணதாசன் அவர்களின் புகழ்பெற்ற திரை இசை வரி ஒன்று இங்கு நினைவுக்கு வருகிறது. கிடைத்ததை வைத்து நிம்மதியடைந்தால் காடும் சோலையாகும், கிடைத்தது போந்தும் என்ற மனம் இருந்தால் வாழ்க்கை காவியமாகும். எவ்வளவு அற்புதமான வரிகள்! எப்போது போதும் என்ற மனப்பக்குவத்திற்கு வருகிறோமோ அப்போதே நம் மன அழுத்தம் கரைகிறது, நம் உள்ளத்தில் அமைதியும் ஆனந்தமும் குடியேறுகிறது.

0: போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பொன்மொழியை நெஞ்சில் நிறுத்தி மன நிறைவோடு வாழ்ந்து அமைதியான ஆனந்த வாழ்க்கையை அடைவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வீணையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரி பண்பலை 101.
4: புத்தம் புது பொழுதில் புத்துணர்ச்சியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது காலை 6:15. வள்ளுவர் வரைந்த வாய்மொழி இதோ உங்களுக்காக குரல் அமுதமாய்.

0: சான்றாண்மையின் நிறை கடலாகத் திகழ்பவர்கள் இந்த உலகமே பெயர்ந்து நிலை கலங்கினாலும் தம் பண்பிலிருந்து பெயர்ந்து நிலைகுலைந்து விடமாட்டார்கள். குறள் எண் 989 அதிகாரம் சான்றாண்மை.
1: ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார்.
0: சான்றாண்மையின் நிறை கடலாகத் திகழ்பவர்கள் இந்த உலகமே பெயர்ந்து நிலை கலங்கினாலும் தம் பண்பிலிருந்து பெயர்ந்து நிலைகுலைந்து விடமாட்டார்கள். குறள் எண் 989 அதிகாரம் சான்றாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

நேரம் இப்போது 6:17. அன்பனும் இறைவனை பக்தி பூக்களால் அலங்கரிப்போம் வாருங்கள். இது இறை நேசத்தின் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: கேட்ட பாடலோடு நிறைவுபெறுகிறது பக்தி மாலை. இனி வருவது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். டான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின்போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துகள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஸ் அப்போது குறிப்பிட்டார். சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதன்முறை மற்றும் இளம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதை அதிகரிக்கும் வகையில் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் பெருநகரங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான இந்த சிறப்பு முகாம்கள் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளருமான டாக்டர் ஜி எஸ் அமீரன் தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களிலும் இப்பணிகள் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சலை தடுக்க அரசு சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளில் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், தங்களுடைய வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காமல் தூய்மையுடன் பராமரிக்க வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நேற்றிரவு பயணவழி உணவகம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அங்கு தரமற்ற உணவுகள் விற்பனை செய்வதை அறிந்து அந்த உணவகத்தின் உரிமையாளர் மீது சட்டரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும்

0: சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தையின் தாய் தமிழ்நாட்டில் பிறந்து திருமணமாகி வெளிமாநிலத்திற்கு சென்றிருந்தாலும் அத்தாயின் பெற்றோர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவர்களாக இருந்து அதற்கான உரிய ஆவண ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கும் இத்திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு பொருந்தும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட தோழி விடுதிகள் திட்டத்தை பாராட்டி உலக வங்கி வெளியிட்டுள்ள கட்டுரையை அவர் பகிர்ந்துள்ளார். அத்துடன் பழங்குடியினர் நலத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில் 20% பேர் நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ளனர் என்றும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிராந்திய இணைப்பு திட்டம் காலாவதியாவதை ஒட்டி இந்த விமான சேவைகள் நிறுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இம்மாதம் 25ஆம் தேதி முதல் சேலத்திலிருந்து சென்னைக்கு நாள்தோறும் 2 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், தஞ்சாவூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா கானா இடையே வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கானாவில் கையெழுத்தானது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 94ஆம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் இன்று மாலை 4 மணி வரை குடிநீர் விநியோகிக்கப்படாது என்று ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணியை இம்மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் பெறப்பட்ட 84 புகார் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ், இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஓர்னிக்கா, அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மாநிலத்தில் டெங்கு

காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

செய்கிற தேன் மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நூற்று கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.

0: நேரம் இப்போது 6:55. உற்சாகமான காலை பொழுதில் உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 21 வியாழக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 4 மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23-26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 12-16 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசுவதால் இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெற உள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்களாகிய TPS 3, CR 1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பு பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளியிடம் கோழி கொட்டையை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருத்தல் வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். கைம்பெண்கள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அரசின் நலத்திட்டங்களான விவசாயிகளுக்கு உதவ பல முக்கியமான அரசு செயலிகளை உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் உழவர் செயலி. உழவர் செயலி என்பது விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள், இடுபொருட்களான உரங்கள் மற்றும் விதைகள் இருப்பு விகிதம், வானிலை அறிக்கை மற்றும் தினசரி சந்தை விலை ஆகியவற்றை இந்த செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம். ஈ வாடகை செயலி. ஈ வாடகை செயலி என்பது உழவு இயந்திரங்கள், அறுவடை இயந்திரங்கள் போன்ற வேளாண் இயந்திரங்களை அரசு மற்றும் தனியார் மையங்களில் இருந்து விவசாயிகள் எளிதாக வாடகைக்கு முன்பதிவு செய்து கொள்ள இந்த செயலி பயன்படுத்தலாம். ஈனாம் செயலி. ஈனாம் செயலி என்பது விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் தொலைவில் இருந்தே ஏலம் எடுக்கவும், சந்தை வரத்து மற்றும் விலைகளை அறிந்து கொள்ளவும் இந்த செயலி உதவுகிறது. அக்ரி மார்க்கெட் செயலி. அக்ரி மார்க்கெட் செயலி என்பது சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள சந்தைகளில் பயிர்களின் விலைகளை அறிய GPS மூலம் உதவுகிறது. விவசாயிகள் தங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: Hey.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: இதழோர புன்னகையாய்
3: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை நூற்றி ஒன்று.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். புறாவிளை மலைவாழ் கிராமத்தின் நீண்டகால கோரிக்கையான மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. களியக்காவிளை புதிய பேருந்து நிலைய பணிகளை ஆட்சியர் நேரில் ஆய்வு. குமரி மாவட்ட சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட மலை கிராமங்களில் வாழும் மலைவாழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை கண்டறியப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காண தீவிர நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 8 மலை கிராமங்களை பார்வையிட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை கேட்டறியப்பட்டு உரிய நடவடிக்கைகள் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பொன்மனை பேரூராட்சிக்குட்பட்ட புறாவிளை பகுதியில் உள்ள மலைவாழ் காணியின மக்களின் நீண்டகால கோரிக்கையான மின்னழுத்த குறைபாட்டை நிரந்தரமாக போக்கும் வகையில் முன்னுரிமை அடிப்படையில் புதிய மின்னழுத்த மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ₹22.38 லட்சம் மதிப்பில் கூடுதலாக 63 கிலோவாட் ஆம்பியர் ஒரு புதிய மின்மாற்றி மற்றும் 2.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு உயர் மின்னழுத்த கம்பி பாதை அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என பணிகளை நேரில் பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். களியக்காவிளை சந்திப்பில் ₹9.20 கோடி மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதனை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பேசிய மாவட்ட ஆட்சியர், தற்போது களியக்காவிளை பேருந்து நிலைய முகப்பு தூணுக்கான பில்லர் எழுப்பப்பட்டுள்ளது மற்றும் பேருந்து நிலையத்தில் பேருந்து நிறுத்த வழித்தட பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்தக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. களியக்காவிளை காவல் ஆய்வாளர் மூலம் பேருந்து நிலையத்தில் எந்தெந்த இடங்களில் கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டும் என கேட்டறிந்து இடங்களை குறிப்பிட்ட பேரூராட்சி பொறியாளர்களிடம் ஒப்படைக்க துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் பேருந்து நிலையத்தினுள் புறக்காவல் நிலையம் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் ஆட்சியர் தெரிவித்தார். குமரி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப் பணிகளின் சார்பில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முஞ்சிறை மற்றும் கிள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 200 கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டார். தமிழகத்தில் விவசாயிகளின் பாசன தேவையை பூர்த்தி செய்ய மின்சார செலவை குறைக்க சூரிய சக்தியை பயன்படுத்தி இயக்கும் பம்பு செட் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் 2025-2026 நிதியாண்டில் சூரிய மின்சார பம்பு செட் திட்டத்தில் 19 பயனாளிகளுக்கு ₹21 லட்சம் மானியம் வழங்கப்பட்டுள்ளது என துறை சார்ந்த அலுவலர்கள் தெரிவித்தனர். இத்துடன் நிறைவு பெற்றது வட்டார செய்திகள்.

0: என்னம்மா காலையில பழையதையும் தயிரையும் கொண்டு வச்சிருக்க? உடம்பு வேற அசதியா இருக்கு, இருமல் இருக்குது, ஜலதோஷம் இருக்குது. இதுல இருந்து விடுபடுகிற மாதிரி அருமையா ஒரு சுடுகஞ்சி பண்ணு, சிறுபேரை அவிச்சு தேங்காயை போட்டு ஒரு கூட்டு தயார் பண்ணு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு வெளியே போறேன்.
1: ஏய், மனுஷனுக்கு இருமலா, காய்ச்சலா, சளி பிடிச்சிருக்கான், அண்ணனுக்கு இரும்பு உடம்பு இல்ல. ஒருவேளை வித்தியாசமா ஏதாவது செஞ்சு தரட்டும் அப்படிங்கறதுக்காக ஒருவேளை நடிக்கிறாரா தெரியலையே. சே, வந்த வேலை நடக்காது போல இருக்க. கொஞ்சம் ரூபா தட்டுப்பாடாயி போச்சு. அண்ணன் வந்து கேக்கலாம்னு வந்தா மதனி வேற நிக்கிறாங்க.
0: ஏய், நீ தேவையில்லாம பிரச்சனை கிளப்பாதம்மா, சுடுகஞ்ச வையம்மா வை.
1: இங்க நடக்கக்கூடிய கதைய பார்த்தா நம்ம வந்த கதை நடக்காது போல இருக்க. யாருக்கு மோதிரம் முடிச்சிட்டு வந்தோம்னு தெரியல, என்ன பண்றது? ஆனா அண்ணன் மனசு தங்கமான மனசு, ஆனா மதனி பக்கத்துல நிக்கும் போது அவரு நோட்டை இறக்குறது கஷ்டம்தான். என்ன பண்ணலாம்? பைய கூப்பிடும். என்னே என்னே
0: என்னப்பா வெளியே நின்னு பேசிட்டு? வாப்பா உள்ளுக்கு வா.
1: ஏலே, கொஞ்சம் இங்க வாங்கண்ணே.
0: ஏய், கொஞ்சம் அந்த பக்கமா போயிட்டு வந்துடுறேன்.
1: ஏனே, ஒரு முக்கியமான விஷயம்னே, பயிர் ஏத்துறதுக்கு கொஞ்சம் ரூபாய் வச்சிருந்தோம்னே, பிள்ளைகளுக்கு வேற பள்ளிக்கூடம் திறந்து போச்சு, படிப்பு செலவு, புத்தகம் வாங்குறது அப்படின்னு கொஞ்சம் ரூபா செலவழிஞ்சு போச்சுன்னு, இன்னைக்கு வேலைக்காரங்களுக்கு ரூபா கொடுக்கணும், கொஞ்சம் ரூபா தட்டுப்படுதுன்னு, ஏதாவது கைமாத்தி தரலாமாண்ணே.
0: என்ன கைமாத்து? எத்தனை ஏக்கர் விளைநிலம் வச்சிருக்கப்பா?
1: 1.5 ஏக்கர்னு.
0: 1.5 ஏக்கர் விளைநிலம் இருந்ததுக்கு பிறகும் உனக்கு கடன் வாங்கக்கூடிய நிலையா?
1: ஓய், என்னவா சொல்ற? ஒருத்தன் பைசாக்கு வழி இல்லாம கடன் கேக்கறதுக்காக வந்திருக்கான். அதுக்கிடையில,
0: ஏ தம்பி, கடன் என்கிட்ட தானே கேட்க வந்திருக்க?
1: ஆமா.
0: இப்ப நான் என்னவோ உங்ககிட்ட கடன் வாங்குற மாதிரி அதிகார தோரணையில பேசுற? ஒரு கனிவு வேண்டாமா?
1: என்னவாய் கனிவு? நினைச்சேன் வரக்கூடிய வழியிலே பூனை குறுக்க சாடுச்சு.
0: பூனை குறுக்க போச்சு? இன்னும் திருந்தவே இல்லையாப்பா.
1: என்னவோ சொல்ற? சில சம்பிரதாயங்கள் எல்லாம் மதிச்சுதான் ஆகணும். ஓய், எங்க பாட்டி கூட சில நேரங்கள்ல வெளியே போகும்போது, ஏய் பூனை குறுக்க சாடிச்சு, கொஞ்சம் உட்கார்ந்து எழும்பி போவான்னு சொல்லுவா. என்னவோ இவரு ஒண்ணுமே தெரியாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசாரு. முன்னாடி உள்ளவங்க எல்லாம் சில விஷயங்களை சொல்லி இருக்காங்கன்னா அது உண்மைதான். ஓய், பெரிய மனுஷன், பெரிய மனுஷன்.
0: சரிப்பா சரிப்பா. ஏய், அந்த டீய ஒண்ணு குடியப்பா, குடி.
1: என்னதான் இருந்தாலும் கூட விருந்தோம்பல் அப்படிங்கறதுல எங்க அண்ணனை அடிக்கவே முடியாது.
0: தம்பி, இப்ப உனக்கு என்ன தகவல் வேணும்ப்பா?
1: என்னே, எனக்கு 1,000 ரூபாய் போல கடன் வேணும்னு.
0: எனக்கு கூட மத்திய அரசினுடைய திட்டம் PM Kisan அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க. அதுல கூட நான் விவசாயி அப்படிங்கறதுனால 4 மாசத்துக்கு ஒருக்க 2,000 ரூபாய், அப்படி 6,000 ரூபாய் சேர்த்துதான் எடுப்பேன். என்னவோ வா யோகமோ என்னவோ தெரியல, அந்த 6,000 ரூபாய் அப்படிதான் கிடக்கு இந்த வருஷத்த பணம். வேணா தம்பிக்கு அதை ஒண்ணு எடுத்து தாரண.
1: என்னன்னு சொல்றீங்க? உங்களுக்கு மட்டும் 6,000 ரூபாய் வந்திருக்குன்னு சொல்றீங்க, அதுவும் நான் உங்களை விட 1/2 ஏக்கர் கூட வச்சிருக்கேன்.
0: ஏன் 1/2 ஏக்கர் கூட வச்சிருக்கப்பா? எப்பவாவது அந்த களத்து மெட்டில இருந்து பத்திரிகை பாக்கிறது உண்டா?
1: பத்திரிகை படிப்பியா? வானொலிய கேப்பியா? டிவிய பாப்பியா? என்னென்ன கதை விடுறீங்க?
0: ஏ, உங்க கிராமத்துல 4 விவசாயிகிட்ட கலந்தாது பேசுவியா?
1: ஏனே, வெட்டி பேச்சு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் எங்கன்னு இருக்கு.
0: வெட்டி பேச்சுன்னு நினைக்காதப்பா, சில விஷயங்களை வந்து கலந்து பேசும்போதுதான் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கை கொடுக்கும்.
1: ஏய், எனக்கும் வாய்ப்பு இருக்கும் போல இருக்க.
0: தம்பி, நான் சொல்லுத பிரகாரம் நீ செயல்படப்பா. இப்ப 6,000 ரூபாய் உனக்கு தந்துடுறேன். இந்த திட்டத்துல சேரணும் அப்படின்னு சொன்னா இசேவை மையங்கள்ல போய் சேரலாம். நான் ஒரு விவசாயி, பிரதம மந்திரியினுடைய சம்மான் நிதி திட்டத்துல நம்ம பலனடையணும், அல்லது தமிழ்ல சொல்றது மாதிரி இருந்தா பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டத்துல சேரணும் அப்படின்னு சொல்லணும். சொல்லுவியா?
1: சொல்றோம்னே.
0: ஆதார் கார்டு கொண்டு போகணும்.
1: சரி.
0: ஸ்மார்ட் கார்டு கொண்டு போகணும்.
1: சரி.
0: கரந்தித்த கச்சாத்து கொண்டு போகணும்.
1: சரி.
0: புரியுதா?
1: புரியுதுன்னு புரியுதுன்னு.
0: நான் சொன்ன அத்தாட்சியோடி போய் இந்த பணம் உன்னுடைய வங்கி கணக்குல அடுத்த தவணை வருகிறது மாதிரி கொஞ்சம் விழிப்ப செயல்படுவியா? எப்படி?
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7:10. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
4: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய

0: பெரிய செல்ல குட்டி என்னெல்லாம் சொல்லித்தர போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் பேச போறீங்க?
1: ஸ்ரீயோதிகா.
0: இந்த நம்ம நிகழ்ச்சியில செல்ல குட்டி என்ன சொல்ல போறீங்க?
1: நான் திருக்குறள் சொல்ல போறேன்.
0: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க கேட்கலாம்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயன் என்கோ வளர்மன் நற்றால் தொழார் என மலர்மிசை ஏங்கினால் மானடி சேர்ந்தா நிலமிசை நின்று வாழ்வா வேண்டுதல் வேண்டாமே இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இள இருள் சே இருவினையும் சேராயிறைவன் பொருள் சே புகழ் புரிந்தாம் ஆண்டு பொறிவாயில் அயந்த வித்தான் பொய்தி ஒழுக்கம் நின்றா நின்று வாழ்வா தனக்குவமே இல்லாமல் தாள் சேர்ந்தா மனக்கவலை மாற்றல்.
0: இவ்ளோ திருக்குறளை வந்து செல்லக்குட்டி சொல்லியாச்சு, பிள்ளைக்கு இது யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: மிஸ் சொல்லி தந்தாங்க.
0: சரி, நம்ம செல்லக்குட்டி வந்து ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா.
0: ரேடியோல என்ன கேட்டிருக்கீங்க?
1: பாட்டு.
0: பாட்டு கேட்டிருக்கீங்களா? சரி, பிள்ளைக்கு பிடிச்ச பாட்டுனா என்ன பாட்டு சொல்லுவீங்க?
1: ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்க மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே நடது வலிக்க கந்தனும்.
0: ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பாட்டை வந்து பிள்ளை பாடியாச்சு. நம்ம செல்லக்குட்டி பெரிய பொண்ணா வளர்ந்தப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆகணுமா? சரி, நீங்க இப்ப நினைச்ச மாதிரி டாக்டர் ஆகிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க?
1: வயசானவங்களுக்கு இலவசமா மருத்துவ பார்ப்பேன்.
0: அப்படியா? சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக நேர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று மதியம் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் புது பற்களை பொருத்துவதன் அவசியம் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் வருவது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்

0: செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் தோகா கட்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார். 5G 6G, அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புகள், செமி கண்டக்டர்கள் உள்ளிட்ட துறைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. டிஜிட்டல் சூழலில் உருவாகும் வாய்ப்புகள் குறித்து ஆராய்வது தொடர்பாக உலகளாவிய தொழில்நுட்ப நிபுணர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், புத்தொழில் நிபுணர்கள், முதலீட்டாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோர் கலந்துரையாட உள்ளனர். இந்த மொபைல் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 150,000 பேர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்கம் இடையேயான மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இம்மாநாட்டில் சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறினார். இந்தியாவுடன் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை மற்ற நாடுகள் மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கையே ஒரே வழிமுறை என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரவும் அமைதியை ஏற்படுத்தவும் ரஷ்யா உக்ரைன் இடையே இந்தியா தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். இவ்விவகாரத்தில் இந்தியாவின் முயற்சியை ரஷ்யாவும் உக்ரைனும் பாராட்டியுள்ளதாக ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க ரஷ்ய தரப்புடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். ரஷ்ய ராணுவத்தில் 259 இந்தியர்கள் சேர்ந்ததாகவும் அவர்களில் 139 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு அபுதாபி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம், கானா பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கானாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், கானா வெளியுறவு அமைச்சர் திரு சாமுவேல் ஒக்கிட்ஸ்டோ முன்னிலையில் வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கானாவில் தக்காளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அதிக மகசூல் தரும் தக்காளி ரகங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் ஆலோசனை அளிக்கவுள்ளது. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகாஷவாணிக்கு அளித்த பேட்டியில், நாட்டை பாதுகாக்க இந்திய விமானப்படை எப்போதும் விழிப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருப்பதாக கூறினார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை விமானப்படையின் சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் அதன் திறனையும் வெளிப்படுத்தியது என்று அவர் கூறினார். நெருக்கடியான தருணங்களில் நாட்டிற்கும் மனித சமூகத்திற்கும் விமானப்படை சேவையாற்றுவதாக விமானப்படை தலைமை தளபதி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்காக தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான இந்தியர்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் நாட்டின் மாற்றத்தில் பங்கேற்றதாலும் முன்னேற்றங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக பிரதமர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகியோரும் தமக்கு வாழ்த்து தெரிவித்ததற்காக பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின்போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துகள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஷ் அப்போது குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இந்தியா இத்தாலி இடையேயான பணிக்குழுவின் 2வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் இரு நாடுகளின் தீவிரவாத எதிர்ப்பு அமைப்புகள் பங்கேற்றன. அப்போது கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய தீவிரவாதம் உட்பட தீவிரவாதத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் கண்டித்தனர். போதைப்பொருள் கடத்தல் உட்பட உலக அளவில் ஏற்பட்டு வரும் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பது தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை, உலகளாவிய தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளில் தீவிரவாத எதிர்ப்புக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதன் அடுத்த கூட்டம் இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அபுஹா விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொராக்கோ மற்றும் அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 28 பேர் காயமடைந்ததாகவும் சவுதி அரேபிய நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் கிங் காலித் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சூடான் நாட்டைச் சேர்ந்த 1 கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளனர். இதற்கிடையே ஏமனில் செங்கடல் கடற்கரை பகுதியில் கடந்த மாதம் ஹவுதி படையினர் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் மீட்பதற்காக சவுதி அரேபியாவும் ஏமன் படைகளும் கூட்டாக தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ் இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் வெரோனிகா அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
0: சேவை செய்திகள் மேலைசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்றிரவு 7:30 தீபாராதனை. சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட திருவட்டார், குலசேகரம், பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்களின் பகிரங்க ஏலம் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் இம்மாதம் 14ஆம் தேதி ஆட்சியர் அலுவலக நாஞ்சல் கூட்டாரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுடையோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக 50,000 ரூபாய்க்கான கேட்பு வரை ஓலையினை ஏதேனும் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் கன்னியாகுமரி என்னும் பதவியில் பேரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விவரம் அறிய www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம் எனவும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அலுவலரை செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது.

0: சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
2: குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
2: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
2: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்,
2: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
2: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
2: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 11:02 ஏக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு. இதுல வந்து சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகளுடன் நேரலை இருக்கு, மறக்காம கேளுங்க.

நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று மதியம் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் புதிய பற்களை பொருத்துவதன் அவசியம் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க நேர்களே.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:30. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்

0: நமது கண்ட்ரோல் ரூமில் புதிய ரேடியோ அலைகள். ஒருவேளை விண்வெளியில் இருந்து ஏலியன்கள் அனுப்பிய செய்தியாக இருக்குமோ? ரோபோ கம் ஹியர். இது என்ன ரேடியோ அலைகள் என்று பார்த்து சொல்.
1: பாஸ், இது ஏதோ ஒரு புதிய கிரகத்திலிருந்து வந்திருக்கும் ரேடியோ அலைகள். விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள்.
2: மந்திரியாரே, என்ன இது? நமது அந்த புறத்து ரேடியோவிலும் கேட்கிறது, அமைச்சரவை ஸ்பீக்கரிலும் கேட்கிறது. விண்வெளியிலிருந்து ஏதோ மர்மமான ரேடியோ அலைகள் நம் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து கொண்டிருக்கிறது.
0: எனக்கும் டொக் டக் பீப் டொக் அப்படியெல்லாம் ஏதோ சிக்னல் கேட்கிறது.
2: ஒருவேளை அந்த ஏலியன்கள் எனப்படும் வேற்று கிரகவாசிகள் நம் நாட்டை ஆக்கிரமிக்க நமக்கு அனுப்பிய வார்னிங் சிக்னலோ? அந்த ஏலியன்கள் பெரிய கண்களுடன் பச்சை கலரில் விசித்திரமாக இருப்பார்களே. நம் கதி அவ்வளவுதானா மந்திரியாரே?
0: மன்னா மன்னா, சாந்தி சாந்தி.
2: யார் அந்த சாந்தி?
0: ஐயோ மன்னா, அமைதியாக இருங்கள் என்பதைத்தான் நான் அப்படி
2: கூறினேன்.
0: இதற்கு தான் இரவு நேரத்தில் இந்த விண்வெளி சம்பந்தப்பட்ட ஹாலிவுட் திரைப்படங்களை பார்க்காதீர்கள் என்று கூறினேன். கேட்டீர்களா? அந்த பச்சை கலர் ஏலியன் கற்பனை எல்லாம் உங்கள் பழைய சினிமாக்களோடு சரி. விஞ்ஞானிகள் இப்போது இந்த சிக்னலை ஆராய்ச்சி செய்து உண்மையை கண்டுபிடித்து விட்டார்களா?
2: அப்படியா, விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்களா? ஆமாம், என்ன கூறுகிறார்கள், இது ஏலியன் இல்லை அல்லவா?
0: இல்லவே இல்லை மன்னா, அது ஏலியன்களின் மெசேஜே கிடையாது. பூமியில் இருந்து சுமார் 63 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்கிற பீட்டா பெக்டோரஸ் பி என்கிற ஒரு கிரகத்தில் இருந்து வந்த இயற்கை சிக்னலா?
1: எஸ் பாஸ், மந்திரியார் சொல்வதுதான் உண்மை.
2: எனது செல்லப்பிள்ளை ரோபோவே கூறிவிட்டது. அப்படி என்றால் உண்மையாகத்தான் இருக்கும். ஆமாம், அது என்ன புது கிரகம்? கிரகத்தில் இருந்து எப்படி ரேடியோ பாட்டு கேட்கும்? அங்கே என்ன எஃப்எம் ஸ்டேஷன் வைத்திருக்கிறார்கள்?
0: விட்டால் விண்வெளியில் இருந்து ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் வைத்து அதிலிருந்து உங்களுக்கு விருப்ப பாட்டு ஒலிபரப்பு செய்ய சொல்வீர்கள் போல இருக்கிறதே. எஃப்எம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த கிரகத்துக்கு நம் வியாழன் கிரகத்தை விட பயங்கரமான காந்தப்புலம் இருக்கிறதாம். அந்த காந்தப்புலத்தோடு விண்வெளி துகள்கள் எல்லாம் மோதும் போது அங்கே பிரம்மாண்டமான அரோரா எனப்படும் விண்வெளி ஒளி அரவங்கள் தோன்றுகிறதாம். அந்த மோதலினால் உருவான இயற்கை ரேடியோ அலைகள் தான் இப்போது பூமிக்கு சிக்னலாக வந்து கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்.
2: அப்பாடா, ஏலியன்கள் இல்லை என்று தெரிந்ததும்
0: மன்னரின் நெஞ்சு கூட்டுக்குள் இருந்த பயம் அப்படியே பறந்து போய்விட்டது. அப்படித்தானே மன்னா?
2: யார் பயந்தார்கள், யார் பயந்தார்கள்? பயமா? எனக்கா? பயம் ஒன்றும் இல்லை, சும்மா பயந்த மாதிரி நடித்து பார்த்தேன்.
0: நமது மன்னருக்கு கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாதே.
2: அதெல்லாம் சரி மந்திரியாரே, அந்த விசித்திரமான கிரகத்தை, அந்த அரோரா ஒளியை ஒரு தடவையாவது நேரில் போய் பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. நான் ஒரு விண்வெளி நாயகனாக மாறப்போகிறேன்.
0: விண்வெளிக்கு போக வேண்டுமா? ஏன் மன்னா உங்களுக்கு இதை வேண்டாத ஆசையெல்லாம்?
2: ஏன் மந்திரியாரே, இந்த மன்னர் நினைத்தார் விண்வெளிக்கு போக கூடாதா? நாம் உடனே ஒரு விண்கலத்தை ரெடி செய்கிறோம். அந்த பீட்டா பிக்டோரஸ் பி கிரகத்திற்கு டூர் போகிறோம்.
0: நீங்கள் அங்கே தாராளமாக போகலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயம்.
2: என்ன விஷயம்?
0: தாங்கள் அங்கு செல்வதற்கு முன் இந்த அரண்மனையும் அரசவையும் எனக்கு எழுதி தந்துவிட்டு செல்லுங்கள்.
2: என்ன கூறினீர்? நான் எதற்காக எழுதி தர வேண்டும்?
0: அங்கே போனால் தாங்கள் அப்படியே அங்கே தங்கிவிட வேண்டியதுதான். திரும்பவெல்லாம் பூமிக்கு வர முடியாது மன்னா.
2: என்னது, திரும்ப வர முடியாதா? ஏன் ஏன் ஏன் ஏன்,
0: எதற்கு இத்தனை ஏன்? அங்கே தரை என்று ஒன்று கிடையவே கிடையாது மன்னா, வெறும் காற்றுதான். நீங்கள் அங்கே கால் வைத்தால் நேராக சுவயம் என்று உள்ளே போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி அங்கே போனால் அங்கே இருக்கிற ஏலியன்களோடு ஜாலியாக தங்கி பீப் பாம் என்று சிக்னல் அனுப்பி கொண்டு இருக்கலாம். இங்கே நாங்கள் நிம்மதியாக, அதாவது மன்னரின் போட்டோவுக்கு மாலை போட்டு உங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம் அண்ணா.

0: ஓஹோ மந்திரியாரே, என்னை அங்கேயே நிரந்தரமாக செட்டில் செய்யலாம் என்று பார்க்கிறீரோ? அதுதான் நடக்காது. நான் விண்வெளிக்கு போகவில்லை. நான் இப்போதே அந்த புறத்திற்கு
1: செல்கிறேன். இன்றைய குறுஞ்செய்தி.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: நேரம் இப்போது 7:36. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது தென்குமரி தேனலை. நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமாங்க? நமக்கு சந்தோஷம் வந்தால் அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவே கஷ்டம் வந்தால் உடனே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நல்ல நாள் நமக்கு வந்து நினைவுகளை கொடுக்கறது மாதிரி, ஒரு கஷ்டமான நாள் நமக்கு வந்து அனுபவத்தை தரும். அதனால எல்லா நாளும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம கிடைக்கிற நாளை கொஞ்சம் ரசித்து வாழலாமா? ஏன்னா வாழ்க்கை, இந்த லைஃப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுல வந்து அழகு கிடையாதுங்க. இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி அழகாக கொண்டு போகிறோம் அதில் தான் இருக்குது. வாழ்க்கை வந்து ஒரு முறை தான், அதை நம்ம அழகாக மாற்றுவோமா? சரி, இதே மோட்டிவேஷனல் டாக்கோட தான் இன்னைக்கு தென்குமரி தேனலை நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. RRR திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு இசை யார் அப்படின்னா மரகதமணி. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா ராகுல் சிப்லிஞ்ச், யாஸ்லின் நிசார். இந்த பாடலுக்கு வரிகள் மதன் கார்கி. பாடலை கேட்போமா? இப்போ

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111364.
2: நேரம் இப்போது 7:41. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தென்குமரி தேனலை இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாளுங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து அக்டோபர் 8 நம்மளுடைய நாட்டையும் நம்மளுடைய வான்வெளியையும் பாதுகாக்கும் வீரர்களை நினைவு கூற வேண்டிய ஒரு நாள். இன்னைக்கு தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து அனுசரிக்கப்படுது. அதனால இன்னைக்கு பொதுறிவு கேள்வியும் அதை பத்தி தாங்க கேட்க போறோம். இன்னைக்கான பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய விமானப்படையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுதான் கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை, இந்திய விமானப்படையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, சூரரை போற்று திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, தீ பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசை GV பிரகாஷ்குமார், இந்த பாடலுக்கு வரிகள் ஸ்னேகன். பாடலை கேட்போமா?

0: நேரம் இப்போது 7:46. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: தேதியும் சேதியும் இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி.
2: இந்திய விமானப்படை தினம் இன்று.
1: 1932 இதே நாளில் இந்திய வான்படை நிறுவப்பட்டதால் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியன்று இந்திய விமானப்படை தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய பாதுகாப்பு படைகளின் ஒரு அங்கமான இந்திய விமானப்படை நம் நாட்டை எதிரிகளின் வான்வழி தாக்குதலில் இருந்து பாதுகாத்தலையும் வான்வழி தாக்குதலை முன்னின்று நடத்துதலையும் குறிக்கோளாக கொண்டுள்ளது.
2: நமது விமானப்படையே உலகின் 4வது பெரிய விமானப்படையாக திகழ்கிறது.
1: இந்திய அறிவியலாளர் ஜி என் ராமச்சந்திரன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: இருபதாம் நூற்றாண்டு இந்திய அறிவியலாளர்களுள் முக்கியமானவரான கோபாலசமுத்திரம் நாராயண ராமச்சந்திரன் அவர்கள் 1922 இதே நாளில் பிறந்தார்.
1: மனித உடலில் உற்பத்தியாகும் புரோட்டீன் பொருளான கொலாஜன் உயிரணு எப்படி உருவாகிறது என்பதனை கண்டறிந்த இவர் ஊடுகதிர் பற்றிய ஆய்வினை இயற்பியல் முறையிலும் மேற்கொண்டுள்ளார்.
2: பெப்டைட்டுகளின் கட்டமைப்பை அறிய உதவும் ராமச்சந்திரன் வரைபடம் என்ற கண்டுபிடிப்பிற்காக இவர் பெரிதும் போற்றப்படுகிறார்.
1: பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்படும் இந்திய தடகள விளையாட்டு வீரர் மில்கா சிங் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தனிநபர் தடகள பிரிவில் தங்கம் வென்ற சுதந்திர இந்தியாவின் முதல் வீரரான மில்கா சிங் அவர்கள் 1935 இதே நாளில் பிறந்தார்.
1: 1960 ரோமில் நடந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியிலும் 1964 டோக்கியோவில் நடந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியிலும் கலந்து கொண்டு நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்த இவர் மின்னல் வேகத்தில் ஓடும் திறன் பெற்றதால் பறக்கும் சீக்கியர் என போற்றப்படுகிறார்.
2: ஹிந்தி மற்றும் உருது மொழி எழுத்தாளர்களுள் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவரான முன்ஷி பிரேம்சந்த் அவர்கள் 1936 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: 1880 பிற்பகுதியில் சமூகத்தில் நிலவிய சாதிய படிநிலைகள், பெண்கள் மற்றும் தொழிலாளர்களின் அவல நிலைகள் பற்றி எழுதிய குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர்களுள் இவரும் ஒருவராவார்.
2: இவரது படைப்புகளில் கர்ம பூமி, கபன் போன்றவை மிகவும் முக்கியமானவைகளாகும்.
1: தமிழறிஞரும் பாடலாசிரியருமான கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: சிறந்த தமிழறிஞர், சிந்தனையாளர், பாடலாசிரியரான இவர் எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுவதில் சிறந்தவர் ஆவார்.
1: தனது 19வது வயதிலேயே கவி புனைவதில் ஆர்வம் காட்டிய இவர் பாடல்களில் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டியவர் ஆவார்.
2: தூங்காது

0: தூங்காதே, திருடாதே, பாப்பா திருடாதே போன்றவை இவர் எழுதிய பிரபலமான பாடல்களுள் சிலவாகும்.
1: இவரது பாடல்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன.
0: வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், பலே பாண்டியா, கர்ணன் போன்ற பல திரைப்படங்களை தயாரித்து இயக்கிய நடிகர் பி ஆர் பந்தலு அவர்கள் 1974 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் பிறைசூடன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: சுமார் 400 மேற்பட்ட திரைப்படங்களில் 1400 பாடல்களும், 5000 பக்தி பாடல்களும், 100 தொலைக்காட்சி தொடர்களுக்கு பாடல்களை இயற்றியுள்ள பிறைசூடன் அவர்கள் 2021 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தென்றல்தான், திங்கள்தான், காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் போன்ற பல பிரபலமான திரைப்பட பாடல்களை எழுதியுள்ள இவர் தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதினை பெற்றுள்ளார்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
2: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
1: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
2: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
1: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
3: நேரம் இப்போது 7:52. குமரி பண்பலை 101.2 நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தென்குமரி தேனிலை. தென்குமரி தேனிலையில பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க போற நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்திய விமானப்படையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான பதில் சுப்ரதோ முகர்ஜி அவங்களதான் வந்து இந்திய விமானப்படையின் தந்தை என்று அழைக்கப்படுறாங்க. இந்திய விமான படையோட சேர்ந்த முதல் இந்தியர்கள ஒருவராக இருந்தவர் தான் இந்த சுப்ரதோ முகர்ஜி. 1954 வந்து இந்திய விமானப்படையின் முதல் இந்திய சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் ஆனார். ஒரு காலத்துல இந்திய விமானப்படையை இந்தியர்களே வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு நனவாக்கிய முக்கியமான முன்னோடிகள்ல இவங்களும் ஒருவர். வானத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு கனவு வரும்ல, ஆனா அந்த வானத்தையே தங்களுடைய பணித்தளமாக்கி நாட்டோட பாதுகாப்புக்காக இரவு பகல் பாராமல் பணியாற்றுகிற நம்மளுடைய இந்திய விமானப்படை வீரர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய சல்யூட் செய்யலாமா? நம்ம எல்லாருமே நிம்மதியா நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு எங்கோ ஒரு இடத்துல வந்து யாரோ ஒருவர் வந்து தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் வாழ்க்கையும் நாட்டுக்காக அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய துணிச்சல் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லித்தருது. என்ன தெரியுமா, சூழ்நிலை எவ்வளோ கடினமா இருந்தாலும் நம்மளுடைய கடமைகளை உண்மையா செய்யணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லித்தருது. நாட்டை காக்குற வீரர்களுக்கு வந்து எல்லை இருக்கலாங்க, ஆனா அவர்களுடைய தைரியத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் எல்லையே கிடையாது. அந்த வீரர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியும் மரியாதையும் தெரிவித்துக் கொண்டு வரப்போற பாடலை கேட்கலாம். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு அமரன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்போமா?

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக மண்டக நேர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இதில் லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். அடுத்ததாக மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் வருவது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர்

0: திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, துருக்கியின் டோகா தர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:02. தொடரும் தென்குமரி தேனிலையிலே இனி வடசேரி உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை விவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரணம் 48 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 45 ரூபாய், ஆப்பிள் தக்காளி கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 62 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், ஒரு கிலோ முருங்கைக்காய் 45 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 150 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 48 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 58 ரூபாய், எலுமிச்சை கிலோ ஒன்றுக்கு 155 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 58 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 56 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 100 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதனங்காய் 65 ரூபாய், கோவக்காய் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 55 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இனி நெல் விலை பற்றிய அறிவிப்பு. அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2600 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 18.89 அடி, பெருஞ்சாணி அணை 40.55 அடி, சிற்றாறு அணை 1 3.58 அடி, சிற்றாறு அணை 2 3.67 அடி, பொய்கை அணை 14.70 அடி, மாம்பழத்துறை ஆறு அணை 33.63 அடி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

நேரம் இப்போது 8:05. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் உங்கள் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. தக் லைஃப் திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்போமா?

0: கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை.
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358 7375 8.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக மண்டக நேர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.

குமரி பண்பலை 101.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. சில பரிசுகளுக்கு வந்து விலை இருக்கலாம், ஆனால் சில பரிசுகளுக்கு விலையே கிடையாதுங்க. மதிப்பு மட்டும்தான் இருக்கும். நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அப்பா, நம்மளுடைய ஒவ்வொரு அடியிலையும் துணையாக இருக்கிற அம்மா, இவங்களுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிற நேரல் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்கு. நீங்கள் அது தொடர்பாக இன்னைக்கு வந்து பேசலாம். அது வந்து ஒரு பெரிய பரிசாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பூவாக இருக்கலாம், ஒரு புடவையாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன பொருளாக கூட இருக்கலாம். இல்லைனா அம்மா உன்னை ரொம்ப பிடிக்கும், அப்பா நீ இருக்கிறது தான் எனக்கு பெரிய பலம் அப்படின்னு சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையாக கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட அம்மா அப்பாவுக்கு நீங்கள் என்ன மாதிரி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் வந்து பேசலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் ஒரு 2907722, இணைப்பு எண் 0465252 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8903257309. இது தோழியர்களுக்கான நேரல் நிகழ்ச்சி.

நேரம் இப்போது 8:13. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

நேயர்களே, குமரி பண்பல் 101 இதனுடன் நிறைவு பெறுகிறது. தென்குமரி தேனலை. இதுவரை உங்களோடு பயணித்தது உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். இன்னும் சில நொடிகளில் வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெலி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. த ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு இனாகுரேட் 10th இந்திய மொபைல் காங்கிரஸ் அட் யசோபூமி இன் நியூ டெல்லி திஸ் மார்னிங். 57th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் டு பி ஹெல்ட் அட் பாரத் மண்டபம் இன் நியூ டெல்லி டுடே. Veteran actor Nana Patekar passes away in Goa. India joins US and 13 other economies in signing joint ministerial statement to address global excess capacity and production in key manufacturing sectors. IMD forecasts heavy rain in Kerala, Tamil Nadu, Puducherry, Uttarakhand, West Bengal and Sikkim today. And in table tennis, Manu Shah and Diya Chitali create history, become first Indian mixed doubles pair to reach Grand Smash final, semi-final, I beg your pardon, at

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி கிவிங் யூ த நியூஸ்.
1: ஸ்டே அப்டேட்டட், ஸ்டே அஹெட். ஃபாலோவர்ஸ் ஆன் எக்ஸ் AIR News Alerts and on Instagram AIR News Alerts.
0: Welcome back. You're listening to Morning News. Veteran actor Nana Patekar passed away at the age of 75 after suffering a cardiac arrest at his residence in Goa this morning. Patekar was reportedly found unconscious at his home and was immediately rushed to a nearby hospital. As per preliminary reports, doctors attempted to revive him for nearly 45 minutes, but he did not respond. One of India's most acclaimed actors, Patekar was known for his performances across Hindi and Marathi cinema, with a career spanning several decades. He earned widespread recognition for films such as Parinda, Kranti Veer, Ab Tak Chhappan and Welcome.
2: கலம் வாலி பாய் கிராந்தி லானா சாதி தி, கலம் கே ஜோர் பர் காலே வர்த்தமான் கோ கதம் கர்னா சாதி தி. கவுன் சம்ஜா உஸ்கி பாத் கோ, கிஸே ஜகாதி வோ? மை ஜாக் கயா, குச் அச்சா காம் கர்கே ஜா ரஹா ஹூன், சுகூன் ஹை.

0: கற்றுக்கணுங்கிற ஆசை. எப்போ படம் எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிக்கிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மண்ணா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்டே நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி, இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டிங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடாக தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான், மனசில் தெளிவு உண்டாச்சு, தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாக ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக அவர் பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவரும். சரி, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா, நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
4: குட் மார்னிங் நேயர்களே,
3: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை காய்தல். காய்தல் அப்படின்னா வெறுத்தல் சொல்லலாம், கோபம் கொள்ளுதல் சொல்லலாம், உலர்தல் சொல்லலாம், சூடாகுதல் சொல்லலாம். இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் தரக்கூடிய காய்தல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு உதாரணம் பார்க்கலாமா?
4: காயினும் கதிர்விடுத்து காக்கும் அனல் போல செய்யினும் சென்றுயிரை காக்கும் திரு. அதாவது சூரியன் சில நேரங்களில் கடுமையான வெப்பத்தால் நம்மை சுட்டரித்தாலும் தன் கதிர்களை கொண்டு இவ்வுலகை காப்பதும் அதுவே. அதுபோல இறைவன் சில நேரம் நமக்கு துன்பம் தருவது போல் தோன்றினாலும் நம்மை எப்போதும் பாதுகாப்பான். இந்த இடத்துல காய்தல் அப்படிங்கிறது சூரியனுடைய வெறுப்பு அல்லது சினம் அப்படிங்கிற பொருளை நமக்கு தருது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க கூடிய இங்கிலீஷ் வேர்ட் இம்பெடிமெண்ட்.

0: IMPEDIMENT இம்பெடிமெண்ட் அப்படின்னா தடைக்கல் அல்லது முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லலாம். சம்திங் தட் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் ஃபார் அ பர்சன் டு மூவ் ஆர் ப்ராக்ரஸ்.
1: தன்னம்பிக்கை இல்லாமை வெற்றிக்கு ஒரு தடையாக இருக்கலாம் இல்லையா. இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் கேன் பி அன் இம்பெடிமெண்ட் டு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். வெயில் நேரத்துல வெளியே போகும்போது பிளாக் கலர் டிரெஸ் போட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதனால நாம அதை அவாய்ட் பண்ணிருப்போம். ஆனா இந்த பிளாக் கலர் டிரெஸ் வெயில்ல ஏன் போடக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்க போறோம்.
0: சூரியன்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது வெறும் வெளிச்சம் மட்டும் கிடையாது, ஹீட், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இது எல்லாமே வரும். எந்த ஒரு பொருளுமே சன்லைட்ட சந்திக்கிறப்ப ஒன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா அப்சர்வ் பண்ணும். பிளாக் கலர் எப்பவுமே சூரியனுடைய வெளிச்சத்தை அப்சர்வ் தான் பண்ணும். இந்த அப்சார்ப்ட் எனர்ஜியில ஒரு பகுதி ஹீட்டா மாறுறதுனால பிளாக் கிளாத்ஸ் எப்போதுமே சூடாகிறோம். அதுவே ஒயிட் கிளாத்தா இருந்துச்சு அப்படின்னா சன்லைட்டினுடைய பெரும் பகுதியை அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால சோலார் எனர்ஜி அப்சார்ப்ஷன் ரொம்ப குறைவாவே இருக்கும்.
1: சோ பிளாக் கிளாத், ஒயிட் கிளாத், அதாவது கருப்பு துணி, வெள்ளை துணி, இந்த ரெண்டையுமே ஒரே நேரத்துல வெயில்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாம அதை போய் டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி பிளாக் கிளாத் தான் அதிக அப்சார்ப்ஷனால அதிகமா சூடாயிருக்கும். ஒயிட் கிளாத் அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறதுனால குறைஞ்ச அளவு ஹீட்
0: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

நேரம் இப்போது 8:38. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்.
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்.
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்.
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின் அருளை பெறுவோம், வாருங்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக மண்டக நேரலின் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

அதுதான் பட்டனி பட்டனி சட்டனி தொட்டனி கப்பனி கட்டனி தூசை பட்டுக்கோ பட்டுக்கோ சட்டனை தட்டுக்கோ.

மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

தோழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அம்மா அப்பாவுக்கு பரிசு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னால், பரிசெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த அனுபவத்தை வந்து இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் 1-290-7222, இணைப்பு எண் 0465-2 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குங்க, 8903-2570-7039. இது தோழியர்களுக்கான நேர் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 8:52, குமரி பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
2: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: கே கே எக்ஸ்பிரஸில் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது கோவில், முதல்வன், சாமி திரைப்பட பாடல்கள்.

உங்களோடு பயணித்தது உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். இன்னும் சில நொடிகளில் வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் நானா படேகர் காலமானார். அவருக்கு வயது 75. சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியின் வீரர்கள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி 101. இனிய காலை போல இனிமையாகட்டும் உங்கள் நாள். இணைந்திருங்கள் குமரி பண்பலையுடன். வசந்த அழைப்பு ஆரம்பமாயாச்சு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நேர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான ஹாப்பி மார்னிங். ஃப்ரெஷ்ஷா ஹாப்பி மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த அழைப்பு ஆரம்பமாயிருச்சு. நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு அப்படியே ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, 260-2240 அப்புறம் 2907-2222 இணைப்பு எண் 0-4-6-5-2 கூடவே ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8-9-0-3-2-5-7-0-1-9. இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. சூப்பரான பாடல்கள் கேட்டு அப்படியே சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்க முதல் நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் அம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க, எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். அப்படியே வந்து சிரிச்சுட்டே அப்படி சொல்லும் போது சூப்பரா இருக்கு. ஓகேமா, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: காமராஜ் படத்துல இருந்து, காமராஜ் படத்துல இருந்து பாதி நிலவென்று பௌர்ணமி ஆச்சு பிருந்தாவனம் என்றும்.
3: ஓகேமா, தேங்க் யூ சோ மச். இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
4: நன்றி.
5: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: இதோ அவங்க கேட்ட அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்கறதுக்கு இல்ல.
1: ஆர்பிஐ சொல்கிறது கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமாக், எம்ஃபாக்,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

0: அப்படியே நம்ம அப்படியே சூப்பரா வசந்தாளி போட இணைஞ்சிக்கிட்டு குமரி எஃப்எம் 101 அப்படியே இணைஞ்சிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா அப்படியே போயிட்டு இருக்குல்ல. நம்ம வந்து சூப்பரா பாடல்கள் எல்லாம் கேட்டு அப்படியே சூப்பரா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யாராச்சும் கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரகுமான் தற்சென்னை சென்னையிலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: தங்க பதக்கங்கிற திரைப்படத்திலிருந்து நல்ல ஒரு குடும்பம் பல்கலை கழகம் அப்படிங்கிற இனிமையான பாடல் இந்த கால நேரத்தில் நேரடியாக எனக்கு வந்திருக்காங்க.
0: கண்டிப்பா ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க ஐயா, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி.

0: யூ ஆர் லிசனிங் டு குமரி எஃப்எம் 101. நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 9:16 ஆகிவிட்டது. இப்போ வந்து நிகழ்ச்சியில் வந்து யார் இருக்கிறா, அவங்களுக்கு என்ன பாடல் வேணும், வசந்த அழைப்பில் அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறாங்க, என்ன பாடல் வேணும் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் அம்மா. யாருமா, எங்கிருந்து பேசுறீங்க? பேசுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறோம்மா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? என்னமா பாடுறீங்க நீங்க? ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 9:21 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து நம்ம நேயர்களுக்கு, அதாவது ஹாய் ஸ்நேகிதி பெண் மணிகளுக்கு, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகப்படுத்திடலாம். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில நமக்காக எதையும் எதிர்பார்க்காம நம்ம சந்தோஷத்துக்காக மட்டுமே நம்ம கூட இருக்க ரெண்டு உள்ளங்கள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மா. அப்படி தானே, நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு பரிசு அதாவது கிஃப்ட் கொடுத்துருக்குறீங்களா அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம எப்பயாச்சும் கொடுத்துருக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ பேசலாம் பெண்மணிகளே. இன்னைக்கு வந்து இன்று மதியம் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எந்த ஃபோன் நம்பரில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 260-2240 அப்புறமா 290-7222 இணைப்பு எண் 046-5-2. ஓகே, அப்புறமா மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 8-9-0-3-2-5-7-0-3-9.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்க நேரம் 9:22 ஆகிவிட்டது. அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யார் என்று கேட்கலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், பேசுங்க.

நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்டீர்களே.

0: நேரம் வந்து அப்படியே ரொம்பவே அருமையா வசந்தலிப்போட அணைஞ்சுக்கிட்டு அப்படியே குமரி FM 101 அணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:28 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் அகஸ்தி சொர்க்கல இருந்து பால்மணி பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா, பேசுங்க
1: மேடம். படம் புதிய பறவை பாடல், சிட்டு கூறுவி முத்தம் கொடுத்து தேர்ந்திட கண்டேனி. இந்த அழகிய பாடலை அனைவருக்குமாக அலைவரிசை 101 அள்ளி கொடுங்கள்.
0: அப்படியே சூப்பரா ஒரு பாட்டு பாடுனீங்க பாருங்க, சூப்பரா இருந்துச்சு.
1: அப்படியா?
0: ஓகே சார், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:34 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதி அம்மாள் பேசுறேன்.
0: பேசுங்க பகவதி அம்மாள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க தானே?
0: சூப்பரா இருக்கேன் பகவதி அம்மாள். சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன என்ன சிரிப்பு?
1: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: ஓகேமா, எனக்கு சந்தோஷம் தான். நீங்க சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: அம்மா படத்துல இருந்து போராளை பொண்ணு தாய் அந்த படம்.
0: சரி ஓகே, உங்களுக்கு பிடித்தமான இந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது, கிட்ட என்ஜாய் பண்ணலாம். நன்றிமா.
1: சரி மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: நன்றிமா.
1: சரி.

0: நேர்களுக்கு நினைப்படுத்திடலாம். இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரில் நிகழ்ச்சி இருக்கு. என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:41 ஆகிவிட்டது. அப்படி நீங்க குமரி எஃப்எம் 101 அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து நிகழ்ச்சியில பாடல்கள் எல்லாம் கேட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து அடுத்த நேரம் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் இனிய சகோதரிக்கு இனிய காலை வணக்கம்.
0: இனிய அன்பான காலை வணக்கம்.

0: கண்ணுக்கு மைய எழுதி படம் புதிய முகம் விரும்பிய நேயர் கோயில் பட்டி சந்திரசேகர்.
1: அப்படியே எழுதி வச்சு வாசிக்கிறீங்களா?
0: இந்த பண்பலையில பேசுறதுக்காக வேண்டி ரெண்டு வாரம் காத்து
1: கிடந்தேன். சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் சார். ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கிட்ட என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

0: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
1: அம்மாடி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
0: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
1: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம்.
0: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று காலை 10:02 குண்டக்கு மண்டக அப்படி நேரில் நிகழ்ச்சி இருக்கு. என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:48 ஆகிவிட்டது. நீங்க அப்படியே குமரியா எஃப்எம் 101 அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கும் அடுத்த நேரம் யாரென்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் ஐயா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஒரு காதல்
0: ஓகே, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது. கிட்ட என்ஜாய் பண்ணலாமா ஐயா? நன்றி.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் புது பற்களை பொருத்துவதன் அவசியம் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். மறவாது கேட்பீர் நேர்களே.

நேயர்களுக்கு நினைப்படுத்தலாம், இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். மறவாது கேட்பேன் நேரிலே.

0: நேரம் அப்படியே சூப்பர் அப்படி நிறைய பகுதியை நோக்கி நோக்கி நோக்கி நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கல. நேரம் 9:55 ஆகிவிட்டது. வசனாளிப்பில் அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. குமரி எஃப்எம் 101.8 அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யாராச்சும் கேட்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மல்லிகா முளைமுத்தன் பேசுறேன்.
0: சூப்பரா பேசுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேம்மா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நன்றிமா.
0: நன்றி.

இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேர்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்திய விமானப்படையின் 94வது தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் விமானப்படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் நானா படேகர் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கோழிப்பண்ணையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 200க்கும் மேற்பட்ட நாட்டுக்கோழிகள் தீயில் கருகின. சேலத்தில் இருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியின் வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மென் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரிப்பம் 101, நேரம் 10:02.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் அப்படியே சூப்பரா தொடங்கிடுச்சு. நேரம் 10:04 ஆகிவிட்டது. நம்ம இணைந்திருக்கிறோம் குண்டக்க மண்டக்க
1: நேரல் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து என்னெல்லாம் சுட்டுகள் இருக்கு அப்படி நம்ம நேர்களுக்காக சொல்லலாம்.
0: அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் சொல்லிடலாம். என்ன நம்பர்ஸ்ல தான் நேர்கள் எல்லாம் பேச போறாங்க அப்படின்னா 260-2240 அப்புறமா 290-7222 இணைப்பு எண் 0462. மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570-0390. சரி ஓகே, இன்னைக்கு வந்து என்ன சுற்றுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருங்களேன்.
1: நிச்சயமா முதல் சுற்று வந்து ஆஹா சுற்று. இந்த ஆஹா சுற்றுல வந்து நேர்களுக்காக ஒரு நாப்புரட்சி வாக்கியம் கொடுப்போம். நேர்கள் அந்த நாப்புரட்சி வாக்கியத்தை வந்து வேகமா 5 முறை சொல்லணும். இதுதான் வந்து முதல் சுற்று. இரண்டாவது சுற்று வந்து அசத்தல் சுற்று. இந்த அசத்தல் சுற்றுல வந்து நேர்களுக்காக ஒரு டயலாக் பிளே பண்ணுவோம். அந்த டயலாக்கை வந்து நேர்கள் வந்து 3 எமோஷன்ஸ்ல வந்து சொல்லணும். சிரிச்சுக்கிட்டே, அழுதுகிட்டு, அப்புறமா கோபமா, அப்படி 3 வகை எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தணும். மூன்றாவது சுற்று தான் வந்து கலக்கல் சுற்று. இந்த கலக்கல் சுற்றுல வந்து நேர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுப்போம். நேர்கள் அந்த தலைப்பாகவே மாறி பேசணும். இதுதான் நம்ம குண்டக்க மண்டக்க நேர்கள் நிகழ்ச்சியில இருக்கிற 3 சுற்றுகள்.

0: முதல் சுற்று ஆஹா சுற்று வந்து அற்புதமா ஆரம்பம் ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம ஆஹா சுற்றுல வந்து என்ன மாதிரி நீங்க வந்து ஒரு டங் ட்விஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
1: அப்படி ஒரு டங் ட்விஸ்ட் அப்படி நேர்களா, அதே சூப்பரா அசைத்து போறாங்க பாருங்களேன். நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்ல போறாங்க, இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, பச்சை பப்பாளி பழத்தை பக்குவமாக பறித்த பாப்பா பப்பாளி பழத்தை பார்த்தால் பளிச்சென்று சிரித்தாள் அப்படின்னு
0: சொல்லணும்.
1: எல்லாம் பாப்பா பாப்பா பாப்பா வந்திருக்கு.
0: சரி, இது வந்து கண்டிப்பா வந்து டங் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகதான் செய்யுது. இருந்தாலும் நான் ஒருக்கா முயற்சி செய்து பாக்கட்டுமா?
1: நீங்க முயற்சியா? ஓகே, டன்.
0: பச்சை பப்பாளி பழத்தை பக்குவமாய் பறித்த பாப்பா பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள்.
1: இத வந்து ஃபாஸ்டா சொல்லணும், இப்படி எல்லாம் ரீட் பண்ண கூடாது. ஓகே, நேர்களே,
0: நேர்கள் வந்து சூப்பரா சொல்லிருவாங்க. நீங்க வந்து அஞ்சு முறை நம்ம வந்து இத வந்து வேகமா சொல்லணும், சரியா?
1: சொல்லதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேர்கள்லாம் வெக்யூ கட்டிதான் வந்துட்டு இருக்காங்க.
0: முதல் அழைப்பாளர் யாருங்கன்னு கேட்கலாம். வணக்கம். சொல்லுங்க சார், நான் பிரச்சி வாக்கின்னு
1: கேட்டீங்களா? ஒண்ணுமே கேட்கலையா? எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். அப்ப வந்துட்டு சொல்லிடலாமா நேருக்கு?
0: நிச்சயமா.
1: சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா, பச்சை பப்பாளி பழத்தை பக்குவமாக பறித்த பாப்பா பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள். சொல்லுங்க பாக்கலாம், என்னாச்சு? அவங்க வந்துட்டு அப்படியே அப்படியே சூப்பரா ஆர்வமா அப்படியே வந்தாங்க, பளிச்சுன்னு போயிட்டாங்க.
0: சரி, அடுத்தது பளிச்சுன்னு ஒரு நேர் வந்துட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.

0: வணக்கம் சார், யார் நீங்க பேசுறீங்க? சூப்பர் சார், நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க. நான் பிரிச்சு வைக்கும் சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம். பச்சை பப்பாளி பறத்து பக்குவமா பார்த்த பக்குவமாக பறித்த பாப்பா பழி சென்று பறக்க பப்பாளி பச்சை பச்சை பப்பாளி பறித்து சிரித்தாள். பச்சை பப்பாளி பக்குவமாக பறித்த பாப்பா பச்சை பப்பாளியை பார்த்து பழி சென்று சிரித்தாள். பச்சை பக்குவமாக பறித்த பாப்பா பச்சை பப்பாளியை பார்த்து பழி சென்று சிரித்தாள். பச்சை பக்குவம் பச்சை பப்பாளியை பழித்து பக்குவமாக பறித்த பாப்பா பச்சை பப்பாளியை பழி சென்று சிரித்தாள்.
2: அது என்ன தெரியுமா சார், ரொம்ப தப்பெல்லாம் கிடையாது. நீங்க அப்படி சொல்லணும்ன்ற ஆர்வத்துல அப்படி கொஞ்சம் குழம்பிட்டீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகே,
0: சரி, நம்ம இருந்தாலும் ஒரு நேர்களுக்காக சொல்லிடலாம். இல்ல இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்க சார், முதல் அழைப்பாளரா வந்து நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி சார்.
2: பச்சை பப்பாளி பழத்தை பக்குவமாக பறித்த பாப்பா பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லணும். அடுத்த நேர் வருவாங்க வருவாங்க வந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அப்படியே சூப்பரா பேச போறோம். விளம்பரத்தை கேட்டலாம்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 10:09 ஆகிவிட்டது. அப்படியே குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சியில் அப்படி அணைஞ்சிட்டு இருக்கிறோம். குமரே 101 அணைஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: முதல் சுட்டு ஆகா சுட்டு வந்து அற்புதமா போயிட்டு இருக்கு. நேர்களோட டங்கெல்லாம் ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கு.
0: ஆக்சுவலா ட்விஸ்டர் அப்படின்னு வச்ச உடனே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க.
1: சரி, நம்ம அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நான் பால்மணி அகஸ்தீஸ்வரம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன் மேடம்.
0: சூப்பர் சார். ஆனா கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சோ?
1: இருந்தாலும் நல்லா சொன்னீங்க சார், நல்லா இருந்துச்சு. 5 முறை ஒரு வேகமா நல்ல முயற்சி எடுத்தாங்க. நிகழ்ச்சியில பங்கிருந்த நன்றி சார்.
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: அடுத்த நேயர் யாரன்று கேக்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்துமா பேசுறீங்க? ஆஹா, இந்திராமா மிஸ்டேக்கே கண்டுபிடிக்க
0: முடியாது. என்ன தெரியுமா, நானே யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா நான் இப்படிதான் சொன்னாமா, எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஆ பார்த்தா நான் டவுட்டே தெரியலப்பா, அதுல மிஸ்டேக்கே தெரியல,
1: மிஸ்டேக்கே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு.
0: என்ன தெரியுமா இந்திராமா, பச்சை பப்பாளி பழத்தை பக்குவமாக பறித்த பாப்பா பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தார். கரெக்டா?
1: இருந்தாலும் வேகமா சொல்லி அப்படி சமாளிச்சிட்டீங்க, தப்பை கண்டுபிடிக்க முடியல. சரி, நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கம்மா, நல்ல சூப்பரா இருந்துச்சுமா. நிகழ்ச்சியில பங்கிருந்த நன்றியம்மா.
0: அடுத்த நேரம் யாராச்சும் கேக்கலாம். வணக்கம் வணக்கம். குமரி எஃப்எம் 101 அணைஞ்சிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க.
4: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க விஜயாமா, வந்துருங்க விஜயாமா, அப்படியே வந்துருங்க.
4: சரி மேடம்,
0: வந்துட்டீங்களா?
4: சரி சொல்றேன் மேடம்,
0: சொல்லுங்க.
4: பச்சை பப்பாளி பழத்தை பறித்த பக்குவமாய் பறித்த பப்பாளி பழத்தை

0: பார்த்து பளிச்சென்று சிரித்தாள் பச்சை. பப்பாளி பழத்தை பக்குவமாய் பறித்த பாப்பா. பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள் பச்சை. பப்பாளி பழத்தை பக்குவமாய் பறித்த பாப்பா. பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள் பச்சை. பப்பாளி பழத்தை பக்குவமாய் பறித்த பாப்பா. பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள் பச்சை. பப்பாளி பழத்தை பக்குவமாய் பறித்த பாப்பா. பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள் பச்சை. பப்பாளி பழத்தை பக்குவமாய் பறித்த பாப்பா. பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள்.
1: ஆஹா விஜயம்மா, மூச்சு விட்டீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. சரி, இது சரி, இருந்தாலும் மூச்சு விடாம சொன்னது மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அப்படிதான் தம் கட்டி சொன்னீங்களா?
0: அப்படிதான்
1: சொன்னீங்களா? சரி, சூப்பர்மா. சரி, இதை நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா இல்ல மனப்பாடமா சொல்லிட்டு இருக்கீங்களா?
2: அவங்க மூச்சு விடல, நான் விட்டேன். அவங்களுக்கு பதிலா நான் இங்க
0: விட்டேன்.
1: கேக்குறதுக்கு நன்றி அம்மா. நன்றி,
0: நன்றி மேடம், நன்றி.
2: அடுத்த நேர் யாரென்று கேட்கலாம். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 10:13 ஆகிவிட்டது. அடுத்த நேர் யாரென்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கம்மா பேசுறீங்க?
2: சூப்பரா இருக்கும். வெல்கம். அப்படியே குமரேஃபம் 101 க்குள்ள அடி குதிச்சிருங்க. சொல்லுங்க,
1: வேகமா சொல்லணும். சரியா?
0: ஓகே மேம். பச்சை பப்பாளி பழத்தை பக்குவமாக பறித்த பாப்பா. பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள் பச்சை. பப்பாளி பழத்தை பக்குவமாக பறித்த பாப்பா. பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள் பச்சை. பப்பாளி பழத்தை பக்குவமாக பறித்த பாப்பா. பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள் பச்சை. பப்பாளி பழத்தை பறித்து பாப்பா. பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள் பக்குவமாக பறித்த பாப்பா. பப்பாளி பழத்தை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள்.
2: அவங்க சிரிச்சு அது எப்படி தெரியுமா? நாங்க கொஞ்சம் பாஸ் விட்டது காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு
1: அதிநவீன
3: சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லாம வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு, நேரம் 10:15 ஆகிவிட்டது. அப்படியே நீங்க குமரேஃபம் 101 அப்படியே இணைஞ்சிட்டு இருக்கீங்க குண்டக்க மாண்டக்க நிகழ்ச்சியில. அப்படியே சூப்பரா இணைஞ்சிட்டு அப்படியே சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: லட்சுமி
0: பேசுங்க. கேட்டீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். அப்படியே சூப்பரா வந்து அப்படியே சமத்து பாப்பா மாதிரி சூப்பரா பேசிட்டீங்க. நன்றிம்மா, நன்றி. பாத்தீங்களா நம்முடைய நேர்கள்லாம் வந்துட்டு வேற லெவலுங்க. நம்ம சொல்லதுக்கு முன்னாடியே டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேரம் நம்ம இணைச்சிடலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க பேசுறீங்க? மேகலா மேடம், எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேம்மா, சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க, சொல்லுங்க பாக்கலாம்.
1: பச்சை பப்பாளி பழத்தை பக்கமாக படுத்த பாப்பா, பப்பாளி பழத்தை பார்த்து பழச்சென்று சிரித்தாள். பச்சை பப்பாளி பழத்தை பக்கமாக படுத்த பாப்பா, பப்பாளி பழத்தை பார்த்து பழச்சென்று சிரித்தாள். பச்சை பப்பாளி பழத்தை பக்கமாக படுத்த பாப்பா, பப்பாளி பழத்தை பார்த்து பழச்சென்று சிரித்தாள். பச்சை பப்பாளி பழத்தை பக்கமாக படுத்த பாப்பா, பப்பாளி பழத்தை பார்த்து பழச்சென்று சிரித்தாள். பச்சை பப்பாளி பழத்தை பக்கமாக படுத்த பாப்பா, பப்பாளி பழத்தை பார்த்து பழச்சென்று சிரித்தாள். பச்சை பப்பாளி பழத்தை பக்கமாக படுத்த பாப்பா, பப்பாளி பழத்தை பார்த்து பழச்சென்று சிரித்தாள். பச்சை பப்பாளி பழத்தை பக்கமாக படுத்த பாப்பா, பப்பாளி பழத்தை பார்த்து பழச்சென்று சிரித்தாள்.
0: சிரித்தாளா? சூப்பரா சொல்லிட்டீங்க, சூப்பர் ஆசத்தெல்லாம் சொன்னீங்கம்மா. நன்றி, நன்றி. நேர்கள்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்காங்க. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு. அப்ப அடுத்த தடவை இன்னும் கஷ்டமா தான் யோசிக்கணும்.
2: அவனுக்கு வந்து ரொம்ப டங் ட்விஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. அதுவே வந்து ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க.
0: அவனுக்கு அப்படியே சேலஞ்ச் எடுத்துட்டு அப்படி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. வணக்கம்.
1: முடிப்போம்.
2: சரி, இது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா ஈஸியா இருக்கா?
1: ஈஸியா தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் வேகமா பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமம்,
0: அடுத்த ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அப்படியே நிகழ்ச்சி வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சியில இணைந்துட்டு இருக்கிறோம். குமரேபம் 101ல
2: நேர்கள் எல்லாம் சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆகா சுட்டு வந்து அஸ்தலாம் போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்த நேரம் சந்திச்சலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யாரையும்மா பேசுறீங்க? நல்லா இருக்கோமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்னோட சின்ன பாப்பா பேத்திக்கு பர்த்டே.
1: ஓ, ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. அந்த பாப்பா அப்படியே நினைச்சுக்கிட்டு இந்த பப்பாளி பாப்பாவை சொல்லுங்க. அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
2: இதா நீங்க முதல்
3: மாதிரி போணுமா மேடம்?
1: என்னமா
2: இதா நீங்க முதல் தடவை வந்திருக்கீங்களா நிகழ்ச்சியில?
1: அவங்க என்னமோ வந்து ஆர்வமா பேசிட்டு
2: இருக்காங்க. அது கொஞ்சம் டிலே ஆகி கேக்குது. சரிமா, டங் ட்விஸ்ட் கேட்டிங்களாமா? சரி, அதே உற்சாகத்தோட வேகமா சொல்லுங்க பாக்கலாம். 5 முறை
3: பப்பாளி பழத்தை பக்குவமா பறத்தா பாப்பா, பப்பாளி பழத்தை பறத்து பாப்பா பழிச்சந்துச்சிருத்தா. பச்சை பப்பாளி பழத்தை பக்குவமா பறத்தா பாப்பா, பப்பாளி பழத்தை பறத்து பாப்பா பழிச்சந்து சிரித்தா. பச்சை பப்பாளி பழத்தை பக்குவமாய் பறத்தா பாப்பா, பப்பாளி பழத்தை பறத்து பக்குவமா சிரித்தா.
1: பாப்பாக்கு
2: பர்த்டேன்னு
1: சொன்னாங்க. அதுதான் நான் சொன்னேன். நான் வந்து வேற தெரியாம சொல்லிட்டேன். அந்த பாப்பாவை நினைச்சுக்கிட்டு பாப்பா பாத்து சொல்லுங்க. அவங்க பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா அப்படின்ட்டாங்க.
2: நல்லா முயற்சி பண்ணீங்கம்மா. நன்றிமா. நன்றி
3: நன்றி நன்றி மேடம்.
1: நன்றிமா. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் நன்றி கேட்டுலாமா? வணக்கம்.
4: வணக்கம் மேடம். பதினெண்டு
1: ஐயா வணக்கம் சொல்லுங்க.
4: வணக்கம் வணக்கம். பச்சை துப்பாய் பழுத்தே பக்குவமாக பழுத்த பாப்பா, பப்பாளி பழத்தை பார்த்து பக்குவமா சென்றார். பச்சை பழத்தை பார்த்து பழத்தை பாப்பா பப்பாளி பழத்தை பார்த்து பக்குவமாக சென்றார். பச்சை பாப்பா பச்சை பாப்பா பார்த்து பக்குவமாக

சொல்லுங்க சார்.

0: அவங்க அப்படியே சூப்பரா ட்ரை பண்ணாங்க அப்படியே அதுக்கப்புறம் லைன் கட் ஆயிடுச்சு.
1: ஆனா அழகா சொன்னாங்க, நல்ல ஒரு முயற்சி எடுத்து அழகா சொன்னாங்க. நம்ம அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். சார் யாரு?
2: வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிற மேம். எப்படி போயிட்டு இருக்கே காலை பொழுதுல?
1: சூப்பரா போயிட்டு இருக்கு. சரி, அதே உற்சாகத்தோட சொல்லிருக்கீங்களா பாக்கலாம்.
2: உங்களுடைய இந்த வாக்கியம் வேற லெவல் யோசிச்சிருக்கீங்க. சூப்பர்,
0: தேங்க்யூ. சொல்லுங்க சொல்லுங்க சார்.
2: சொல்லிடுறேன். பச்சை பப்பாளி பழத்தை பக்குவமாய் பறித்த பாப்பா. ஹலோ மேம்.
1: சொல்லுங்க சார்.
2: பச்சை பப்பாளி பழத்தை பக்குவமாய் பார்த்த பாப்பா பப்பாளி பழத்தை பார்த்து பழி சென்று சிரித்தாள்.
1: சூப்பரா சொன்னீங்க சார்.
0: கொஞ்சம் இடையில ஸ்லிப் ஆச்சா?
2: ஆமா ஆமா, நடுப்புற
0: பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் யாரும் கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: குண்டக்க மடக்கா நேரில் நிகழ்ச்சியில் அப்படியே அணிஞ்சிட்டு இருக்கிறோம். நேர்கள்லாம் பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து மீண்டும் ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
4: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
3: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
4: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
3: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
0: அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி, சூப்பராக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் அப்படியே அடைஞ்சிடலாம். இதோ பாடல் உங்களுக்காக வருது நேர்லையும் கேட்டு அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க பார்க்கலாம்.

குட்டக மண்டக நேர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம முதல் சுட்டு வந்து சூப்பராக நிறைவடைந்து விட்டது. இப்போ நம்ம ரெண்டாவது சுட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். ரெண்டாவது சுட்டு என்ன அப்படின்னா அசுத்தல் சுட்டு. இந்த அசுத்தல் சுட்டில் நேர்களுக்காக ஒரு டயலாக் ப்ளே பண்ணுவோம். அந்த டயலாக்கை வந்து நேர்கள் வந்து மூன்று எமோஷன்ஸில் வந்து சொல்லணும். ஒன்று வந்து அழுது

0: வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்புறமா கோபமா எமோஷனில் சொல்லணும். இதான் நேயர்களுக்காக வரப்போகுது டயலாக்.
1: ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திட்டே போக கூடாது. என்ன ஓகே,
2: ஒரு முறை கூட நம்ம பிளே பண்ணிடலாம்.
1: ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திட்டே போக கூடாது. என்ன ஓகே, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திட்டே போக கூடாது. என்ன ஓகே,
2: நேயர்கள்லாம் வந்துட்டு அப்படியே கேட்டிருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு முறை கூட நேயர்களே உங்களுக்காக நாங்கள் வந்து பிளே பண்ணுறோம். நீங்கள் அப்படியே சூப்பராக கேட்டுட்டு அப்படியே சூப்பராக பேச போறீங்க. ஓகே, இதான் இப்போ பிளே பண்ணுறேன்.
1: ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒன்று பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போகக்கூடாது. என்ன ஓகே,
2: அப்படியே நேயர்கள்லாம் கேட்டிருப்பாங்க,
0: நிச்சயமாக கேட்டு வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இந்த டயலாகை வந்து நேயர்கள் வந்து மூன்று எமோஷன்ஸில் வந்து சொல்லணும், அழுதுகிட்டே சொல்லணும், சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், அப்புறமா கோபம், இந்த மூணையுமே வெளிப்படுத்தணும். அதை நாங்கள் இங்கேருந்து பார்க்கணும்.
2: அது நாங்கள் இங்கேருந்து பார்க்கணும், பார்க்க போகிறோம்.
0: குண்டக்கமண்டக நிகழ்ச்சியில் வந்து அசத்தல் சுட்டில் இருக்கிறோம். அசத்தல் சுட்டில் வந்து நம்ம வந்து டயலாகும் வந்து பிளே பண்ணிட்டோம். நேர்களும் அதை கேட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் நம்ம நேரை சந்திச்சிடலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சாந்தி பிரபான்.
2: மேம் அப்படியே அவங்க வந்துட்டு சந்தோஷமா வந்தாங்க, இணைப்பு அப்படியே கட் ஆயிருச்சு. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமர்க், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

0: நேரம் வந்து ரொம்பவே அருமையாக போயிட்டு
1: போயிட்டுருக்கு.
0: இருக்கு.
1: நிச்சயமா குண்டக மண்டக நிகழ்ச்சியில வந்து அசத்தல் சுற்றில இருக்கிறோம். நேர்களுக்காக ஒருக்கா கூட நம்ம டயலாக வந்து பிளே பண்ணிடலாம்.
2: ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன ஓகே
1: ஓகே ஓகே நல்லா புரிஞ்சுக்கல.
0: அது வந்துட்டு என்ன ஓகே அப்படின்ற மாதிரி வராங்க நேர்கள். வணக்கம் வணக்கம், பேசுங்க. அப்படியே குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சினா அப்படியே குண்டக்க மண்டக்கால போயிட்டு இருக்கு.
1: சரி, நம்ம அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்
1: மேடம். வணக்கம். சரி, கட்டாயி போயிட்டு வந்துட்டீங்க
0: அப்படிதானே? அப்படியே
1: சூப்பர்மா வந்திருக்கீங்க. சொல்லுங்க பாக்கலாம், முதல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க டைலாக.
3: ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னோட ஒண்ணு பெட்டாதான் இருக்கும். அதற்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனச மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன ஓகே தானே?
1: ரொம்ப ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது இனி அழுதுகிட்டே சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராதான் இருக்கும். அதற்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனச மாத்திட்டே போக கூடாது. என்ன ஓகே தானா?
1: நீங்க அழுதீங்க, நாங்க இங்க சிரிக்கிறோம்ல. சரி, அடுத்துதான் கோபத்துல சொல்லுங்க.
3: ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட

0: பெட்டரா தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்ல. அதுக்காக நம்ம மனசு மாத்திக்கிட்டே இருக்க கூடாது. என்ன ஓகே தானே?
1: நல்லா புரிஞ்சது புரிஞ்சது அண்ணா உங்களுக்கு.
2: நன்றி. அடுத்த
3: நேரம் இருக்கும் அதுக்கு முடிவே இல்ல. அதற்கு மனசு மாத்த போக கூடாது.
2: நான் வித்தியாசமானவள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அப்புறம்
3: ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒண்ணுதான், ஒண்ணு பெட்டர் தான் இருக்கும். அதுக்கு முடிவே இல்ல. அதற்கு மனசு மாத்த முகம் கூடாது.
2: மக்கள் வந்து நம்மளுடைய நேயர்கள்லாம் எப்படி எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்றாங்க பாருங்க. அடுத்த நேயர் யாரு கேக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம், பேசுங்க. வணக்கம்

நம்ம நேயர்களுக்கு நினைப்படுத்திடலாம். இன்று பகல் 1:10 அதாவது ஹாய் ஸ்நேகிதியே, நம்முடைய பெண் மனைகளுக்கான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பர்த்டேக்கு இல்லைனா எப்பயாச்சும் நம்ம கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம், குழந்தைகளுக்கு வந்து பிடிச்சதை வாங்கி கொடுப்போம். ஆனால் நம்ம அப்பா அம்மாவுக்கு எப்பயாச்சும் நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்குறோமா? யோசிச்சு பார்த்தீங்களா, நம்ம அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்ற நேரில் நிகழ்ச்சி தான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று பகல் 1:10 சூப்பராக நம்முடைய பெண்மணிகள் வந்து பேச போகிறீங்க. நம்முடைய தொலைபேசி எண்கள் வந்து ஞாபகப்படுத்தலாம், 2602040, அப்புறமா 2907722 மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903-2507039. ஓகே, நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 10:41 ஆகிவிட்டது. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திடலாம். ஓகே.

0: யூ ஆர் லிசனிங் டு குமரேஃபம் 101. நேரம் 10:47 நிமிடம் ஆகிவிட்டது. நம்ம கொண்டக்க மண்டக்க நெல்ல நிகழ்ச்சியில் அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம ரெண்டு சுற்றும் அப்படி நேரங்கள்லாம் அப்படி சுற்றி சுற்றி வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டாங்க.
1: சரி, இப்போ வந்து நம்ம மூணாவது சுற்றுக்குள்ள வந்து அப்படி களம் இறங்கி இருக்கிறோம். மூணாவது சுற்று வந்து என்ன அப்படின்னா கலக்கல் சுற்று. இந்த கலக்கல் சுற்றுல வந்து நேர்களுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுப்போம். நேர்கள் அந்த தலைப்பாவே மாறி பேசணும்.

0: அதுதான் இந்த கலக்கல் சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி. சரி, இன்னைக்கு வந்து நம்ம கலக்கல் சிட்டியில என்ன டைட்டில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா,
1: அந்த டைட்டில் அதை நம்ம சொல்லிட்டோம்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ வெளியிலலாம் பயங்கர அப்படியே சூடாக இருக்கு. அப்போ ஒன்று சூடாக இருக்கும்போது ஒன்று வந்தால் எப்படி இருக்கும்?
0: ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா.
1: அதுதான் இந்த மழை, மழை அப்படின்ற டாபிக் தான் ரெயின். ஓகே,
0: இன்னைக்கு வந்து நேர்கள் வந்து மழையா மாறி பேசணும். இதுதான் வந்து இன்னைக்கு கலக்கல் சுற்றுல கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு.
1: மழை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நேர்கள்லாம் வந்து
0: மழையாவே வந்துட்டாங்களா?
1: அப்படி வருவாங்க ஃபாஸ்டா,
0: ஊரல் மாதிரி வீசிட்டே வராங்க போல.
1: வணக்கம். வந்துட்டாங்க, வந்துட்டாங்கப்பா, வந்துட்டாங்க. வாங்க வாங்க. குளிச்சல் மலை.
0: ஓ,
1: கடல் குள்ளாடி அடிக்குதா வெளியிலயா எப்படி?
2: கொஞ்சம்
1: ராஜேஸ்வரி அம்மா,
0: குளிச்சல்ல இருந்து பாய ஆரம்பிச்சிட்டாங்க, கன்னியாகுமரி எல்லாம் தாண்டி போயிரு.
1: அது என்னன்னா இடையில சூப்பரா போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் மழை அப்படின்றத வந்து மழை வந்துச்சுன்னா மழை பெஞ்சிச்சுன்னா அப்படின்னா இப்படின்னா அப்புறம் திருப்பி அப்படியே ஜாயின் ஆகி நான் வந்தால் அப்படின்னு. சூப்பரா பேசுனீங்க ராஜேஸ்வரி அம்மா,
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. அதாவது குளச்சலோட வானிலை அறிக்கை கேட்டது மாதிரியே இருந்துச்சு.
1: ஆனா நாங்க வந்து கடலுக்குள்ள அடினு போல வெளியிலதான் இருக்கோம். அடுத்த நேர் யாரி கேக்கலாம்? வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சார், யாரீங்கன்னு பேசுங்க.
3: உற்சாகமான காலை வணக்கம். நாளர்
1: மலை சென்னையில இருந்து சாரல் வீசுதா?
3: கடுமையான வெயில் இங்கேயாவது மழையாட்டு நான் மாறி பேசுறது கொஞ்சம் பெருமையா
0: தான் இருக்கு.
3: நான் வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சிய கொடுப்பேன். நான் இல்லன்னா ஜீவராசிகள் எதுவுமே வாழ்றது இல்லாம அவ்வளவுக்குமே தண்ணீர் தேவமா? விவசாயத்துல இருந்து உயிர் வாழ்றது வரைக்கும் இந்த தண்ணீருக்கு வந்து மழை தான் காரணம். நான் ஒரு மிதமான மழை அடிக்காது மக்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுப்பேன். அதுவே நான் வந்து கொஞ்சம் கோபத்துல கடுமையான மழையாட்டு மாற்றினா சில அழிவுகளையும் கொடுப்பேன். அந்த வகையில என்ன வந்து கொஞ்சம் சமாதானமாக படுத்தி நான் ஒரு சமாதான மழையா இருந்ததுமானா எல்லாருக்குமே நல்ல இன்பத்தை கொடுப்பேன். ஆனால மழையை வந்து இப்போ வெயில் நேரங்கள்ல மழையை எதிர்பார்ப்பாங்க. ஆனா என்னதான் வெயில் அடிச்சாலும் வெளியே போயிடுவாங்க. நாம் செய்துகிட்டே இருந்தா வெளியே போறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இந்த கொடை பிடிச்சிட்டு போகும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே இல்லையே, நம்மளை கண்டு பயந்து போய் கொடை பிடிச்சிட்டு
0: போறாங்களான்னு
3: மனசுக்கு நம்ம மக்களுக்கு ஆண்டு நல்ல ஒரு இன்பத்தை கொடுக்கறோங்கிற ஒரு ஆனந்தத்தோட நான் கொஞ்சம் விடைபெறுகிறேன். வாய்ப்பு அளித்த குமரி பண்பளிக்கு அன்பு தகுதி இதுவரைக்கும் நன்றியப்பா.
0: நன்றி சார், நன்றி,
1: நன்றி சார்.
0: அதாவது சென்னையில இருக்கிறேன், ரொம்ப கோபம் வந்தா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது அங்கிருந்து கோவப்படாமலே ஊருக்கு திரும்பிடணும், சென்னை தாங்காது.
1: இல்ல இல்ல, அவங்க கொஞ்ச நாள் வந்து சென்னையில இருந்துட்டு நல்ல குளிர வச்சுட்டு மழை பெஞ்சு குளிர வச்சுட்டு வரட்டும்,
0: நம்ம அடுத்த மழையை சந்திச்சிடலாம்.
1: ஆமா, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ.

0: கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். வணக்கம்.
1: வணக்கம்,
2: நல்லா இருக்கும்.
0: நல்லா
2: யாரு
0: இருக்கவங்க? யாருங்கோ பேசுறீங்க? மலையே கொஞ்சம் கண்ணீரை அப்படி பாய விடுங்க பாப்போம். நாங்க நனைஞ்சு நனைஞ்சு கோந்து போய் உட்கார்ந்து இருக்கோம், நீங்க நனைஞ்சு தள்ளிட்டீங்க. இப்ப அடுத்தது நீங்க வந்திருக்கீங்க திருப்பி பெரும் பெரும் மலையாக. மத்தியானத்துக்கு வருவேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எங்களை குளிப்பாட்டி விடுங்க மாச்சிக்கிறோம். மறந்துச்சாங்க டைட்டில மேடம்.
2: இல்ல மழையில அவங்க குளிர்ந்து போய் இருக்காங்க போல. அதாவது இந்த நிகழ்ச்சியில வந்து சூப்பர் சூப்பர்மா. நன்றிமா நன்றி, நான் அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
0: சீரியஸா எனக்கு ஒண்ணுமே புரியல, அடுத்த நேர்கிட்ட போயிடலாம். வணக்கம்.
2: மழைக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறதுக்காக வந்தாங்க.
0: அது வந்து மலைக்கு வேண்டுதல் விடுத்துட்டாங்க.
2: எல்லா ஊர்ல உள்ள மலைகளும் வந்து பேசுதா, எங்க ஊர்லயும் கொஞ்சம் விழிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க வேண்டுதல் வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க.
0: அது வேண்டுதல் குமரி இப்ப 101 வழியாக வந்திருக்கு. அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, நான் பறக்கையில இருந்து உசேன் மலை பேசுறேன்.
0: மழை பேசி விடுங்கள்.
2: பறக்கல அப்ப மழை நல்லா பெய்யுது.
0: பெய்து விடுங்கள், பெய்து விடுங்கள்.
3: இப்ப இவ்வளவு நேரம் நான் பெய்திட்டு இருந்தேன், காலையிலயும் கொஞ்சம் பெய்தேன். மக்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த நேரம் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தேன்.
0: ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்களா?
3: பெய்ய போறேன். இந்த என்னை பார்த்தாலே இந்த சென்னை மக்களுக்கு எல்லாம் டிசம்பர் மாசத்துல வந்தா என்னை பார்த்து பயப்படுவாங்க யானைதான் தெரியல. ஆமா, அகிலா யான் மேல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்கதான் நான் அனுப்புற தண்ணி எல்லாம் போய் சேரக்கூடிய இடத்தெல்லாம் வீடு கட்டி எடுத்து லாஸ்ட் அங்க நான் போய் பார்க்க போய் அங்க எனக்கு இடத்த உடனே குழப்பையும் காணல ஏறியும் காணல. அப்ப அங்க இப்ப பார்த்தா இருக்கு நாயும் அதுக்கப்புறம் நான் வரக்கூடிய நேரத்துக்கு வந்தாதானே விவசாயம் ஒழுங்கா செழிக்கும், மக்களுக்கு சாப்பாடு காரியங்கள் தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கும். என்ன எடுத்துட்டு என்ன பண்றீங்க?
0: ஹலோ கேக்குது சார்.
3: அப்ப ஆமா, நான் என்ன பண்றதுக்கு? அப்ப அந்த காலத்திலிருந்து என்னை பத்தி மாறி மழை போல் பொழிய வேண்டும், நாலு முறை பொழிய வேண்டும், ஐந்து முறை பொழிய வேண்டும், நாலு போகம் விளைய வேண்டும் எல்லாம் என்னை பத்தி பாராட்டி பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனிதர்கள் செய்யற தவறுனால வந்துட்டு பருவநிலை மாற்றங்கள் மாறி மாறி வரதுனால நான் சரியான நேரத்துக்கு ஒழுங்கா வரமாட்டேங்க, மாறி மாறி வரேன். அதுவும் என் மேல தப்பு கிடையாது. ஆமா, எல்லா தப்பையும் மனுஷங்க செய்துக்கிட்டு என்னை எப்படி போட்டு குற்றம் சொன்னா
0: பாடா படுத்துறீங்களே அப்படின்றீங்களா?
3: இதுல வேற நான் வரப்போறேன் வரப்போறேன் பயமுத்தி வானிலையில இருந்து வேற ஆளுக்கு தகவல். அப்ப முன்னெச்சரிக்கை அவங்க எல்லாம் இருக்கணும். வரதெல்லாம் பார்த்து கணிப்பாங்க. இப்ப அப்படி இல்ல, சாட்டிலைட் எல்லாம் விட்டு கண்டுபிடிக்காங்க. ஆனாலும் அவங்களால சேஃபா இருக்கு. இல்ல நான் எனக்கு செய்ய முடியும். அதனால நான் வருவேன், வரும்போது வருவேன்,
0: போகும்போது
3: போவேன், போது பொழிவேன், உங்களை எல்லாம் செழிப்பாக்குவேன். மனசையும் உடம்பையும் குளிர வைப்பேன்.
0: சூப்பர் சார், சூப்பர்.
2: ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில அழகா பேசுனீங்க, நன்றி
3: நன்றி.
0: ஆக்சுவலா ரியலா வந்து ஒரு மழை வந்து பெய்து நம்மளை நினைத்த மாதிரி ஆயிருச்சு. எனக்கு அப்படி ஆயிருச்சுப்பா, எங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஆயிருச்சுப்பா அப்படி பேசிட்டாங்க. நம்ம நேர்களுக்கு நினைவுபடுத்திடலாம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் புது பற்களை பொருத்துவதன் அவசியம் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். மறவாது கேட்பின் நேர்களே. நேரம் 10:57 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர யாராச்சும் கேட்கலாம். வணக்கம்.
4: பெரியவங்க ஒண்ணுமே காயப்பட முடியல, ஒரே வாடகைக்கு அதையும் திட்டுவாங்கம்மா. வெயில் காலம்

0: எல்லாத்துக்குமே பிடிக்குமா, தண்ணீர் நினைக்கிற கூடாதுன்னு கொடை பிடிச்சிட்டு போவாங்கம்மா, கடற்பட்ட கொடை பிடிச்சிட்டு போவாங்க. அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குமா, நம்ம பெஞ்சாங்க கொடை பிடிச்சிட்டு போறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குமா மனம்.
1: நினைச்சு காய்ச்சல் வந்துச்சா
0: இல்ல காய்ச்சல் கொடுப்போம்மா, நானும் மழைஞ்சு அவங்க எல்லாம் கஷ்டம் தாங்க.

0: நான் வருவேன், ஆனா நனையாம இருக்கணுமா? நன்றிமா, நன்றிமா, உங்களுக்கு நன்றிமா.
1: ரொம்ப அழகா மழையை பத்தி, மழையாவே மாறி பேசினாங்க இல்லையா. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம வந்து ஆகாசத்துல இருந்து கலக்கல் சுற்று வரைக்கும் நேர்கள் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட்
0: பண்ணி, எனக்கு மழையில நினைச்சு காய்ச்சல் வந்துருச்சு.
1: அப்படியா? நீங்க வந்து இந்த பிரேக்ல போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துருங்க, ஓடிடாதீங்க, வந்துருங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. நேர்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். நேர்களை இதுவரை உங்களோடு பயணித்தது உங்கள் அன்பு தோழிகள் சரண்யா, துரேஷ், நவீன் மற்றும்
0: பிருந்தாஜி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் நீர் மேலாண்மை திட்டங்கள் உலகிற்கே வழிகாட்டியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் புதுதில்லியில் தொடங்க உள்ளது. இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தாவிக்க சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவிக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி, ஷ்ருபி மண்டடா, கின்பால் சோனா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 11:02.

ஏக் சூர் கேட்டீர்கள். நேரம் இப்போது 11:08. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது கல்லூரி கலாட்டா.

0: இது கல்லூரி மாணவ மாணவிகளின் கலக்கல் கொண்டாட்டம். இன்னைக்கு சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகளை தான் சந்திக்க போறோம். நிகழ்ச்சியை வந்து கல்லூரியிலிருந்து வழங்க இருக்கிறாங்க நம் நிலைய அறிவிப்பாளர்கள் எஸ் முத்து ஆனந்தி மற்றும் எஸ் ஆஷா. கல்லூரிக்குள் பயணிப்போம். வணக்கம்.
1: வணக்கம். ஒரு பக்கம் அழகான கேம்பஸ், இன்னொரு பக்கம் ஜாலியான ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டுமே சேர்ந்துட்டா சூப்பரான ஒரு கல்லூரி கலாட்டா தான். இன்னைக்கு நாம கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஃபார் விமன். 100 கதைகள் சொல்லும் சுவர்களும் 1000 சங்கடங்கள் 1000 கால் தடங்களை பதித்த பாதைகளும் கொண்ட அறிவியல் ஆசிரியம் தான் கல்லூரி. அப்படிப்பட்ட அழகான கல்லூரியின் வளாகத்திற்குள் இணைந்திருப்பது கும்பி பற்பள்ளி 101 இருந்து ஆர்ஜி எஸ் புத்து ஆனந்தி மற்றும்
2: ஆஷா. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை 11:30 உங்களை தேடி வருகிற இந்த நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காலேஜுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு அவங்களுடைய காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு, அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட் என்னென்ன, எந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வமா இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் காலேஜ் லைஃப்ல கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ஓப்படலாமா?
1: நிறைய மாணவிகள் வந்து அவங்களுடைய டேலண்ட ப்ரூவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. முதலாவதா ஒரு மாணவி வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: என்ன
1: டிபார்ட்மெண்ட்? ஓகே, என்ன சொல்ல போறீங்க?
3: நான் டீச்சர்ஸ்க்கு ஒரு கவிதை டெடிகேட் பண்ணலாம்னு இருக்கேன்.
1: சூப்பர். அதாவது முதல்ல வந்த உடனே டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு கவிதை சொல்றதுக்காக ஒருத்தங்க ரெடியா இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
3: கருவில் சுமந்தால் மட்டும்தான் என்னுடைய குழந்தை என்று அர்த்தம் ஆகுமா? இல்லை, அர்த்தம் தான் ஆகுமா? கருவில் நான் சுமக்கவில்லை என்றாலும் நானும் உன் தாய் தான் என்று உணர்த்தியவர்கள் தானே ஆசிரியர்கள். பெற்ற தாய் நமக்கு உயிர் கொடுத்தால், ஆமா உயிர் கொடுத்தால், ஆனால் அந்த உயிருக்கு எப்படி ஒரு அர்த்தம் கொடுத்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் தானே ஆசிரியர்கள். ஆசிரியர்களாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்ததற்கு நன்றி. இந்த பிறவி முழுவதும் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாகவே இருப்போம். எங்களை ஒரு மாணவிகளாக மட்டும் பார்க்காமல் தங்களுடைய பிள்ளைகளாகவே நினைத்து வழி நடத்திய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி.
1: ரொம்ப ரொம்ப அழகான கவிதை. எப்பவுமே நம்ம வந்து ஆசிரியருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம லைஃப்ல வந்து எல்லாருமே ஒரு இடம் கொடுப்போம். ஏன்னா நம்மளை வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம கூட பேரண்ட் இருக்கிறத விட ஆசிரியர்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதனால அவர்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை செல்வீட. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உங்க பேரெல்லாம் சொல்லலாம்.
4: ஜெகதீஸ்வரி, மனாகி, மகாலட்சுமி, சானியா.
1: எந்த டிபார்ட்மெண்ட்?
4: செகண்ட் பிகாம் படிக்கிறோம்.
1: செகண்ட் பிகாம். ஓகே, இப்ப என்ன பண்ண போறீங்க? பாடுங்க பாடுங்க பாடுங்க.

0: என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் அகல்யா, செகண்ட் இன்கம்.
0: என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: நான் ரத்த தானத்தை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்க போறேன். ரத்த தானம் உயிர் காக்கும் ஒரு தானம். நம்மால ஒருவருடைய உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்னா அதை விட பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும்? அப்படி ஒரு வாய்ப்பை தான் நமக்கு கொடுக்கிறது ரத்த தானம். விபத்து, அறுவை சிகிச்சை, பிரசவம், சில நோய்களுக்கான சிகிச்சை, இப்படி பல சூழ்நிலைகளில் ஒருவருக்கு அவசரமாக ரத்தம் தேவைப்படலாம். அந்த நேரத்தில் நாம் தானமாக வழங்கும் ரத்தம் ஒருவரின் உயிரை காப்பாற்றும் மிகப்பெரிய உதவியாக மாறுகிறது. நாம் கொடுக்கும் ரத்தம் நமக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, அது இன்னொருவரின் உயிருக்கும் நம்பிக்கைக்கும் தேவையானது. தகுதியுள்ள ஆரோக்கியமான நபர்கள் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்வதற்கு முன்பும் செய்த பிறகும் மருத்துவ பணியாளர்கள் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றுவது அவசியம். என்னுடைய ஒரு சிறிய உதவி என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று நினைக்க வேண்டாம். ஒரு யூனிட் ரத்தம் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையாக இருக்கலாம். ஒரு சிறிய தானம் ஒருவரின் வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் இரத்த தானம் செய்ய தகுதியானவராக இருந்தால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட இரத்த வங்கியில் மருத்துவர்களின் ஆலோசனையுடன் இரத்த தானம் செய்யுங்கள். இரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம், மனித நேயத்தை பகிர்வோம். நாம் கொடுப்பது இரத்தம் மட்டுமல்ல, ஒருவருக்கு வாழ்வதற்கான இன்னொரு வாய்ப்பு.
0: அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். சரி, அடுத்ததான் நிகழ்ச்சியில பேச போறாங்க. உங்க பேரு?
2: என் பேர் ரேஷ்மா, பிகாம் தேர்ட் இயர்.
0: சரி, என்ன பேச போறீங்க, எந்த டாபிக்ல பேச போறீங்க?
2: மழைநீர் சேகரிப்பு ஒரு சின்ன விழிப்புணர்வு.
3: அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு மழைநீர் சேகரிப்பு. நீர் என்பது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் இன்று மக்கள் தொகை அதிகரிப்பு, நிலத்தடி நீர் அதிகமாக பயன்படுத்துதல் மற்றும் மழைநீர் வீணாக்குதல் போன்ற காரணங்களால் நீரின் தேவை அதிகரித்து வருகிறது. மழை பெய்யும் போது அந்த நீரை வீணாக விடாமல் சேமித்து பயன்படுத்துவதே மழைநீர் சேகரிப்பு ஆகும். வீடுகளின் கூரைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களில் விழும் மழைநீரை குழாய்கள் மூலம் சேகரித்து தொட்டிகளில் சேமிக்கலாம். மேலும் மழைநீரை நிலத்திற்குள் செலுத்துவதன் மூலம் நிலத்தடி நீரையும் அதிகரிக்கலாம். மழைநீர் சேகரிப்பதால் தண்ணீர் பற்றாக்குறையை குறைக்க முடியும். நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தலாம். எதிர்கால தலைமுறைக்கும் தேவையான நீரை பாதுகாக்க முடியும். எனவே மழை துளி ஒவ்வொன்றும் பொக்கிஷம். அதை

0: பார்க்காமல் சேமிப்போம். நாம் அனைவரும் மழைநீரை சேகரித்து நீரை பாதுகாத்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி.
1: ரொம்ப ரொம்ப அழகா பேசினாங்க. ஏன்னா மழை நீர் வந்து இப்ப எல்லாருக்குமே தேவை. நீர் பற்றாக்குறை எல்லா இடத்துலயுமே இருந்துகிட்டே இருக்கு. சோ மழை நீரை கண்டிப்பா எல்லாரும் சேமிச்சு வைக்கணும். இப்படி ஒரு அவேர்னஸ் கொடுத்த அவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடலாம். சூப்பர். இப்ப அடுத்தத நம்ம கிட்ட ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் வச்சிருக்காங்களாம், கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பேர் என்ன, என்ன டிபார்ட்மெண்ட் படிக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஒரு மூன்று நாள்ல ஒரு புக்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக உங்களுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு. சோ நம்ம எல்லாரும் ஒரு ஹாப்பியா ஒரு கிளாப் பண்ணிரலாம். சோ இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன பேச போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம்.
2: நான் ஒரு கவிதை சொல்ல போறேன். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பத்தி. மகளாய் பிறந்தவள், மழலையாய் சிரித்தவள், கனவுகளை கையில் ஏந்தி காலத்தின் பாதையில் நடந்தவள். பெண் என்றால் வெண்மை என்றார்கள், அவள் வழியை யாரும் கேட்கவில்லை, கண்ணீரை மறந்து சிரித்தாலும் அந்த சிரிப்பின் வழியை யாரும் அறியவில்லை. சிறைகள் இருந்தும் சில நேரம் சிறைச்சாலைக்குள் வாழ்ந்தால், வானம் தொடும் ஆசை இருந்தும் வாசலுக்குள் நின்று போனாள். தந்தையின் செல்ல மகளாய், தாயின் நிழலாய் வளர்ந்தவள், ஒரு நாள் யாரோ ஒருவனின் வீட்டில் மருமகள் என்ற பெயராய் மாறினாள். தன் வீட்டை விட்டு சென்றாலும் தன் அன்பை மட்டும் விட்டு செல்லவில்லை. பிறந்த வீட்டை மறக்கவில்லை, புகுந்த வீட்டையும் வெறுக்கவில்லை. அவள் சிரிப்பின் வசந்தம், அவள் கண்ணீரில் கடலும், அவள் அமைதிக்குள் புயலும், அவள் இதயத்துக்குள் உலகமும். காதல் வந்தால் முழுதாய் கொடுப்பாள், நம்பிக்கை வந்தால் உயிரை கொடுப்பாள். ஒருமுறை இதயம் முடிந்து விட்டால் சிரித்தபடியே தனியாக நடப்பாள். உன்னால் முடியாது என்ற குரல்கள் அவள் காதில் தினமும் விழுந்தாலும், என்னால் முடியும் என்ற நம்பிக்கை அவள் நெஞ்சில் தினமும் எழுந்தாலும், தோற்ற நாட்கள் இருந்தாலும் துவண்டு போகவில்லை, விழுந்த பாதைகள் இருந்தாலும் எழுந்து நிற்க மறக்கவில்லை. உலகம் அவளை அளக்கட்டும், அவள் அணிந்த உடையால் அல்ல, அவள் நடந்த பாதையால், அவள் கடந்த வழியால்.
3: ஒரு பெண்ணுடைய வழி எப்படி இருக்கும், அவங்க வந்து எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கவிதை மூலமா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு கிளாப் கொடுத்துடலாம். பாட புத்தகங்களுக்குள்ள மட்டும் மாணவிகளின் திறமைகள் சுருக்கிடாம கலை, இலக்கியம், விளையாட்டு, பேச்சு, இசைன்னு பல்வேறு தளங்களிலும் தங்களோட திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு தான் இந்த நிகழ்ச்சி. கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி அப்படிப்பட்ட திறமையான மாணவிகளோட சந்தோஷத்தையும் கலகலப்பையும் திறமைகளையும் நம்ம குமரி எஃப்எம் 101 மூலமா உங்களோடு பகிர்ந்துக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் பாட போறாங்க. உங்களுடைய பேரை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமா?
4: இந்த
5: அபி ஷாமிலி.

0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாடினாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கிளாப் கொடுத்துடலாம். பாட்டு பாடியாச்சு, கவிதை கேட்டாச்சு, அவரை வந்து நிறைய அழகான வரிகள் மழைநீர் சீக்கிரத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க. இப்போ அவங்களுக்காக நாம ஒரு கேம்ஸ் வச்சிருக்கோம், அந்த கேம்ஸ் விளையாடுறதுக்காக அவங்களும் ரெடியா இருக்காங்க.
1: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? கேம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். இந்த கேம்க்கு நேம் என்னன்னா டபுள் ட்விஸ்ட். என்ன கேம்? ஓகேவா? இப்போ வந்து ஒரு எழுத்து ரெண்டு இடத்துல வர மாதிரி. இப்போ டேஷ் லா டேஷ் லா இப்பு, அப்ப அந்த இடத்துல என்ன ஃபில் ஆகும்? கலகலப்பு, சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க ஒரு கார்டு கொடுப்போம், அந்த கார்டுல நாங்க வந்து பிளாங்க் லைன நீங்க எந்த வேர்ட வந்து சொல்லணுமோ, எந்த எழுத்து நீங்க சொல்லணுமோ அந்த லைன் வந்து நாங்க பிரிண்ட் வச்சிருக்கோம், நீங்க அதை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேஷ் இக் பூ டேஷ் டேஷ் இம், ஒரே எழுத்து ரெண்டு இடத்துல ஃபில் ஆகணும். வாக்குவாதம், கரெக்ட். அடுத்ததா டேஷ் ரூ இக் டேஷ் இப் பா டை, கரெக்டா? கரெக்ட். அடுத்ததா டேஷ் டா மூ லூ இக் டேஷ், சொல்லுங்க. கரெக்ட். அடுத்ததா அடுத்ததான டேஷ் ரூ டேஷ் லா இர் சி, பயன்படுத்திருக்கீங்க, சூப்பர். அடுத்ததா லாஸ்ட் மேன் டேஷ் டா இல் டேஷ் டா லி இல், எல்லாருமே சொல்லிருக்கீங்க, சூப்பரா இந்த விளையாட்டு விளையாண்டீங்க. அதுக்காக உங்களுக்காக நீங்களே ஒரு பெரிய கிளப் கொடுக்கும்.
0: நம்மளுடைய கல்லூரி கலாட்டம் போயிட்டே இருக்கு, ஆனா ஒரு சின்ன பிரேக் போயிட்டு மறுபடியும் நம்மளுடைய கல்லூரிக்குள்ள வரலாம். கல்லூரி கலாட்டம் இப்ப ஒரு

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111964.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
3: குமரி பண்பலை 101
4: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
3: மாலை மணி 5:30
4: உங்களை அழைத்து செல்கிறோம்.
2: இம்மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
3: 12ஆம் தேதி திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
4: இம்மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
2: இம்மாதம் 14ஆம் தேதி வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
3: 15ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
4: இம்மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
2: இம்மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
3: இம்மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
4: இம்மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
2: இம்மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
3: நவராத்திரி நாயகியரின்
4: அருளை பெறுவோம்,
3: வாருங்கள்.
5: நேரம் இப்போது 11:33. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி. இது கல்லூரி மாணவ மாணவிகளின் கலக்கல் கொண்டாட்டம். மீண்டும் கல்லூரிக்குள் செல்வோம்.

0: இருக்கக்கூடிய காலேஜ் சுங்காங்கடையில இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐயப்பா காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். பாட்டு இசை பேச்சு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமைகளை அழகா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும் போதும் அவங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இருக்குது. இன்னும் நிறைய மாணவிகள் இருக்கிறாங்க, அவங்க அப்படியே பேசிடலாம். வணக்கம், உங்க பேரு? எந்த டிபார்ட்மெண்ட்?
1: அம்மா அரியர் புரிதல் உன்னை இழந்தே பிறந்தேனே, மச்சார் உச்சார் அனைவரும் வெறுக்க இருட்டின் பிடியில் ஆனேனே, அன்பெனும் அருவி நனைய எண்ணி அருவி கூட வெட்டி போனதே, பத்து திங்கள் என்னை பாதுகாக்க பாதி உறக்க நீ உறங்கி, இறுதி நாளில் என் முகம் கூட நீ காணலையே, இவ்வுலகில் நான் உயிர்ந்தது கூட சாபமானதே, என் அழுகை உன் சிரிப்பிற்கான தருணத்தில் என் அழுகை உன் இறத்திற்கானதே, உலகில் ஒளி தரும் கற்றவன் தினம் முடித்த பின்னும் எனக்கு உண்டான இருக்கு அகலவில்லையே, பஞ்சாய் பறந்து திரியும் வயதிலே என்னை பாவத்தை சுமக்க விட்டாயே, உன்னால் பாடசாலத்தி கூட செல்ல மறத்தேனே, பாவ சுமையை சுமந்து கொண்ட புத்தக சுமையை சுமக்கையாளா.
0: அதாவது ஒரு மகன் வந்து அம்மாக்கு எழுதினது. சூப்பரா எழுதியிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். சரி, நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்காங்க. உங்க பேர்லாம் வந்து சொல்லிடலாமா?
2: இனியா,
3: விதுஷா,
4: கார்த்திகா,
0: தர்ஷினி.

0: கதை கேட்டுட்டே இருக்கணும் போல அப்படி தோணுது. ரொம்பவே அழகா பாடினாங்க, அவங்களுக்காக பெரிய கிளாப் கொடுத்துடலாமா? அடுத்ததா நிகழ்ச்சியில என்ன பேச போறீங்க? ரத்ததானம்.
1: என் பேரு ரோபிகா, நான் பிகாம் தேர்ட் இயர் படிக்கிறேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு அருகலை மட்டும் இல்ல உங்க இதயத்தையும் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பது உங்களுடைய ஃபேவரட் எஃப்எம். இன்னைக்கு ஒரு சின்ன கற்பனை. ஒரு மருத்துவமனை ஒரு குடும்பம் பதற்றத்தோடு காத்திருக்கிறது. டாக்டர் வந்து ரத்தம் உடனே தேவை என்று சொல்கின்றார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் யார் என்று தெரியாது, நம் பெயர் தெரியாது, நம் முகம் தெரியாது. ஆனால் நாம் கொடுத்த ரத்தம் அவர்களுக்கு உயிராக மாறும். இதைதான் இரத்த தானத்தின் அழகு. நான் கொடுப்பது சில நிமிடங்கள் தான், ஆனால் அதனால் ஒருவருக்கு கிடைப்பது இன்னொரு நாள், இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு வாழ்க்கை. நேயர்களே, நம்மிடம் இருக்கும் பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது, ஆனால் நம்மிடம் இருக்கும் இரத்தத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் அடுத்த முறை நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கும் போது என்னால் ஒரு உயிருக்கு உதவ முடியும் என்று யோசிங்க. ரத்தம் கொடுப்போம், உயிரின் கதையை தொடர வைப்போம். நான் விடை பெறுகிறேன். நீங்க நல்லா இருங்க, நல்லதை பாருங்க, முடிந்தால் ஒரு உயிரை காப்பாற்றுங்க.
0: ரத்த தானம் செய்வோம், உயிரை காப்போம் அப்படின்னு சூப்பரா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு கேம் இருக்குது.
2: சூப்பரா நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு. ஐயப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஒரு கேம் வச்சிருக்கோம், என்னன்னா 3 செகண்ட் இம்ப்ரூவ் சேலஞ்ச். அதாவது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் திங்க் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். நீங்க 2 பேரும் ஃபிளைட்ல போயிட்டே இருக்கீங்க. திடீர் வந்து ஒரு பைலட் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து ஃபிளைட் ஓட்டுறதுக்கு முடியல, சோ வந்து யாருக்காவது ஃபிளைட் ஓட தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நீங்க 2 பேரும் என்ன பதில்
1: தெரியாது?
2: பிளைட் ஓட்ட தெரியாது, நாங்க பிளைட்ல இருந்து குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிளைட்ல இருந்து குதிக்கன்னா பாராசூட் வேணுமே. பிளைட்ல பாராசூட் இருக்கும், அடியில கண்டிப்பா நமக்காக இருக்கும். சோ இந்த மாதிரி தான் நாங்க வந்து கேக்க போறோம். அடுத்து நீங்க 2 பேரும் ஏலியன்ஸ். சோ வேற்று கிரகத்துல இருந்து நம்ம பூமிக்கு வந்துட்டீங்க. நாங்க வந்து உங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேக்குறேன், எங்க இருந்து வரீங்க? எங்க லாங்குவேஜ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒருத்தங்க சொல்றாங்க கெம்யா கெம்யா கெம்யா அப்படின்னு சொல்றாங்க, அழகா சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரிதான் இந்த கேம் போகும். அடுத்ததா ஒரு ஃபேக் நியூஸ். அதாவது நம்ம வந்து ஒரு பெண் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பெண்ணை பத்தி இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபேக்கா ஒரு ஹிஸ்டரி சொல்லணும். இது வந்து உங்களுடைய கிரியேட்டிவ்க்காக கேட்கப்படுற ஒரு இது. ஸோ நீங்க வந்து எவ்வளவு கிரியேட்டிவா எவ்வளவு திங்க் பண்ணி சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக தான் இது. ஸோ நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில், ஸோ அதை பத்தி சொல்லுங்க. வாட்டர் பாட்டில் எப்போ கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாமே நீங்க ஒரு ஃபேக்கா சொல்லணும், கிரியேட்டிவா சொல்லணும். ஓகே, யார் சொல்றீங்க?

0: சோ எல்லாருமே அப்படியே பயப்படுறாங்க. நான் வந்து ஒரு கிரியேட்டிவா கேக்குறேன், ஏன்னா எல்லாருக்குமே கிரியேட்டிவ் வந்து கிரியேட்டிவ் திங்கிங் கண்டிப்பா வேணும். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, ஒரு லைன் கொடுத்தாலே அதை கிரியேட்டிவா திங்க் பண்ணி பேசுறதுக்காக எல்லாருக்குமே தோணும். சோ ஒரு வாட்டர் பாட்டில்னா நீங்க என்ன சொல்லுங்க, வாட்டர் பாட்டில் எப்ப கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கா சொல்லணும். ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சாங்கடா, எப்ப கண்டுபிடிச்சாங்க, ஒரு 2000 இயர்ஸ். அதுதான் சொல்றேன், நீங்க ஒரு ஃபேக்கா ஒரு அழகா சொல்லலாம், ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. 2007 கண்டுபிடிச்சிட்டோம், அதான் நீங்க பிறந்திருக்கீங்க அதனால கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே ஓகே, சரி, அது உங்க பேர் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்ததான் இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒருத்தங்க பாட பாருங்க.
1: அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு போயம் வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போயம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்க பேர் முதல்ல கேட்டலாம். வணக்கம், உங்க பேரு?
2: தாரணி.
1: தாரணி, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க? செகண்ட் என்காம். சரி, என்ன டைட்டில்ல, எந்த டாபிக்ல வந்து நீங்க வந்து கவிதையை சொல்ல போறீங்க?
2: A little dream. A little dream inside my heart. A tiny wish, a brand new start. Through every storm, through every rain, I will try and try again and again. The road may sometimes not be clear, but I will keep walking without fear. With hope to guide me like a light, I will chase my dreams with all my might. And when I reach the place I have dreamed, I will smile at how far I have climbed. For every step, both big and small, was worth it all. I gave my all.
3: கையில் புத்தகம் மட்டும் கொடுப்பவர் ஆசிரியர் அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் வழியை காட்டுபவர் ஆசிரியர். நம் தடுமாறும் போது தாங்கும் கரம், நாம் தோக்கும் போது நம்பிக்கை தரும் குரல், நம் வெற்றி பெறும் போது நம்மை விட அதிகம் மகிழும் இதயம், அதுதான் ஆசிரியர். ஒரு நல்ல ஆசிரியர் பாடங்களை மட்டும் கற்று தருவதில்லை, நம் வாழ்க்கையை ஒரு அழகான பாடமாக மாற்றி தருவது.
1: சூப்பரா ஆசிரியர் பத்தி அழகா கவிதை சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஈர்ப்பு விடுறதுல வந்து ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க. அதாவது தீக்குச்சி மாதிரி நம்ம இருப்போம், அந்த தீபத்தை எரிய வைக்கிறதே வந்து ஆசிரியர்கள் தான். அதுக்காக ஒரு டெடிகேட் பண்றது மாதிரி ஒரு அழகான கவிதை கொடுத்தாங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். அடுத்ததா, சரி, கவிதை எல்லாம் முடிஞ்சுங்க, நாங்க ஒரு பாட்டு பாட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்றீங்களா?
2: தனுஷா.
1: அஸ்மிதா.
2: திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ.

வந்து தீண்டும் போது என்ன வைத்தமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது

மாணவிகளோட கலகலப்பான பேச்சுக்களும் அவங்களோட திறமைகளும் தொடர்ந்து நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில ஒரு மினி பிரேக். இது குமரி FM 101 இருந்து கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி.

படிச்சா ஜெயிப்ப, இல்லனா தபிப்ப. சொல்றேன் கேளு, இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சொகுண்ட, இருப்பது ஒன் லைஃப்.

நேரம் இப்போது 11:52. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கல்லூரி கலாட்டா, இது கல்லூரி மாணவ மாணவிகளின் கலக்கல் கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம சுங்கான் கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகளை தான் சந்திச்சுட்டு இருக்கோம். மீண்டும் கல்லூரிக்குள் செல்வோம் நேர்களே. வணக்கம் வணக்கம்.

0: மீண்டும் கல்லூரிக்குள் இணைவோம். வணக்கம்.
1: காலேஜ் லைஃப் முக்கியமா இல்ல படிப்பு முக்கியமா அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி, இல்ல இல்ல எங்களுக்கு கலாட்டா தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற நம்ம ஸ்ரீ ஐயப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் நாம இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிய சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு ஓ போடலாமா? கலாட்டா சூப்பரா போயிட்டு இருக்கு.
2: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட் என்னதுன்னா, ஒரு சாங் வந்து நாங்க பிளே பண்ணுவோம் சரியா, பாட்டு நல்லா போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்துவோம். அதுக்கப்புறமா வரக்கூடிய லிரிக்ஸ நீங்க தான் பாடணும். நீங்க எல்லாருமே சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க, இந்த செக்மெண்டையும் நீங்க அழகா கொண்டு போவீங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே, உங்களுக்கான பாட்டு
1: முதல் பாடல்.

felt

சூப்பரா பாடினீங்க. அடுத்த பாடல் வந்து உங்களுக்காக

0: என்னாச்சு சத்தமா பாடுங்க. இந்த கேம் வந்து விளையாடுறீங்க, பாட்டு நின்ன உடனே அடுத்த வரிய அப்படியே கரெக்டா கண்டுபிடிச்சு பாடுறீங்க, அதுக்காக உங்களுக்காகவே நீங்களே ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்க. நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததான் ஒரு ஹெல்மெட் அவேர்னஸ் பத்தி பேச போறாங்க. வணக்கம், உங்க பேரு?
1: ஐஸ்வர்யா.
0: ரஞ்சனி.
1: செகண்ட் பீக்
0: பேசுங்க.
1: ஏய் மக்கா, அந்த டிக்லதானே வர, ஹெல்மெட் போடுறியா?
0: ஆமா ஹெல்மெட் போடுவேன், ஆனா சிறந்த நேரம் வீட்டுக்கிட்ட போகும்போது ஹெல்மெட் போடாமதான் போவேன்.
1: அதான் பிரச்சனை, ஆக்சிடென்ட் எப்போ நடக்குதோ நமக்கு தெரியாது, பக்கத்துல போறோம் தூரம் போறோம், ஹெல்மெட் எல்லா நேரமும் முக்கியம்.
0: உண்மைதான், இனிமேல் தூரமா இருந்தாலும் ஹெல்மெட் போடுறேன்.
1: நம்ம ஆக்சிடென்ட் வந்து முழுசா காப்பாத்தணும்னு சொல்ல முடியாது, ஆனா விபத்து நடந்தா தலையில் ஏற்படக்கூடிய காயத்தின் ஆபத்தை குறைக்க உதவும்.
0: அப்படின்னா ஹெல்மெட் போலீஸ்க்காக போடுறது இல்லையோ, நம்ம சேஃப்டிக்காக தான் போடுறோமோ?
1: இன்னொரு விஷயம், நல்லா குவாலிட்டியான ஹெல்மெட்டா பார்த்து ஸ்ட்ராப்பையும் அணிஞ்சு போகணும்.
0: சரி, இனிமேல் நான் ஹெல்மெட் போட்டுட்டு போடுறேன்.
1: அதேதான், ஒரு சின்ன ஹேபிட் பெரிய பாதுகாப்பு.
0: ஹெல்மெட் போடுவோம் பாதுகாக்கிறது, ஹெல்மெட் போடுவோம் பாதுகாப்பாக பயணம் செய்வோம் அப்படின்னு ஹெல்மெட் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அவங்க பெரிய கிளாப் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா கேர்ள்ஸ் பத்தி பேச போறாங்க, அப்படிதானே? உங்க பேரு?
2: ஆர்த்தி.
0: ஃபர்ஸ்ட் முகம்.
2: குட் மார்னிங் எவ்ரி ஒன். டுடே ஐ அம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக், அவேர்னஸ் ரிகார்டிங் கேர்ள்ஸ் சேஃப்டி அண்ட் தேர் கரண்ட் சிச்சுவேஷன். கேர்ள்ஸ் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் சொசைட்டி. தே ஹாவ் த ரைட் டு லிவ் ஃப்ரீலி, ஸ்டடி, ஒர்க், டிராவல் அண்ட் அச்சீவ் தேர் ட்ரீம்ஸ் வித்அவுட் ஃபியர். Nowadays, girls are achieving success in education, sports, business and many other fields.

0: பட் அட் த சேம் டைம் மெனி கேர்ள்ஸ் ஸ்டில் ஃபேஸ் சச் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், சைபர் புல்லிங், டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். பட் ரிமெம்பர் கேர்ள்ஸ், சேஃப்டி இஸ் நாட் ஓன்லி கேர்ள்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்ட்ஸ் ஷுட் சப்போர்ட் தேர் டாட்டர்ஸ், டீச்சர்ஸ், எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி ஷுட் ரெஸ்பெக்ட் எவ்ரி கேர்ள்ஸ். Finally, I would like to say that every girl deserves safety, freedom, dignity and equal opportunity. Let us work together to create a society where every girl can walk confidently, live without fear and achieve her dreams. Thank you everyone.
1: Super. Girls safety பத்தி அழகா சொன்னாங்க. So, நம்ம நிகழ்ச்சியில நிறைவா ஒருத்தங்க பாட்டு பாட வந்திருக்காங்க.
2: என்னோட பேர் கிரீஷ்மா.

0: ரொம்பவே அழகா பாடினாங்க. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரமும் நம்மோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சூப்பரா கொண்டு போன ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குமரி எஃப்எம் 101 சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஓ போட்டலாமா? இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு ஆஷா
1: முத்து ஆனந்தி.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101 இது தெற்கின் வீட்டு குமரி எஃப்எம் 101 ரிப்பீட்டு.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்கள், இதுவரை சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கிய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை வழங்கினார்கள் ஆர்ஜே முத்து ஆனந்தி மற்றும் ஆர்ஜே எம் ஆஷா.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 12:02. நிகழ்ச்சிகள் குமரி பண்பலை 101 இன்று இனி மனமீச காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் என்னென்ன அறிந்து கொள்வோமா? இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வருவது பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரில் சுவையில் சாரலிசை. 12:50 குழச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் புது பற்களை பொருத்துவதன் அவசியம் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். இன்று மதியம் 12:55 திரை இசை, பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதி, அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்திருக்கிறீர்களா நேரலை, 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேனி நேரம் சந்திப்போம் சிந்திப்போம். செம்மொழி பேராசிரியரின் செந்தமிழ் பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணசாமி நாச்சிமுத்து அவர்கள், உடன் உரையாடுபவர் பேராசிரியர் முனைவர் நட சிவகுமார் அவர்கள். மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 நாடக மலர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம் எழுதியவர் மணவியல்குடி, கவி வெண்ணிலவன் அவர்கள், அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இன்றிரவு 10:05 நிலாமூற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் தவறாது கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: Benchmark domestic equity indices were trading around 1% lower in the forenoon session today. The Sensex declined 703 points to 71,936, while the Nifty lost 248 points to 22,355 when reports last came in. Barring IT, PSU banks and housing finance, all other sectors were witnessing selling pressure. The India Meteorological Department has forecast heavy rainfall at isolated places over Keralam, Mahe, Tamil Nadu, Puducherry, Karaikal, Uttarakhand, West Bengal and Sikkim today. And with that, we end this news bulletin.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்போது 12:10.

இனிய இசையும் இனிய நினைவுகளும் சேர்ந்து உங்கள் மனதை வருடும் நேரம் இது. மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. பழைய பாடல்கள் அப்படின்னாலே ஒரு தனி அழகு இருக்குல்ல, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. அதை விட முக்கியமாக நம்ம அந்த காலத்துக்கே அழைத்து செல்கிற ஒரு மேஜிக் இருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல்களை தான் நம்ம இன்றைக்கி ஒரு இசை பயணத்தில் கேட்க போகிறோம். ஒரு பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய இசை நம்மளை வசீகரப்படுத்தும் இல்லையா? அப்படி ஒரு அழகான உற்சாகமான பாடலோட தான் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இசையாலும் சரி வரிகளாலும் சரி அந்த காலத்துக்கு உள்ள அழகை ரசிக்க வைக்கும் பாடல் தான் இதுங்க. கேட்போமா? முதல் பாடல் எந்த திரைப்படத்திலேருந்து வரப்போகுது அப்படின்னா, தாவணி கனவுகள் திரைப்படத்திலேருந்து தான் வரப்போகுது. இந்த பாடலுக்கு இசை இளையராஜா பாடலை பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடலை கேட்போமா?

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புது, நாகர்கோவில், 9842111394.
1: நேரம் இப்போது 12:17. குமரி பன்மலை 101 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. சில பாடல்கள் வந்து காதுகளுக்கு மட்டும் கேட்காதுங்க, கண்களுக்கு முன்னாடி ஒரு காட்சியை கொண்டு வந்து நிறுத்தும். ஒரு காதலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பார்வையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மென்மையான உணர்வு, எல்லாமே சேர்ந்து ஒரு அழகான இசை. இதுதான் கேட்போமா? வருவது 100வது நாள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் SV பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடிய பாடல்.
2: மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் இப்போது 12:23. மனம் உறவாட நெஞ்சம் இசைப்பாட பல நினைவுகளோடு வந்து கொண்டிருப்பது மனம் நினை முதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. சரி, இவ்வளவு நேரம் ஒரு மென்மையான ஒரு மெலடி கேட்டாச்சுல, இனி இந்த பயணத்தை கொஞ்சம் ஜாலியா மாத்தலாமா? ஜாலியாவா அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க, சில வார்த்தைகள் ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்க அர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அன்பு வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. அப்படிப்பட்ட ஒரு செல்லமான வார்த்தை தான் பேபி அப்படின்னு சொல்றது. அந்த வார்த்தையை நம்ம இசையோடு சேர்ந்து ரசிப்போமா? அப்படி ஒரு பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பந்தம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி. இந்த பாடலுக்கு இசை வாலி. பாடலை கேட்போமா?

0: கேக்கு அவள் யான கதை சொல்லுங்க
1: பேபி பேபி ஓ மை பேபி குட்டி கதை சொல்லு.

的就来当，东港来当，就来。

0: देखो अंकल, क्या नखे दे जोड़ेगा। तुमका मेदा जो रखे थे या ना ना रो बता पूरी क्यों।
1: ला ला ला ला ला ला ला ला
0: ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला।
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மதியம் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் புது பற்களை பொருத்துவதன் அவசியம் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். நேரம் இப்போது 12:30. குமரி பண்பலை 101 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமலை. இது தேரில் சுவையில் சாரலிசை. சில பாடல்கள் வந்தவுடனேயே நமக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டே போயிடும். அந்த ஒரு இடமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு காலமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ளே மறந்து போன ஒரு நினைவாக கூட இருக்கலாம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கதவை தான் நம்ம திறக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. மூடுபனி படத்திலிருந்து இனிமையான இசையோடு கேட்போமா?

0: பண்ணக்கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
2: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
4: தோழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு இந்த பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பு பற்றி உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பேசலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நம்ம தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் 1-2907-222 இணைப்பு எண் 0465-2 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8-9-0-3-2-5-7-0-3-9. இது தோழியர்களுக்கான நேர் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 12:35. குமரி பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மானம் அன்னையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. சரி, இப்போ நம்மளுடைய இசை பயணத்தோட கடைசி பாடலுக்கு வந்துட்டோம். காதல், மெலோடி, நினைவுகள் எல்லாமே கடந்து இப்போ கொஞ்சம் கலகலப்பாக முடிச்சுக்கலாமா? கல்யாண உறவுல வந்து செல்ல சண்டைகள் இருக்கலாம், குறும்புகள், அன்போடு கலந்த அந்த அழகான தருணங்கள் இதெல்லாமே நினைச்சு பார்த்தா முகத்துல ஒரு சிரிப்பு வரும் இல்லையா? அந்த சிரிப்பை இன்னும் கொஞ்சம் பெருசாக்க வருது ஒரு கலகலப்பும் குறும்பும் நிறைந்த ஒரு அழகான பாடல். கேட்போமா? வருவது பொண்டாட்டி தேவை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி அருள்மொழி பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசை இளையராஜா.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: நேர்களை இத்துடன் நிறைவுபடுகிறது மனம் நினைவு மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. சில நாட்கள் நம்மளை வந்து சோதிக்கும், சில நாட்கள் நம்மளை வந்து மாற்றும். ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் சரி, நம்மளை விட்டு கொடுக்காமல் இருப்போம், மகிழ்ச்சியாக பயணிப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை அன்புடன் உங்கள் சரண்யா துரேஷ்ணவி. இனி வருவது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொலைத்தொடர்பு துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொலைத்தொடர்பு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதோடு சேவைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு சேவைகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நகர்ப்புறங்களுக்கு இணையான தொலைத்தொடர்பு வசதிகள் ஊரக பகுதிகளிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி, சுகாதாரம் மற்றும் அரசு சேவைகளை வழங்குவதில் கைபேசி மற்றும் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 50 லட்சம் கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இணைய குற்றங்களை களைவதற்கு ஒருங்கிணைந்த சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இந்த வரி விதிப்பை மேலும் எளிமையாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி இயற்கை பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படை ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நமது விமானப்படையின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியதாக அவர் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை அர்ப்பணிப்புடன் ஆற்றி வரும் பணியைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் இந்நாளையொட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை

0: நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இதுதொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கொச்சி நீர் மெட்ரோ சேவை திட்டம்.
1: இரண்டாயிரத்து 2023 ஆண்டு ஏப்ரல் 25 தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி கொச்சி நீர் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அதற்கு மறுநாள் முதல் பயணியர் சேவை தொடங்கியது. நகர்ப்புறங்களுக்கான பொது போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அம்சமாக இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. கொச்சி நகரின் போக்குவரத்து நெரிசலை பெரிய அளவில் குறைப்பதற்கு இந்த சேவை உதவி வருகிறது. நாட்டின் முதலாவது நீர் மெட்ரோ சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட பெருமையையும் கொச்சி கொண்டுள்ளது. இந்த சேவையை கடந்த வாரம் வரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த தினமான கடந்த 2 தேதி மட்டும் 11,000 மேற்பட்டோர் இதில் பயணித்துள்ளனர். நீர்வழி போக்குவரத்தில் நவீன அம்சங்களுடன் இந்த சேவை கொச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இக்கோரிக்கையை விடுத்தார்.
2: பொதுமக்கள் நிச்சயம் வீட்டுக்குள்ளேயும் பாருங்க, வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியில நீங்க போய் பார்க்கணும். பார்த்துட்டு எந்தெந்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி, சிறு தொட்டியா இருந்தாலும் சரி, இல்ல சிறு மூடியா இருந்தாலும் சரி, ஆட்டுக்கல்லா இருந்தாலும் சரி, இந்த பயன்படுத்தாத பூச்செடி தொட்டியா இருந்தாலும் சரி, நீங்க அனைத்தையும் பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் தயவு செய்து நீங்க அப்ரூவ் படுத்தணும். அப்பதான் ஒரு அரசு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குதோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய சிறு பங்களிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த டெங்கு இந்த நோய் வராம நம்ம பாதுகாக்க முடியும். அப்புறம் முக்கிய ஒரு வேண்டுகோள், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அவர்களுடைய பணி என்னன்னா வீடு வீடாக சென்று அவங்களுடைய வீடை பார்வையிடணும். அதற்கு நீங்களும் அனுமதி கொடுக்கணும், உங்களுக்கு ஒத்துழைப்பு நீங்களும் கொடுக்கணும்.
0: பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 76. ஹிந்தி, மராத்தி, தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். தமிழில் பொம்மலாட்டம் மற்றும் காலா திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. காலா திரைப்படத்தில் சொந்த குரலில் தமிழில் அவர் பேசிய வசனங்கள் ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டன.
3: குழந்தை என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் அ வெரி நைஸ் பர்சன், டோன்ட் கில் ஹிம். நீ என் வழியில் வரலன்னா நான் எதுக்கு ஒண்ணு கொல்ல போறேன்? காலா கைசா நாம சொல்லும் போதே வாயலா கூசுது. ஒருத்தது என் கண்ணு
4: எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் இங்கே தான் இருக்கும், மேல ஒன்ன தை கொண்ட போங்க முடியாது. 6 அடி நிலத்தில தான் என்ன பார்த்த பாருங்க, எதுவும் நிரந்தரம் இல்லை. கிருஷ்ண காதல ஏறக்கணுமே ஒதிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இருந்தாலும் அந்த நிலோ வேறு 2 நாளைக்கு நாளும் என் பேரில் இருக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். Do you have any problem?
0: அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் கீவ் உள்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 100க்கணக்கான ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் 100க்கணக்கான ட்ரோன்களையும் யுக்ரைன் இடைமறித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியாங் ஜியாங் இணையை வென்றது. மலேசியாவில் நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 5 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் லித்வேனியாவின் ஜஸ்டினா மிகுல்ஸ்கை

0: பட்டத்தை வென்றார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-2, 21-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் கரென் யுன் கா ஃபெங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
3: தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
4: பற்களில் பிரச்சனையா?
5: கவலை வேண்டாம்,
4: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
5: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
4: தரமான பல் சிகிச்சைக்கு
5: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
4: தொடர்புக்கு
5: 9751170666.
3: நலமாய் வாழ்வோம். புது பற்களை பொருத்துவதன் அவசியம் குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள்.
6: ஒரு பல் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் இன்னும் அந்த பல்ல வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சோ நமக்கு வந்து கேப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது டாக்டர் கேப் போடலாமா இப்படின்னு கேட்பாங்க. சோ கேப் வந்து போடலாம், பட் அதுக்கு வந்து நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ வந்து ஒரு பல் எடுக்கும் போது அதை கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பல் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ல வந்து உங்களோட பக்கத்துல உள்ள பல்லோ இல்லைன்னா மேலேருந்து பல்லு வந்து கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்து உங்க பக்கத்துல உள்ள பல்லு எல்லாமே ஆக்கிபை பண்ணி வரும்போது நீங்க கடிக்கும் போது அந்த ஃபோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃபோர்ஸ் வந்து மற்ற பல்லுகளுக்கெல்லாம் டெலிவர் ஆகும். சோ அப்படி டெலிவர் ஆகும்போது உங்க நல்லா இருக்கிற பல்லும் உங்களுக்கு வந்து பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால நீங்க எடுக்கிற பல்ல வந்து கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அது எப்படி எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ ரிமூவபிள் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ரிமூவபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு வந்து செட்டு பல்லுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரிமூவபிள் ஆப்ஷன். அது வந்து நம்ம டெய்லி நைட் வந்து கழட்டி கழட்டி நம்ம தண்ணியில வைக்கணும். சோ இது வந்து யூஸ்வலா கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றது வந்து நல்லது. ஏன்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் புவர் ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுக்காக வந்து இது ரொம்ப மோசமா வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும்னு கிடையாது. இதுவும் நம்ம செட்டு பல்லும் நம்ம நல்லா கிளீனா தான் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆப்ஷன். அது வந்து இன்னும் ரெண்டு டைப் இருக்கு நமக்கு. ஃபிக்ஸ்டு ஆப்ஷன்ல வந்து பிரிட்ஜ் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அது எப்படின்னா பக்கத்துல இருக்க பல்ல வந்து ராவிட்டு சின்னதாக்கிட்டு அந்த சப்போர்ட்டோடயே நம்ம வந்து மிஸ்ஸிங் பல்லையே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபிக்ஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு ஃபிக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட் வந்து ஒரு லேட்டஸ்டான ஒரு டெக்னாலஜி. அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ல வந்து இல்லாத பல்லு இருக்கிற அந்த ஏரியால வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ பிளேஸ் பண்ணி அதுக்கு மேல நம்ம வந்து கேப் போடுவோம். ஸோ இது வந்து ஒரு 3-6 months உள்ள ஒரு டைம் ப்ரொசீஜர் தான் இந்த இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர்னு சொல்றது. ஸோ நம்மளோட எலும்போட அளவு எல்லாம் பார்த்துட்டு அதோட ஹைட்டு வித்து எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்த்து டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம இம்ப்ளான்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றது. ஸோ இம்ப்ளான்ட் ஆப்ஷனுங்கிறது கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவான ஆப்ஷன் கம்பேர்ட் டு தி அதர் பிரிட்ஜ் ஆப்ஷன். பட் இட் இஸ் லேட்டஸ்டான டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கூட பெட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா வருது அப்படிங்கறது நம்ம வந்து இம்ப்ளான்ட் ஆப்ஷன்ல தான் கொஞ்சம் கூட பெட்டரா பாக்குறோம். இம்ப்ளான்ட்ல வந்து மெயினா நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்னா, நம்ம பக்கத்துல இருக்க பல்ல வந்து ராவி சின்னது பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம இதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி ஸ்ட்ரென்த் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றதும் ரொம்ப ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஃபிக்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து நம்ம அந்த பிரிட்ஜ் ஆப்ஷன்ல கூட

0: நமக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், செராமிக் யூஸ் பண்றோம், ஜிர்கோனியா யூஸ் பண்றோம், மெட்டல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்க பல்லோட எந்த பல்லு மிஸ்ஸிங்கா இருக்கு, எந்த ஏரியால மிஸ்ஸிங்கா இருக்கு, அப்புறமா உங்களோட கடி வந்து எவ்வளவு ஃபோர்ஸ்ல நீங்க கொடுக்குறீங்க, அதெல்லாம் பார்த்து அதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து டென்டிஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க.
1: புது பற்களை பொருத்துவதன் அவசியம் குறித்து விளக்கியவர் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வும் கேட்டீர்கள்.
2: பற்களில் பிரச்சனையா?
3: கவலை வேண்டாம்,
2: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
3: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
2: தரமான பல் சிகிச்சைக்கு
3: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
2: தொடர்புக்கு
3: 9751117066.

நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. நேரம் 12:56 ஆகிவிட்டது. அடுத்ததான் ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பே அப்படின்ற திரைப்படத்துல இருந்த ஒரு பாடல் உங்களுக்காக வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. செய்தி தெரியுமா? இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு வந்து வேர்ல்ட் சைட் டே, அதாவது உலக பார்வை தினம். அதனால உலக பார்வை தினம் பத்திய கொஞ்சம் தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை, அதாவது இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து உலக கண் பார்வை தினம். ஓகே, கண் ஆரோக்கியம், பார்வை குறைபாடுகளை தடுப்பது மற்றும் பார்வை இழப்பை தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த டேயுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. உலகின் பலருக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, பார்வை குறைபாடு இருந்தாலும் அதுல ஒரு பெரிய பகுதியை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கு மூலமா தடுக்கவோ அல்லது சரி செய்யவோ முடியும் இல்லையா? கண்புரை, அதாவது கேட்ராக்ட் இல்ல குளுக்கோமா அப்படின்லாம் சொல்றோம், நீரழிவு காரணமாக கண் பாதிப்பு வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. வயது தொடர்பான பார்வை குறைபாடுகள் போன்றவை வந்து முக்கியமா கண் பிரச்சனையை ஏற்படுத்துது இல்லையா? இப்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செல்போன் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். எப்ப பார்த்தாலும் கையில வந்து செல்போன் தான் வச்சிருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் நம்ம பாக்குறோம், லேப்டாப் போன்றவற்றை அதிக நேரம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு வந்து நிறைய கண் பிரச்சனைகள் ஏற்படுது. அப்புறமா நீண்ட நேரம், நம்ம இப்ப சொன்ன மாதிரியே நிறைய நேரம் நம்ம ஸ்கிரீன், அதாவது நீண்ட நேரம் திரையை பார்ப்பதால், அதாவது மொபைல்

ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணடிக்காமல் பார்த்துட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணும்போதும் அதை நம்ம அப்படியே கண் மூடாமல் அப்படியே பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. அதனால் என்னென்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் வறட்சி ஏற்படுது, அப்புறமா கண்ணுக்கு ரொம்ப சோர்வு ஏற்படுது. நம்ம சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, யாராச்சும் உங்களை பார்த்தோன்னு கேட்பாங்க, எங்க ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, கண்ணெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் தான் காரணம், கரெக்டு தானே? கூடவே என்ன ஆகும், நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தோன்னா தலைவலி வரும், அப்புறமா என்ன ஆகிடும், மங்கலான பார்வை, கண் வந்து சரியா தெரியாது, அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அதுக்கு ஒரு ரூல் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அதாவது 20-20-20 விதி வந்து ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை 20 அடி தொலைவில் இருக்கும் ஒரு பொருளை குறைந்தது 20 வினாடிகள் பார்ப்பது தான் வந்து 20-20-20 ரூல். ஒரு முறை கூட சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து 20 அடி தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து குறைஞ்சது 20 வினாடிகள் வந்து பார்ப்பது தான் என்னது 20-20-20 ரூல். ஓகே, அடுத்தது கேட்டிங்கன்னா, கண்களுக்கு நல்ல உணவுகள். கண் நிறைய குழந்தைகள்லாம் இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டே இருக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல உணவுகள், அவங்களுக்கு தான் பிடிக்கிறதே இல்லையே, கீரையெல்லாம் பார்த்தாலே ரொம்ப தூரமாக போயிட்டு இருக்கிறாங்களா, இல்லைங்க, அதை நம்ம வந்து சாப்பாட்டில் அப்படி குழைச்சாச்சும் அவங்களுக்கு தெரியாமல் ஊட்டி விட்டுருணும். ஓகேயா, கண்களுக்கு நல்ல உணவுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் ஆரோக்கியத்திற்கு சத்தான உணவு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கேரட், அப்புறமா கீரை வகைகள், முட்டை, மீன், ஆரஞ்சு மற்றும் பிற பழங்கள், நிறைய பழங்கள்லாம் நம்ம கொடுக்கலாம். அது நட்ஸ், அதாவது கொட்டைகள் மற்றும் விதைகள் போன்ற பல்வேறு சத்தான உணவுகளை சமச்சீரான உணவின் ஒரு பகுதியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கவும் செய்யணும். அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணுக்கு வந்து நம்ம அப்பப்போ போய் செக் பண்ணுறதே கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது கண்ணில் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கண்ணை போய் நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கிறோம் இல்லையா. கண்களில் பிரச்சனை வந்த பிறகு மட்டும் கண் மருத்துவரை அணுகாமல் அந்தந்த டைமுக்கு கண் பரிசோதனை செய்வது முக்கியம். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவது, இல்லை அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு ஒருக்காவது நம்ம செக் பண்ணிக்கணும். குறிப்பாக நீரழிவு அல்லது உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி கண் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தை வந்து நாம் பார்க்கும் அழகான ஜன்னல்கள் வந்து நம்மளுடைய கண்கள் இல்லையா. அந்த ஜன்னல்களை பாதுகாப்பது வந்து ஒவ்வொருவரின் பொறுப்பு. பார்வையை பாதுகாப்போம், வாழ்க்கையை அழகாக பார்ப்போம், கரெக்ட் தானே? அடுத்தது ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, சாமி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பில இருந்துச்சு.
1: மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே. குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷா குட் ஆஃப்டர்நூன் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஹாய் பெண்மணிகளே, முத்து மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், நம்ம வாயில் எப்பயுமே அப்படி தாங்க வரணும். சந்தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படி தான் வரணும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்மளுடைய பெண் மணிகளுக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்துருக்குறீங்களா, அதாவது கிஃப்ட் கொடுத்துருக்குறோமா அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம்.

0: நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா? பர்த்டே கிஃப்ட் கொடுப்போம், இல்லைனா ஆனிவர்சரி கிஃப்ட் கொடுப்போம், இல்லைனா நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுப்போம். ஆனா ஒரு கேள்வி என்ன, நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்தோமா, இல்லைனா கொடுக்குறோமா, இல்லைனா கொடுப்போமா? இப்போ அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்துருக்கிறீர்களா, அதாவது கிஃப்ட் கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்ற டாபிக்ல தான் நம்முடைய பெண்மணிகள்லாம் அப்படியே சூப்பரா சூப்பரா அப்படியே பேச போறாங்க. நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. முதல் தோழி யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா. வணக்கம், பேசுங்க.
1: சவரியம்மா, வடக்கு கோணம்.
0: எப்படி இருக்கிறீங்க சவரியம்மாள்?
1: நல்லா இருக்கு மேம். எப்படி மேம், காலைல பச்சை பப்பாளில தொடங்கி அப்படி மலையில நினைய வச்சு,
0: அப்புறம்
1: அப்படி காலிஜி கூட்டிட்டு போய் அப்படி திரும்ப அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்து பாத்தீங்களா?
0: அது சாப்பிடுறதுக்கு கரெக்டா வந்து உட்கார்ந்துருக்கோம்.
1: வெளியில வந்தமோ அப்பதான் அவங்களும் அவங்க எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்னு தோணுச்சு மேம். அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கறது அதுக்கப்புறமா தான் தோணுச்சு மேம். அதுக்கப்புறமா என்னால முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் மேம். ட்ரெஸ்ஸா இருக்கலாம், மற்றபடி அவங்க தேவையான பொருட்களா இருக்கலாம் மேம். அவங்க வெளியில கூட்டிட்டு போய் அவங்க பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுப்பேன் மேம். அப்ப அவங்க முகத்து சந்தோஷம் வர மாட்டீங்களா? ஏன்னா அது அவங்க நமக்காகவே வாழ்ந்து வெளியிலயும் போக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஒரு திங்ஸ் வாங்கி அவங்களுக்கு அப்படி இருந்துட்டு நம்ம வாங்கி கொடுத்தோம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு பாக்குறதுக்கு நமக்கு அது பெரிய ஒரு மகிழ்ச்சி மேம்.
0: சவரியம்மாள் மேடம் சூப்பரா பேசுனீங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் தோழியாக வந்து அப்படியே அசத்திட்டீங்க. போங்க.
1: நன்றி.
0: தேங்க்யூ சோ மச் மா. நன்றி நன்றி. அடுத்த தோழியார் என்று கேட்கலாம். வணக்கம், பேசுங்க. வணக்கம், பேசுங்க பேசுங்க பேசுங்க. குமரி FM 101. வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேகலா மேடம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க. சந்தோஷமா பேசணும்.

0: தூரம் பேசணும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நானும் வீடு பால் வாய்ப்புக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன்.
1: ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க, சூப்பர்.
0: அப்பா வந்து வேண்டான்னு சொன்னாங்க. இதில் எனக்கு ஃபுல் டைம் ட்ரெஸ் எடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் சாரையும் எடுத்து கொடுத்தேன். அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்தது என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது. நம்ம விட்டு கொடுத்து போறது, யாருக்கும் ஹெல்ப் பண்ணது, அது எங்க அம்மாக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததை விட எங்க அம்மாக்கு இதுதான் நல்லா பிடிக்கும். அது பெரிய ப்ரைஸ் கொடுத்தேன்னு நினைப்பேன். எனக்கு ஒரு கட்சியில கிடந்து கொஞ்சம் ஒரு 13,000 ரூபாய்க்குள்ள எடுத்தோம் மேடம். அது எங்க அம்மாட்ட வந்து கொடுத்தேன். எம்மா பிக்கு கடந்து எடுத்தேன். அதுல அட்ரஸ் எல்லாம் இருந்து, நகை அடகு வச்சிருந்து, வேற டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இருந்து. எங்க அம்மாவுக்கு தம்பி போலீஸா இருக்காங்க,
1: சீக்கிரமா
0: அவங்க கொடுத்து
1: சீக்கிரமா பேசுங்கம்மா.
0: அப்போ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: எங்க அம்மாக்கு அது ரொம்ப சந்தோஷம்.
1: அம்மாவின் விருப்பப்படி நடக்கிறீங்க, நீங்க நடந்திருக்கிறீங்க, அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா?
0: அதான் பெரிய கிஃப்டா நினைக்கேன். எங்க அம்மா கொடுத்த
1: பெரிய கிஃப்டா கொடுத்துருக்குறீங்க. ஓகேம்மா, ஓகே, டன் டன். ஓகே, சூப்பர், நன்றிம்மா, நன்றி. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் நம்ம குமரி எஃப்எம் 101 ஓட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன டாபிக்ல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற டாபிக்ல, அதாவது நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கிறோமா அப்படின்ற டாபிக் தான். கிஃப்ட்ன்னு நினைச்ச உடனே பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு சேலை இல்லைன்னா அப்பாவுக்கு ஒரு சட்டை இல்லைன்னா ஒரு ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கறது, அது மாதிரி எல்லாம் நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம்ல. இல்ல வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நம்ம அம்மா வீட்டுக்கு, நம்ம கல்யாணம் முடிச்சு வந்தோடனே அம்மா வீட்டுக்கு வந்து போறதே எதுக்கு போறோம்னா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் போறது. அங்க போனாதான் பெரிய பாரத்தை என்ன சொல்றது, மலைக்கு மேலே ஏறி அந்த சைட்லோடு இறங்கின ஒரு ஒரு டயர்ட்னஸ் நம்மளுக்கு இருக்கும். அப்படிதானா அங்க போனோடனே அப்படியே சுருண்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது? அப்படி இல்லாம அவங்கள ஒரு நாள் உட்கார வச்சு, இந்த வேலையை நான் வந்து சேரேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை சேரேன், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தானே, கரெக்ட் தானே? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:17 விட்டது. நம்ம நிகழ்ச்சியில தான் வந்து நம்மளுடைய சிநேகிதிகள்லாம் வந்துட்டு பயங்கரமா கியூ கட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த தோழி யார், என்ன பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், பேசுங்க பேசுங்க பேசுங்க. வணக்கம் குமரி எஃப்எம் 101. வணக்கம் அம்மா, பேசுங்க.
2: என் பெயர் ராஜேஸ்வரி, நான் குளச்சல இருந்து பேசுகிறேன்.
1: அப்படி அப்புறம்
2: அதே நேரத்துல அவங்க நம்ம சந்தோஷத்தையும் நம்ம அன்பையும் தான் அவங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது. காரணம், அவர்கள் தள்ளாத வயதில் அவர்களிடம் நம்ம அன்பா இருந்து சந்தோஷமா இருந்து அவர்களுக்கு தள்ளாத வயதில் பணிவிடை செய்வதுதான் என்னுடைய சிற்று. ஆனா சிற்றுன்னு நம்ம கொண்டு போவோம். நம்ம கல்யாணம் கழிஞ்சு நம்ம வந்தாச்சு, நம்ம பிள்ளைகளையும் கூட்டிட்டு போகும்போது நம்ம சின்ன விருந்தையோட நம்ம லாந்திட்டு போக மாட்டோம். நம்ம அம்மைக்கு, அதே அம்மைக்கு அப்பாக்கு, ஆனா நம்ம என்ன கொண்டு போ, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன சுவைப்பு ஏதாவது 12 ரூபாய்க்கு, ஆனா அவங்க தாரது நமக்கு மலை அளவுக்கு மேலா இருக்கும் தர வகைகள். நன்றி அம்மா, நன்றி
1: நன்றி அம்மா, நன்றி நன்றி. சூப்பரா பேசுனீங்க, அசத்தால பேசிட்டீங்க. போங்க ராஜேஸ்வரி அம்மா. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:19 ஆகிவிட்டது. பேசுங்க பேசுங்க. வணக்கம் வணக்கம் நம்ம குழந்தைக்கு வந்து பர்த்டே வந்துச்சுன்னா நம்ம வந்து கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு பல நாட்கள் யோசிப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் என்ன வாங்கி கொடுக்கலாம். ஆனா நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன வாங்கலாம் என்று எத்தனை முறை யோசிச்சுக்கிறோம், யோசிச்சு பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து வயதாக வயதாக அவங்களுக்கு தேவைப்படுவது வந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான, அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமாங்க? நம்மளுடைய டைம், அதாவது நம்ம நேரம், நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அக்கறை, கேர் கொடுக்கணும். நம்ம உட்கார்ந்து பேசும்போது, இப்போதான் நம்மளுக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கே டைம் இல்லையே, இல்லை காலில் வந்து சுடுதண்ணி விட்ட மாதிரி நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஹரிபரியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு

கொடுக்குற டைம் நம்ம கொடுக்குறதே இல்லை. அவங்களுக்கு வந்து பெரிய கிஃப்ட்டுன்னு நினச்சிங்கன்னா உட்காருமா, ஒரு 2 நிமிஷம் எங்கள் அம்மா என்கிட்ட பேசுவாங்க, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, ஏன்னா நானுமே எப்போவுமே ஹரிபிரியாக தான் இருந்துட்டுருப்பேன். எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லலாம், கொஞ்ச நேரம் உட்காருமா, கொஞ்ச நேரம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம வந்து உட்காந்து, நான் உட்காருவேன், உட்காந்து சொல்லுங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பேன். அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைம், நம்ம நேரம், நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கேர், அதை விடையும் பெரிய கிஃப்ட்டு என்னங்க இருக்குது, கரெக்டு தானே? ஆனாலும் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஓகே, நம்ம கூடவே வந்த ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தீனா அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம குமரி 101 குள்ளாடி வந்துடலாம். நம்ம ஹாய்ஸ் நிகழ்ச்சி குள்ளாடி நினைஞ்சிடலாம். ஓகே, இதோ பாடல் உங்களுக்காக வருது.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
2: நேர்களுக்கு நினைப்படுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே.

இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். மறவாது கேட்பீர் நேர்களே.

0: நேரம் அப்படியே சூப்பராக சூப்பராக நம்ம குமரேஃபம் 101 உன்னோட இணைஞ்சிக்கிட்டு நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட இணைஞ்சிக்கிட்டு அப்படியே அப்படியே சூப்பராக சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஹாய் ஸ்நேகிதி எல்லாம் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்தீர்களா அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசி போயிட்டுருக்கோம். நம்ம வந்து அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த தோழி வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அவங்களுக்கு கார் ஷோ ரொம்ப பிடிக்கும், அதனால எப்பவும் போனாலும் கார் ஷோ வாங்கிட்டு போயிருவேன். மீன், இந்த மீன் சாப்பிடணும்னு அவங்களுக்கு பேச்சுலயே தெரியும், நமக்கு புரிஞ்சுட்டு அப்போ வீடு போனா கறி வச்சு கொண்டு கொடுத்துருவேன்.
0: அதுதான் கிஃப்ட். நம்ம அவங்களுக்கு என்ன வாங்கி, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை நம்ம வாங்கி கொடுக்கறது தான் கிஃப்ட். கரெக்ட் தானே? ஓகேம்மா, சூப்பர். அருமையா பேசிட்டீங்கம்மா, நன்றி. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம், பேசுங்க பேசுங்க. குமர் எஃப்எம் 101.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க மேடம்.
2: அதாவது அம்மாவுக்கு கிஃப்ட், அப்பா இல்ல அந்த சோழன், திரும்ப அம்மாவை பாத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு மேடம். அதாவது நம்மளே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி, மருந்து மாத்திரை கொடுக்கற மாதிரி, எல்லாமே அந்த அன்பு பாசம் எல்லாமே அம்மாவுக்கு திருப்பி செலுத்துற மாதிரி ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கிடைச்சதுதான் நான் கிஃப்டா நினைக்கிறேன் மேடம். அதுமுறை திருமணத்துக்கு பிறகுதான் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய சூழல் நமக்கு வரும். அப்படிங்கும் போது எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கொடுப்பாங்க. அந்த வருஷத்துக்கு தீபாவளி வரும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொண்டு கொடுக்கும் போது எங்க அம்மா முகத்துல ஒரு புன்னகை இருக்கும் பாருங்க. இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு மாடி சொல்லுவாங்க, ஆனா அந்த உள் மனசு அப்படி
0: சந்தோஷப்படும்.
2: ஏன்னா அப்ப அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழல், அப்ப அவங்க வந்து அதெல்லாம் விரும்பல, ஆனாலும் அக்கா எடுத்துக்கொண்டு கொடுக்கும்போது அவ்வளவு பூரிப்பா இருக்கும் அவங்களுக்கு. அதனால நீ ஏன் செலவு பண்ணாலே அவங்க அவ்வளவு சத்தம் போடுவாங்க, போட்டாலும் அந்த மனசு ஏத்துக்கிடும். அதனால அந்த அப்பா அம்மாவுக்கு என்னது கிஃப்டா நினைக்கணும், இன்னைக்கு அவங்க பேரை சொல்ற அளவுக்கு ஒரு மரியாதையா நடந்துகிட்டோம் மேடம், அதுதான் கிஃப்ட்.
0: ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
2: நன்றி மேடம்.
0: வணக்கம், பேசுங்க. வணக்கம். ஓகே, இப்போ வந்து அம்மாவுக்கு நம்ம வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மாவுக்குலாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல வந்து என்ன கேட்பாங்க, இதோட விலை என்ன அப்படி தான் கேட்பேன். நிறைய அம்மா பார்த்துருக்கீங்களா, அப்படி தான் கேட்பாங்க. இல்லை உங்களுக்கு தான் வாங்கணும் அப்படி சொன்னால், இல்லை எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாலாம், நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணணும் அப்படின்ற. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க உள் மனசு வந்து சந்தோஷப்படும், ஆனால் அவங்க வந்து எதுக்கு காசை பிள்ளைங்கள்லாம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது அப்போ

0: மக்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவல். அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, எதுக்கு இதெல்லாம் செலவு பண்ண அப்படின்னு அவங்களும் இப்படி தான் கேட்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒன்று தானே நம்மளுக்கு, கரெக்டு தானே? அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேம்மா. ஆ, விட்டுக்கிட்டேன். ஆ, இல்ல நீங்க அங்கிருந்து சுல்தானி பேசுறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே இழுத்துட்டு பேசுவோம். நான் மூச்சு விட்டுட்டேன். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேம்மா.
1: சரி, நாங்களும் நல்லா இருக்கோம். உதவினாலே எங்க அப்பாவுக்கு நான் நல்ல கட்டு வாங்கி கொடுத்துருக்கேன்.
0: நல்லா வாங்கி கொடுத்தீங்களா?
1: ஆமா, ரொம்ப பம்பாயில இருக்கிறதுனால அடிக்கடி அனுப்பி விட்டுருவேன்.
0: ஓ அப்படி.
1: அவங்க பேரம்பேட்டியாங்க எங்க அப்பா கையில கொண்டு வந்து கொடுத்துருவேன் மேடம்.
0: ஓகே,
1: அவங்க தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எங்க அப்பாக்கு, அதாவது அப்பா அம்மாக்கு கொடுக்கறதே சொல்லக்கூடாது, அது ஒரு அன்பான பரிசு. ஆமா, அது என்ன, நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அவங்க பாசத்துக்கு இணையாகாது. அதனால இப்ப கொடுக்க பாருங்க, அப்பாவுக்கு கொடுத்தா இப்ப கொடுக்க முடியலையே
0: சுல்தானியம்மா அடுத்தவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க, பாவம் அழுதுருவாங்க. அப்புறம் சரிங்க சுல்தானியம்மா, குடுத்துருவோம். நன்றி நன்றி நன்றிமா நன்றிமா. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் கேக்குதா? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: இணைப்பு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:33 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் இணைப்பு கட் ஆகிவிட்டது. அடுத்த தோழி ஆரஞ்சு கேட்கலாம். வணக்கம் பேசுங்க.
3: ஹலோ.
0: வணக்கம் பேசுங்க பேசுங்க பேசுங்க. குமரி எஃப்எம் 101. யார் பேசுறது?
3: சக்கலேந்து ஆயிஷா பேசுறேன்.
0: ஆயிஷா மேடம் வெல்கம் சொல்லுங்க.
3: நாங்க வீடு பால் காய்ச்சினோம். அப்போ நைட்டு மொய் பிரிச்சு நான் பிள்ளைகள் எங்க மருமகன் எல்லாரும் பாத்துட்டு இருந்தோம். அப்போ எங்க வீட்டு ஆட்கள் தந்ததை விடவும், எங்க மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் தந்ததை விடவும், உங்க அப்பாவுடைய முதலாளி தந்த ரூபா கூடுதலா இருந்தது. உங்க நல்ல உழைப்பாளி நேர்மையான ஆளு. அப்போ அவங்க முதலாளி கொடுத்த ரூபாதான் கூடுதலா இருந்தது எல்லாத்தையும் விடவும். அப்ப என் பொண்ணு சொல்லுவா, வாப்பா தான் ஃபர்ஸ்ட் பரிசு அப்படின்னு. அது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இல்ல ஒரு காலையில பின்ன அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கத்தான் செய்வோம். பின்ன இது வந்து நாங்கள் சிறுவயதாக இருக்கும் போது எங்கள் பிள்ளை எங்கள் பெற்றோர்கள் எங்களை சிறுவயதா பார்க்கும் போத்தது போல நீ அவர்களுக்கு இப்போது கிருபை செய்வாயாக அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வரும் விடிய காலம். அது எங்க அம்மா நல்ல பிரியமா கேட்பாங்க அந்த பிரார்த்தனை.
0: சரிங்கம்மா, நல்லா பாத்துக்கோங்க. ஓகேம்மா, நன்றிமா, நன்றி. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:34 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்தீர்களா அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் கிஃப்ட் கொடுத்துருப்போம். கொடுக்காதவங்க இன்னைக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துருங்க. ஓகே, கூடவே இருங்க, அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு பெரிய கிஃப்ட். ஓகே, அடுத்ததான் நம்மளுக்கு ஒரு அருமையான பாடல் காத்துட்டு இருக்கு. இந்தியன் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் அப்படியே நம்ம குமரி 101 வந்துடலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
2: குமரி பண்பலை 101
3: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
2: மாலை மணி 5:30
3: உங்களை அழைத்து செல்கிறோம்.
1: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
2: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
3: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
1: இம்மாதம் 14 வடிவீசரம் அழகம்மன் திருக்கோவில்,
2: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
3: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
1: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
3: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
1: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
2: நவராத்திரி நாயகியரின்
3: அருளை பெறுவோம்,
2: வாருங்கள்.
4: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்போம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து நாளை முற்பகல் 11 மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நம்ம வந்து அப்படியே நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்தீர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசி போயிட்டு இருந்தோம் இல்லையா. நம்ம சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது, நம்மளுக்கு பர்த்டேக்கு கேக் வாங்கி கொடுக்கறது, நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, நம்மளுக்கு எல்லா இது விஷயத்தையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவங்க வயசானதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஏர்ன் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், நம்ம அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும், நிறைய நேரம் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை நம்ம கண்டிப்பாக வாங்கி தரணும். அதுதான் நம்ம நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லிட்டேன். அப்பா அம்மாவுக்கு பரிசு கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற டாப்பிக்கில் நம்முடைய தோழிகள்லாம் சூப்பராக ரொம்ப சூப்பராக பேசி அசத்துனீங்க. பேசின எல்லா தோழிகளுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களின் தன்னிகரற்ற துணிச்சலையும் செயல்திறனையும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 603 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி வி சிந்துவும் தன்வி சர்மாவும் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 10வது இந்திய கைபேசி மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், தொலைத்தொடர்பு மின்னணுவியல் பிரிவுகளில் பரிணாமத்தை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக எடுத்துரைத்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5G அலைக்கற்றை சேவை சென்றடைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், 5G கட்டமைப்பின் கீழ் 550,000-க்கும் அதிகமான நிலையங்கள் செயல்படுவதாக கூறினார்.

0: திரு அமித்ஷா தமது செய்தியில், நெருக்கடி நிறைந்த சவால்களின் மத்தியிலும் தங்களது திறன்களை வானில் சாகசங்களுடன் விமானப்படை வீரர்கள் வெளிப்படுத்துவதாக போற்றியுள்ளார். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. சரக்கு சேவை தொடர்பான குறைகளை களைவதற்கான கொள்கை சீர்திருத்தங்கள், வரி சுமையை குறைப்பது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சரக்கு சேவை வரியின் அடுத்த கட்ட நடைமுறைகளுக்கான 5 அம்ச சீர்திருத்தங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இதன்படி நிர்வாக சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம் பதிவு முறைகள், உள்ளீட்டு வரி வரவு மற்றும் நிதி திரும்பப் பெறுதல், குறைகளை களைவது, ஏற்றுமதி சேவை மற்றும் உலகளாவிய திறன் மையங்கள் போன்றவற்றை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இதில் ஆராயப்பட்டதாக தெரிகிறது. காலநிலை மாற்ற சவால்களின் பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் அவற்றை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். ஃபிஜியில் காலநிலை மாற்றம் தொடர்பான கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகளாவிய வெப்பமயத்தை குறைக்கும் வகையில் ஒருங்கிணைந்த விரிவான அணுகுமுறையின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழக வீர வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்குகிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் வென்ற தமிழக வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்படுகின்றனர்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவும் பிரான்சும் கூட்டாக இணைந்து 2015 ஆண்டு சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் பாரிஸில் அறிமுகம் செய்தன. எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு சூரிய சக்தியை பயன்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு இது வகை செய்கிறது. சூரிய சக்தி மூலம் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதற்காக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. தற்போது 129 உறுப்பு நாடுகளுடன் சூரிய சக்தி திறனில் சர்வதேச தளமாக இந்த கூட்டமைப்பு உருவெடுத்துள்ளது. பாரிஸ் பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, குறைந்த செலவில் சூரிய சக்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், கட்டமைப்பு வளர்ச்சி, முதலீடுகளை ஈர்க்கும் புதிய நிதியம் போன்றவற்றிற்கு சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு தனி கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கான நிலையான எரிசக்தி பாதை முன்னெடுப்புடன் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைத்து எரிசக்தி பாதுகாப்பை சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உறுதி செய்து வருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வேட்பாளர்கள் அல்லது பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட மத்திய பார்வையாளர் முன்னிலையில் வாக்கு எண்ணும் காப்பறை திறக்கப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தாராபுரம் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் 3 பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக எமது திருப்பூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்ட எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேசைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளன. 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ட்ராங் ரூம், வாக்கு எண்ணிக்கை மையம் மற்றும் கல்லூரி வளாகத்தை சுற்றிலும் மொத்தம் 64 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான செங்கல்பட்டு ஆத்தூர் ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்கான பயிற்சி மையத்தில் 54 கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்பும் முதன்முறை வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கான சிறப்பு ஊக்கத்தொகைக்கு 603.34 கோடி ரூபாய் வழங்கி அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடி பண பரிவர்த்தனை மூலம் வரும் தீபாவளி பண்டிகை முதல் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கரும்பு டன் 1க்கு 4000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை உறுதி செய்யப்பட்டுள்ளதன் மூலம் 90,000 கரும்பு விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாட்டில் டெங்கு ஒழிப்பு பணிகளில் நகராட்சி மாநகராட்சி அலுவலர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வடபழனியில் காய்ச்சல் பரிசோதனை முகாமை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருநிறுவனங்கள்

0: வீடு கட்டுமான பணிகள் நடைபெறும் பகுதிகளில் மழைநீர் தேங்குவது கண்டறியப்பட்டால் முதல் முறை 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தார். மாநிலத்தில் இந்த ஆண்டு இதுவரை 10 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பலியாகியுள்ளதாக கூறிய அவர், மாநிலம் முழுவதும் தினந்தோறும் 1,000 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பிரபல திரைப்பட நடிகர் நானா பட்டேகர் மாரடைப்பால் இன்று அதிகாலை கோவாவில் காலமானார். அன்னாருக்கு வயது 75. தமிழில் காலா பொம்மலாட்டம் திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் பத்மஸ்ரீ மற்றும் 3 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பன்முக திறமையுடைய நானா பட்டேகர் ஹிந்தி மராத்தி திரையுலகில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நானா பட்டேகரின் இறுதிச் சடங்கு இன்று மாலை புனே அருகே டான்ஷேயில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக காஞ்சிபுரத்தில் இரு விரல்களால் காரை இழுத்துச் சென்று யோகா பயிற்சியாளர் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். யோகா பயிற்சி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என்று எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: என் பேர் கனிஷ்கா. யூனிவர்சல் அகாடமி மற்றும் யூனிவர்சல் சன்மார்க்க சங்கத்திலிருந்து ஃபவுண்டரா இருக்கேன். கார் புல்லிங் எதுக்காகனா அவேர்னஸ் ஆஃப் த ட்ரக்ஸ், ட்ரக்ஸால எதுக்காக பாதிப்பு படுறோம்னு இருக்கு. ட்ரக்ஸால ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படுறதுல ஹோல் ஃபேமிலியே பாதிக்கப்படுது. கார் புல்லிங்கால என்னன்னா நம்மளால ஸ்ட்ரென்த் கான்பிடென்ட் உருவாக்கி கொடுக்குது. போதை பொருள் இருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஒரு கான்பிடென்ட் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து வெளியே வரணும்னா சில யோகா மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எல்லாரும் இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.
0: நாகை வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி அதிகரித்த நிலையிலும் விலை குறைவால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி கடினவயல் கொடியக்காடு உள்ளிட்ட பகுதியில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு சாலை உரங்களில் உப்பு குவியல்கள் சேமிக்கப்பட்டு தார்பாய் மற்றும் பனை உரைகள் கொண்டு பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. வியாபாரிகள் 1 கிலோ உப்பு 60 பைசாவிற்கு கேட்பதால் உற்பத்தியாளர்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் விற்காமல் வைத்துள்ளனர். விலை குறைவாக விற்கப்படுவதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் மன்னர் கால பாரம்பரிய முறைப்படி பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோவிலிலிருந்து அம்மன் சிலை இன்று புறப்பாடு கண்டருளியது. தமிழகம் கேரளம் மாநில போலீசார் பாதுகாப்புடன் மேலத்தாளங்கள் முழங்க முத்துக்குடையுடன் ஊர்வலமாக இது கொண்டு செல்லப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, திருச்சி, காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட 22 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வி சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களின் தன்னிகரற்ற துணிச்சலையும் செயல்திறனையும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 603.34 கோடி ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி வி சிந்துவும் தன்வி சர்மாவும் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரேபம் 101 அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. திருட்டு பயலை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: இன்னொரு தாங்க நம்ம ஃப்ரெண்ட், இதுதாங்க ட்ரெண்ட்.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரேஃபம் 101. நேரம் 2:15.

நம்ம நோ சொல்கிறோமா? கேட்டிருக்கிறீங்களா? நிறைய இடத்துல நம்ம வந்து கஷ்டப்பட்டு யாராச்சும் ஏதாவது ஹெல்ப் கேட்பாங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக முடியாது, கொடுக்க முடியாது, நம்மளால் செய்ய முடியாதுன்னா நம்ம நோ சொல்ல மாட்டோம். ஐயோ, நம்ம நோ சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை நம்மளே ஏற்றுப்போம், அப்படி தானே? அப்படிலாம் இல்லைங்க. எஸ் சொல்லக்கூடாது. நோ சொல்லக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் நோ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய மதிப்பை நீங்கள் வந்து நீங்கள் தான் எஸ்டிமேட் பண்ணணும். நம்ம தான் நோ சொல்லக்கூடிய இடத்துல அப்படியே நோ சொல்லி, ஏன்னா அந்த டைம் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் சரியாயிடும். இல்லைனா நம்ம அவங்கள வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறதா நினச்சிட்டு அவங்களுக்கும் நம்ம சேர்த்து கஷ்டத்தை கொடுப்போம். அதனால் நோ சொல்லக்கூடிய இடத்துல நோ சொல்லிவிடுங்க. ஓகே, கூடவே உங்களுக்கு அருமையான ஒரு பாடல் காத்துட்ருக்க, ஜெமினி அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். ஓகே.

திரையிசை கேட்கலாம் நேர்களே. கூடவே இடையிடையா வந்து குட்டி குட்டியான விஷயங்கள், தகவல்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பாடல்களையும் கிட்ட அப்படியே சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போறோம். எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே இருப்பீங்கல்ல, எல்லாரும் அப்படியே திருப்தியா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜம் அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்க. இப்போ நிறைய இடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, சில இடத்துல நோ சொல்லக்கூடிய இடத்துல

நேரம் வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கலாம். நேரம் 2:21 ஆகிவிட்டது. அப்படியே திரையை சிக்கிட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம வந்து இடையிடையே குட்டி குட்டியாக தகவல்கள் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு சைட் டே அப்படி தானே, இன்றைக்கி செய்தி தெரியுமாவில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் இன்றைக்கு மட்டுமாச்சும் நம்ம வந்து ஃபோனுக்கு நம்ம விடுப்பு கொடுக்கவே மாட்டோம், ஏன்னா அது எப்பயுமே நம்ம கூடயே தான் இருக்குது. அப்படி தானே, நீங்கள் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஃபோனுக்கு ஒரு சின்ன பிரேக் மட்டும் கொடுங்களேன், ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாச்சும் ஃபோனை வந்து ரெஸ்ட் கொடுங்களேன். ஃபோனுக்கு ஃபோனை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர, ஃபோனை நம்ம வந்து அது எப்போ பார்த்தாலும் கையிலே வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் நிறைய பேர் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய கண்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்போமே அப்படின்றது தான். நீண்ட நேரம் வந்து மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கிறோம்ல, கொஞ்சம் நேரம் அந்த ஸ்க்ரீன்லேருந்து கண்களை விலக்கி தூரமாக அப்படி கொஞ்சம் பார்த்து இல்லைன்னா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுங்களேன். கொஞ்சம் லிட்டல் ஒரு பிரேக் கொடுத்து பாருங்களேன் உங்கள் கண்ணுக்கு, கண்ணும் சூப்பராக இருக்கும். ஏன்னா கூடவே இன்றைக்கி வந்து வேர்ல்டு சைட் டே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி மட்டுமாச்சும் கொஞ்சோண்டு, இன்றைக்கி இல்லைங்க அப்பப்போ கொடுங்க. ஓகே, அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு பாடல் காத்துட்ருக்கு, தங்க மகன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 2:27 ஆகிவிட்டது. நீங்கள் குமரேஃபம் 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம பாடலுக்கு இடையிலே அப்படி அப்படி குட்டி குட்டியாக தகவல்கள்லாம் சொல்லி அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிரிக்கவே மாட்டாங்கங்க, காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்கங்க, ஒர் அப்படின் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்கள சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இப்போ நிறைய இடத்துலலாம் சிரிக்காதவங்களுக்கு நிறையா லாஃபிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே போயிட்டு கூட காசு கொடுத்து சிரிக்கிறாங்க, ஏன்னா சிரிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்ம அப்பப்போ நம்ம சிரிச்சிட்டே இருக்கோம். நம்மளுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படித்தானே. சிரிப்பு வந்து ஒரு மெடிசின் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து குறைந்தது நம்ம சிரிக்கிறோம், கூடவே ஒருத்தரையாவது சிரிக்க வச்சிருவோமே, கொஞ்சம் சிரிக்க வச்சு பாருங்களேன். இப்போ கூட நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் சிரிங்களேன், கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு, ஆ கரெக்ட், சிரிச்சிட்டிங்க. நம்ம சிரிப்பு வந்து நமக்கே மட்டும் இல்லைங்க, அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல எனர்ஜியாக கொடுக்கும் அப்படி தானே. இப்போ கூட நான் பேசுகிறதெல்லாம் கிட்ட அப்படியே சிரிச்சுட்டே தானே இருக்கிறீங்க. சூப்பர், அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த பாடலை கேளுங்க. அவங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, கும்கி அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல். இதோ உங்களுக்காக ஓடோடி வருது, கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அணைஞ்சிட்டே இருக்கா குமரி 101.

நேயர்களுக்கு நினைப்படுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

நீரம் ரொம்பவே அருமையாக அப்படியே குமரேஃபம் 101 அணிஞ்சிக்கிட்டு அப்படியே சூப்பராக பாடல்களோடு கேட்டுட்டு அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல. அடுத்ததாக ஒரு குட்டியாக ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் குடிச்சிங்களா? இன்றைக்கி எவ்வளோ தண்ணி குடிச்சிங்க? அப்பப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்கிறது வழக்கம் என்னென்னா, தண்ணீர் குடிக்கிறீங்களா, தண்ணீர் குடிக்கிறீங்களா அப்படின்னு. நிறைய பேருக்கு ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகுதுன்னா தண்ணீரே குடிக்க மாட்டாங்கங்க. எப்பயாச்சும் தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா கொஞ்சோண்டு அப்படி குடிக்கிறது, அப்படிலாம் இல்லைங்க. அப்பப்போ நல்லா தண்ணி குடிக்கணும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ரிமைண்டர், நீங்கள் தண்ணி குடிச்சிங்களா அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேலையில் எவ்வளோ தான் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கனாலும் தண்ணீர் குடிக்க வந்து அப்படியே மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு கப் வாட்டர், அதாவது ஒரு கப் தண்ணீர் எடுத்து நீங்க குடிக்க போறீங்க, கரெக்டா? அப்பப்ப தண்ணி குடிக்கணுங்க, ஓகேயா?

அடுத்ததாக கூட என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உணவை வந்து அப்படியே முழுங்கிடுவாங்க, சாப்பிடவே தெரியாது, அப்படியே மென்று சாப்பிடவே தெரியாது. ஏன்னா சாப்பிடும்போது டிவி ஃபோன் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே முழுங்கிறது ஃபுல்லாக. அப்படிலாம் இல்லாமல் டிவி ஃபோன் எல்லாம் கொஞ்ச நேரம் சாப்பிடும்பொழுது அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் உணவை நீங்கள் அப்படியே மென்று மென்று சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் காலையில் வந்து உணவை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணுவாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வேலைக்கு போகிறதுக்காக அப்படியே ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைங்க, பிஸியாக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, காலை நேரத்தில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் சாப்பிடணும். ஓகே, நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 2:35 ஆகிவிட்டது. நீங்கள் அப்படியே குமரி எஃப்எம் 101க்குள்ளாடி இணைஞ்சிக்கிட்டு அப்படியே சூப்பராக இருக்கிறீங்க. அடுத்ததான் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அமரன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 2:40 ஆகிவிட்டது. நீங்கள் அப்படியே நாகர்கோவில் குமரேஃபம் 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம வந்து அப்படியே சூப்பரான விஷயங்கள்லாம் பேசி போயிட்டு இருக்கோம், கூடவே நல்ல நல்ல பாடல்கள்லாம் அப்படியே கேட்டு அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க, அப்படி தானே? நிறைய விஷயங்கள் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம், கூடவே நம்ம வந்து நீங்க மற்றவர்களிடம் உங்களை வந்து நீங்க ஒப்பிடுவீங்களா? நிறைய பேர் ஒப்பிடுவாங்க, நான் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்கப்பா, நான் இப்படி இல்லைப்பா, அவங்கள பாருங்க அவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க, எப்படி எப்படி அப்படி அப்படி. அடுத்த வீட்டுக்காரங்களோட வாழ்க்கை இல்லைனா ஃப்ரெண்டோட வாழ்க்கை இல்லைனா நம்ம நல்ல மீடியாலெல்லாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா, அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, காசெல்லாம் காமிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்கள

வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம், நம்ம இப்படிலாம் இல்லையேப்பா அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் நீங்கள் தான், நம்ம நம்ம தான், நம்ம நம்ம மட்டும்தாங்க. ஓகே, யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஈடாகாதுங்க. நம்ம அப்படியே சூப்பராக கெத்தாக இருக்கணும். ஓகே, அவங்க அவங்களுக்கு அவங்களோட டைமிங் தான் முக்கியம். அதான் நீங்கள் யார் கூடயும் உங்களை ஒப்பிடக்கூடாது. ஓகேயா, அடுத்ததாக சூப்பராக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரியான் அப்படின்ற திரைப்படத்தில் பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இணைஞ்சிட்டே இருங்க. குமரி FM 101 உடன்

நேரம் அப்படியே சூப்பரா நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 இணைஞ்சுக்கிட்டு நம்மளோட திரையிசையோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 2:47 ஆகிவிட்டது. அப்படியே சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருக்கிறீங்களா? கூடவே வந்து குட்டி குட்டியான தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்ததான் நேர்களே, நீங்க வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். என்னங்க அது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர்கிட்டயாவது மனசார ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி பாருங்களேன். நீங்க நல்லா பண்றீங்க, இல்லைன்னா நீங்க ஏதாவது அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சூப்பர், வாழ்த்துக்கள், ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியோ, இல்லை எதுக்காவது ஒரு காம்ப்ளிமெண்ட், இல்லைன்னா ஒருத்தங்களை பார்த்தா சூப்பரா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பணம் காசு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து அவரோட நாளை வந்து அப்படியே சூப்பராக்கிடும், அப்படியே மாற்றிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்களை பார்த்த உடனே ஜஸ்ட் அவங்கள ஸ்மைல் பண்ணுற மாதிரி, நம்ம ஏதாவது கொஞ்சம் பேசின உடனே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிறைவு, மனசுக்கு ஒரு நிறைவு வந்துடும். ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட், காசு பணம் எதுவுமே தேவையில்லை. அப்போ இப்போதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்லாரையும் பார்க்கும்போது குட்டி குட்டியான ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போதுலேருந்து நீங்கள் செய்வீங்க, கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க, ஆனால் இப்போதுலேருந்து அது கண்டிப்பாக செய்யணும். ஓகேவா? நம்ம சந்தோஷத்துக்கு எப்போதுமே பெரிய ஷாப்பிங்லாம் தேவையில்லைங்க. ஒரு ஒரு நம்மளோட ஃபேவரட் டீ, இல்லைன்னா ஒரு பிடிச்ச பாடல், இல்லைன்னா ஒரு வீட்டில் ஒரு சின்ன செடியோ, இல்லைனா ஒரு நல்ல ஃபோன் காலில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு பேசலாம், கூடவே நல்ல பாட்டு கேட்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா? அது வந்து சின்ன செலவு, செலவே கிடையாது. நம்ம ரேடியோ கேட்குறதுலாம் செலவே கிடையாது, ஆனால் பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்படி தானே? அப்படியே அணைஞ்சிட்டே இருங்க குமரி எஃப்எம் 101. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கயல் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக ஓடோடி வருது, நீங்கள் அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து நாளை முற்பகல் 11 மணிக்கு மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். மறவாது கேட்பீர்களே. நேர்கள் இதுவரை அப்படியே திரை செய்யலாம் கேட்டு அப்படியே சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நீங்க இணைஞ்சிட்டு இருக்கீங்க நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 உடன். இன்னும் சில நிமிடத்தில் கேட்கலாம் வானிலை அறிக்கை.

வானிலை அறிக்கை. தென்கடலோர தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் கோடநாடு, கீழ்நீராறு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், கோத்தகிரி, பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்வேலி, கொடைக்கானல், நீலகிரி மாவட்டம் ஆதார், குன்னூர், முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை, கெத்தை, வர்லியாறு, குந்தாபாலம், திருவாலங்காடு, அரியலூர், மடம்பூண்டி, திண்டிவனம், அரியலூர் முகாம் பகுதி, முண்டியம்பாக்கம், குன்னூர், வல்லம், ராமநாதபுரம், வெள்ளிமலை, கிருஷ்ணாபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கீழ்கோத்தகிரி, அவலாஞ்சி

0: கேத்தி, மாஞ்சோலை, சாம்ராஜ், கொடைக்கானல், படகு குழாம், மணிமுத்தாறு, பாடாலூர், எமரால்டு, காயல்பட்டினம், வைப்பாறு, பெரம்பலூர், சோலையாறு, மூங்கில் துறைப்பட்டு, உதகமண்டலம், வத்திராயிருப்பு, ஊத்து, பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், கிண்ணக்கோரை, செட்டிக்குளம், அழகரை, தூத்துக்குடி ரயில் நிலையம், திருப்பாலப்பந்தல், விருதுநகர், சிவகிரி, காக்காச்சி, பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு குறைந்த வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு கேரளத்தை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி தமிழ்நாட்டின் உட்பகுதியை ஒட்டி, தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி நாளை மறுநாள் 10ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா பட்டேகர் மாரடைப்பால் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்

இவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேகா சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேகா அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான

0: நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம் 5 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென் பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. நேரம் 3:02.
4: சந்திப்போம், சிந்திப்போம். செம்மொழி பேராசிரியரின் செந்தமிழ் பயணம். கோயம்புத்தூர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணசாமி நாச்சிமுத்து அவர்களுடன் சந்திப்பு. உடன் உரையாடுபவர் பேராசிரியர் முனைவர் நட சிவக்குமார் அவர்கள்.
5: நாம இன்னைக்கு வந்து சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில தமிழ் கல்வி புண்புலத்துல மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்து பல சாதனைகளை செய்த, மாணவர்களோடு மிக சிறந்த ஒரு உரையாடலை நடத்தி மாணவர்களுக்கு தன் கற்ற கல்வியை கொடுத்த பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அவர் வந்து கேரளா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு 30 வருஷம் பேராசிரியர் பணி, அதுக்கப்புறம் புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல பணி, மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர்ல பணி, பாண்டிச்சேரி பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் போலந்து நாட்டினுடைய வர்சா பல்கலைக்கழகத்துல வருகை பேராசிரியர். இப்படி வந்து ஒரு பறந்துவிட்ட தளத்துல இயங்கிய பல படைப்புகளை தந்த தமிழனுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக போற்றப்படுகின்ற நாச்சிமுத்து அவர்களிடம் பேசி இருக்கிறோம். ஆரம்பத்துல பாலியகால வாழ்க்கையிலிருந்தே தொடங்கலாம்னு எனக்கு தோணுது. சார், உங்க பாலியகால வாழ்க்கைய பற்றியும் உங்களுக்கு தமிழுக்கு மேல எப்படி ஆர்வம் வந்து சொல்லக்கூடியதையும் நீங்க சொல்லுங்க.
6: வணக்கம். சந்திப்போம் சிந்திப்போம் என்ற இந்த அமர்விலே நான் கலந்து கொண்டு உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு வானொலி நிலையத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் திரு முனைவர் சிவக்குமார் அவர்கள் கேட்ட கேள்வியிலிருந்து நாம் தொடங்கலாம். இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய நிலைமை, தமிழ் கல்வி, தமிழ் ஆராய்ச்சிகள் இவற்றை பற்றியெல்லாம் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிற பகுதியிலே உள்ள கொடுவா என்ற ஒரு சிற்றூரிலே பிறந்தேன். அங்கே அந்த காலத்தில் அரசாங்க பள்ளிக்கூடங்கள், அப்புறம் தென்னை பள்ளிக்கூடம், அதற்கு பிறகு பொங்கலூர் உயர்நிலைப் பள்ளி என்ற ஒரு பள்ளியில நான் படித்தேன். அங்கு படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அங்கு தமிழாசிரியராக இருந்த சி கோவிந்தராசனார் என்பவர் அவருடைய இலக்கியம் மொழி சார்ந்த அவருடைய கருத்துக்களாலே ஈர்க்கப்பட்டு நான் தமிழ் கற்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டேன். என்னுடைய தோழர்களெல்லாம் என்னைப் போலவே கற்று மருத்துவர்களாகவும் வேறு துறைக்கு பொறியியல் துறைக்கும் போய்விட்டார்கள். ஆனால் எல்லோரும் போன அந்த வழியிலே நான் போகாமல் ஆனால் நான் தமிழ்தான் கற்க வேண்டும் என்று சொல்லி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கே உள்ள தமிழ் துறையிலே சேர்ந்தேன். அப்பொழுது அங்கு தமிழ் படிப்பதற்கு மாணவர்களே வரவில்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். அப்பொழுது எங்களுடைய பேராசிரியர்கள், நீ ஒருவனை வைத்துக் கொண்டு பாடம் நடத்துவது முடியாது, நீ வேற துறைக்கு போ என்று சொன்னார். நான் இது தமிழ் படிக்க வேண்டும் என்ற முடிவிலே வந்திருக்கிறேன், அன்பு கொண்டு அதை என் வற்புறுத்தாதீர்கள் என்று பேராசிரியர் ராமசாமி பிள்ளை அவர்களிடம் சொன்னேன். பிறகு விட்டுவிட்டார்கள். பிறகு எனக்கு ஆசிரியர்கள் வகுப்பு நடத்தும் போது அவர்கள் சொல்வார்கள், நீ வந்து சாமிநாதன், நீயே படித்துக்கொள் என்று சொல்லி வேடிக்கையாக சொல்லிக்கொண்டு வகுப்பு நடத்துவார்கள். நான் ஒருவன் தான் இருப்பேன். அப்படி 3 ஆண்டுகள் இருந்தது. அப்பொழுது நான் ஒரு மாணவனாக இருந்ததுனால நிறைய வேற நூலத்துக்கும் துறை நண்பர்களையும் சந்தித்து பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது என்னுடைய நண்பராக இலங்கையைச் சேர்ந்த சி சத்யமூர்த்தி அவர் காலஞ்சென்று விட்டார். திருகோணமலையைச் சேர்ந்தவர், கவிஞர். அவர் தமிழுக்கு அப்பொழுது 3 துறைகள் இருந்தன அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். நான் கற்றது தமிழ் மொழித்துறை, கலை, ஆர்ட்ஸ் என்று சொல்வார்கள். இரண்டாவது தமிழ் மொழித்துறை ஓரியண்டல் கீழ்த்திசை, இன்னொரு தமிழ் ஆய்வுத்துறை என்று 3 இருந்தது. தமிழ் கீழ்த்திசை ஆய்வு துறையில புலவர் படிப்பு படித்துக் கொண்டிருந்த அவர் எனக்கு நண்பரானார். நாங்கள் 2 பேரும் அப்பொழுது பேராசிரியர் சோனா கந்தசாமி, பேராசிரியர் மு அண்ணாமலை போன்றவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அங்கே இருந்து நாங்கள் மேலும் பல விரிவான தளத்திலே தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினோம். அப்பொழுது நானும் நண்பர் சத்யமூர்த்தியும் எங்கு செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். நான் அப்பொழுது மறுபடியும் பல்கலைக்கழகத்திலே முதல்வனாக தேறி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்னு என்று ஒன்று உண்டு, அது கிடைத்திருந்தது. எனவே என்னுடைய ஆசிரியர்கள்லாம் அங்கேயே சேர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் எங்களுடைய சிந்தனை

0: வேற மாதிரி இருந்தது. அப்பொழுது எங்களுடைய நண்பர் மறைந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த காப்பா அரவணன் அவர்கள் எங்களுக்கு மூத்தவராக படித்தவர். ஐயா, நீங்கள் கேரளத்துக்கு வாருங்கள், பேராசிரியர் வாயை சுப்பிரமணியம், பேராசிரியர் சாவி சுப்பிரமணியனார் போன்றவர்கள் தமிழை புதிய முறையிலே கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பல உலகளாவிய நிலையிலே தமிழை கற்று தேர்வதற்கு அருமையான இடம், நான் அங்குதான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார். அப்படியே சென்று அங்கு சேர்ந்தோம். அது பெரிய நீண்ட வரலாறு. அப்பொழுதுதான் எனக்கு 67 கேரள பல்கலைக்கழக தமிழ்த்துறையில் சேர்ந்தேன். பேராசிரியர் வாய சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது மொழியியல் துறைக்கு சென்று விட்டார்கள். சாவி சுப்பிரமணியனார் அவர்கள் தமிழ்த்துறையினுடைய தலைவராக இருந்தார்கள். பேராசிரியர் மா இளையபெருமாள் அவர் தாழாக்குடியை சேர்ந்தவர். பேராசிரியர் கா சுப்பிரமணியம் அவர் ஆசிராமம் பகுதியை சேர்ந்தவர். இவர்கள்லாம் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். வாய சுப்பிரமணியம் அவர்கள் வடசேரியை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இவர்களுடைய ஒரு வழிகாட்டல், இவர்களுடைய அறிவு பின்புலத்தில் தான் ஒரு நிழலாக நாங்கள் அங்கே வளர்ந்தோம். தொடர்ந்து முதுகலை கற்று அதற்கு பிறகு நான் தொடர்ந்து அங்கேயே மேல் ஆய்வுக்கு அங்கு சேர்ந்து.
1: உங்களுடைய முனைவர்பட்ட ஆய்வு இடப்பெயர் ஆய்வு அப்படின்னு நினைக்கிறேன். 67-68 நீங்க இடப்பெயர் ஆய்வு எடுத்து பண்றீங்க. அது மாதிரியான துறை வந்தது மாதிரி எனக்கு தெரியல. அது அன்னைக்கு ரொம்ப புதிய துறையா இங்க எடுத்ததற்கான காரணம் என்ன, அதுக்கான பின்புலம் என்ன, யார் உங்கள்கிட்ட அந்த துறை எடுக்கிற மாதிரி சொன்னாங்க, அதுக்கான அழுத்தமான காரணம் என்ன?
0: அதற்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. நான் இடப்பெயர் ஆய்வு தேர்ந்தெடுத்துக் கொண்டதுக்கு 2-3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, பேராசிரியர் வாய சுப்பிரமணியம் அவர்கள் பர்சனல் நேம்ஸ் இன் சங்கம் லிட்ரேச்சர் என்று கற்று எழுதியிருந்தார். அவர்கள் அதிலே இடப்பெயர்களை ஆராய வேண்டும் என்று வற்புறுத்தியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவரின் கீழ் பேராசிரியர் ஞானமுத்து என்று ஒருவர் இருந்தார். அவர் கன்னியாகுமரி மாவட்ட ஊர் பெயர்கள் என்று ஒரு ஆய்வை இரண்டாவதாக எடுத்திருந்தார். முதல் ஆய்வு எம்லிட் பட்டத்துக்காக திருவனந்தபுரம் மாவட்ட இடப்பெயர்கள் ஆராய்ச்சி செய்து முடித்திருந்தார். பிறகு கன்னியாகுமரி மாவட்ட ஊர் பெயர்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எனக்கு, நான் கொங்கு நாட்டு பகுதியிலிருந்து வந்ததுனால அதனுடைய வரலாறுல ஆர்வம் இருந்தது. அப்பொழுது அங்கே ஆய்வாளராக இருந்த பேராசிரியர் இர பன்னீர்செல்வம் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், அவரும் அதை ஊக்குவித்தார். அப்பொழுது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பகுதியில சோழன் பூர்வப்பட்டயம் என்று மெக்கன்சி ஏடுகளிலே ஒரு திரட்டு இருந்தது. அதை சிஎம் ராமச்சந்திரன் செட்டியார் வெளியிட்டிருக்கிறார். கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாய நிலைகளை பற்றிய ஒரு 16 நூற்றாண்டில் எழுந்த ஒரு ஆவணம். அதில் பல ஊர் பெயர்களை சொல்கிறார். அதை எடுத்து ஆராய்ந்து முனைவரப்பட்ட ஆய்வீடாக நான் கொடுத்தேன்.

0: இந்த ஊர் பேராய்வு சமூக பண்பாட்டு தளத்துல கண்டிப்பா தேவையா?
1: நிச்சயமா நிச்சயமா. அது ஏன் தேவைங்கிற சொல்றேன் நான். அதாவது நான் அதற்கு பிறகு கோவை மாவட்ட ஊர்பெயர்கள் என்று அடுத்து ஆராய்ந்தேன். அப்பொழுது நான் ஆராய தொடங்கிய போதுதான் எப்படி வந்து தொல்பொருட்கள் எல்லாம் மண்ணில் புதை பொருள்களாக, ஃபாசில்ஸ் என்று சொல்கிறார்களே, உரை வடிவங்களாக இருப்பது போல மொழி வரலாற்றுக்கோ, சமுதாய வரலாற்றுக்கோ, நாட்டு வரலாற்றுக்கோ உரை வடிவங்களாகட்டும், அது லிங்குஸ்டிக் ஆர்கியாலஜியில, அதாவது மொழியியல் அகழ்வாய்வுல இடப்பெயர் ஆய்வுகளுக்கு முக்கிய பங்குண்டு. இடப்பெயர் ஆய்வு பற்றி ஒரு பொது கருத்து என்ன என்று சொன்னால், ஊர்பெயர்களுக்கு விளக்கம் சொல்வது. உதாரணமா கன்னியாகுமரி என்று சொல்கிற போது ஒரு கதையை சொல்லுவாங்க. கன்னியாகுமரி தவம் இருந்ததாக ஒரு கதை, சுசீந்திரம் இந்திரனை ஓடு தொடர்படுத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. இப்படி நிறைய கதைகள் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஃபோக் எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் வழங்குகிற ஒரு சொற்பொருள் விளக்கம். எனவே நீங்க ஒரு சிதம்பரம் என்று சொன்னால் சித்தம்பரம் என்று கோயில் பூசாரி சொல்லுவார். கடவுள் வந்து அறிவு வழியாக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனால் அது சிற்றம்பலம் என்ற சொல்லிலிருந்து சித்தம்பலம் என்று ஆகி சித்தம்பலம் சிதம்பலம் ஆகி லா வந்து ராவா, ரப்பர் அப்படிங்கிற லப்பர்னு சொல்றோம் இல்லையா, லப்பர்னு சொல்றோம், அந்த ரா லா வேறுபாட்டுல சிதம்பரம் என்றாகும். சிதம்பரம் என்ற பெயர்லாம் வந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வருகிறது. அதுக்கு முறை சித்தம்பலம் தான். எனவே இது ஒரு மொழியியல் ஆய்வாக செய்ய வேண்டும். ஒலி மாற்றங்களுக்கு உட்பட்டுத்தான் அந்த சொற்கள் மாறுகின்றன. அவ்வாறு மாறும்போது இடையில இந்த குறுக்க இந்த சொற்பொருள் விளக்க கதைகள் புகுந்து அதை மாற்றிவிடும். உதாரணமாக இப்ப தாராபுரம் என்ற ஒரு ஊர் பெயர் இருக்கு. தாராபுரம் என்பதனுடைய மூல வடிவம் என்ன, ராஜராஜபுரம். அது கொங்கு சோழருடைய தலைநகரம். ராஜராஜபுரம் என்ற பெயர் தமிழ்நாட்டில் 3 இடங்கள் இருந்திருக்கிறது. 3 இடத்தில் 3 முறையில் இருந்திருக்கிறது. இது தாராபுரம். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் இருக்கு இல்லையா, அதனுடைய பழைய வடிவம் ராஜராஜேஸ்வரம். அதே மாதிரி வடஆர்காடு மாவட்டத்தில் தாதாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அதனுடைய பழைய பேரும் ராஜராஜபுரம். அப்போ ஒரே பெயர் எப்படி தெரிந்திருக்கிறது?
0: அருமையான விளக்கம்.
1: ஆமா,
0: இப்ப உங்களுக்கு பாடம் சொல்லி தந்த ஆய்வு நிறைய ஒழுங்குபடுத்திய பேராசிரியர்களுடைய தனித்துவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த காலத்துல?
1: தனித்துவம் என்று சொன்னால் வந்து கேரள பல்கலைக்கழகத்தில் இலக்கணம் மொழியியல் ஆய்வுகளுக்கு தான் முக்கியத்துவம். அந்த சூழ்நிலையில நான் இதை எடுத்தேன். எடுத்த போது இதை வரவேற்றார்கள் என்றால் இது இலக்கண ஆய்வோடு சம்பந்தப்பட்டது. நான் செய்ய போவது கதை ஆய்வு இல்லை, இது மொழியியல் ஆய்வாகத்தான் நான் செய்தேன். அதுல சொற்பொருள் விளக்க

அறைகளை விட ஒலி மாற்றம் என்ற விதி வந்து முறையாக நடக்கக்கூடியது. அதை வைத்துக் கொண்டுதான் நான் சொற்பகுதியை விளக்க வேண்டும். அது மட்டுமில்லாம இடப்பெயர்களை மொத்தமாக ஆராய்ந்தீர்கள் சொன்னால் ஒவ்வொரு பகுதிக்கும் அதில் சமூக வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக இப்ப நீங்க கோவை மாவட்டத்தை எங்க பார்த்தாலும் பாளையம் என்ற பெயர், வடார்காடு மாவட்டத்தை குப்பம் என்று இருக்கும், அல்லது வந்து பாக்கம் என்று இருக்கும். பாக்கம் என்ற ஒரு சொல் வந்ததுன்னா கல்வெட்டுல வந்தாலே அது வந்து வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடித்து விடலாம். இப்ப வந்து இலே அப்படின்னு சொன்னா எப்படி நாஞ்சல் வட்டார வழக்குன்னு நம்ம சொல்றோமோ அது மாதிரி அங்க ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு நம்ம வட்டார வழக்கை கண்டுபிடித்தோம். அது மாதிரி ஊர் பெயர்கள்ல ஒரு பகுதியில ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. உதாரணம் பாத்தீங்கன்னா பாளையம் என்ற சொல் வந்து 13ஆம் நூற்றாண்டில்தான் வழக்குக்கு வருது. கோயம்புத்தூர்ல வந்து நான் ஆராய்ந்த போது கோவில் பாளையம்ங்கிற பெயர் 50 பேர் இருக்கு, கணபதி பாளையம்னு பாத்தீங்கன்னா 48 இருக்கு. நான் ஒரு உத்தேசமா சொல்றேன், இப்படி நிறைய இருக்கு. ஏனென்றால் பாளையம் என்பது நகரம் என்று நாம் பயன்படுத்துவது போல ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு விகுதியாக வந்திருக்கும். அப்ப அந்த விகுதிகளுடைய வருகையெல்லாம் நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இந்த ஊர்கள் தோன்றின, அதனுடைய முன்னோட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா தெலுங்கு கன்னட பெயர்கள் நாச்சம்பாளையம்ங்கிறது பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் ரெட்டி பாளையம். இப்ப ரெட்டியார்களும் நாயக்கர்களும் தெலுங்கு நாட்டிலிருந்து குடியேறிய பகுதிகள், அல்லது கன்னட ஒட்டுகள் ஏதாவது வரும், ஹள்ளிங்கிறது இருக்கு, பள்ளி தான் ஹள்ளி ஆகுது, அதை நம்ம அள்ளின்னு சொல்லுவோம். இப்போ ஒட்டக்கம் மந்து இருக்கு இல்லையா, ஒத்தக்கல் மந்து தான் அது. ஒட்டக்கல் மந்து மந்துனா அவருடைய ஊர் பெயருடைய விகுதி. நீங்க நினைப்பது போல உள்ள கதை ஆராய்ச்சி இல்லை அது, இது மிகவும் அறிவியல் பூர்வமான மொழியியல் தொல்பொருளியல் ஆய்வு. உதாரணமா உங்க மாவட்டத்தில் குறும்பனை என்று இருக்கிறது, தொல்காப்பிய உரையிலேயே குறும்பனை நாடு எல்லாம் வருகிறது, ஏழுதங்க நாடு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள், உங்களுடைய ஆராய்ச்சியினுடைய உரையல்கள்லாம் எப்படி வந்தனன்னு கேட்டீங்க. எங்க துறையில வந்து இலக்கண மொழியியல் ஆய்வு தான் அதிகமாக நடந்து கொண்டிருந்தன. பழைய இலக்கணம் தான் இன்றைய மொழியியல். இன்றைக்கு மொழியியல் இல்லாமல் நீங்கள் வந்து இலக்கணத்தை வழங்கிக் கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் தொல்காப்பியத்தை பற்றி கூட கேட்டீங்க, தொல்காப்பியம் வந்து இந்த பகுதியிலே தோன்றியது என்ற ஒரு கருத்தை முதல் முதலாக சொன்னவர் பேராசிரியர் வையாவரி பிள்ளை. அதற்கு அவர் சொன்ன காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா அம் அப்படின்னு ஒரு சாரிகை வரும், அகர ஈட்டு பெயர்களுக்கு முன்னாடி அம் சாரிகை வரும். அது வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் இப்போ இல்லை. விளவங்கோடு விளங்கோடு விளவங்கோடுன்னு ஒரு விதி சொல்லுவார், அந்த விளவங்கோடுங்கிறது இங்கே அந்த விதி இங்கே தான் இருக்குது, அது தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளம்கரை குளக்கரை குளங்கரை குளக்கரை இருக்கிறது, குளங்கரைங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது, அது வந்து உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறது, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருவனந்தபுரம் அட்டகுளங்கரை என்று இருக்கிறது. அதாவது தொல்காப்பியம் வந்து தமிழுக்கு மட்டுமல்ல மலையாளத்துக்கும் ஒரு பொது இலக்கணம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கூ என்ற வேற்றுமை உருவம் இல்லையா, அது வந்து உடமை பொருளை பயன்படுத்தி எனக்கு அக்கா அக்கா, அது வந்து தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது மற்ற மாவட்டங்களில் கிடையாது, மற்ற வழக்கில் வட்டார வழக்கில் இல்லை. கிளைமொழிகளை வைத்துக்கொண்டு அதாவது தொல் தமிழ் கூறுகளை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு வட்டார வழக்கு தான் இந்த நாஞ்சில் அல்லது விளவங்கோடு வட்டார வழக்கு. அதனுடைய சிறப்பு வந்து அதை பற்றி பேராசிரியர் வாயு சுப்பிரமணியம் போன்றவர்கள், மாயளை பெருமாள் போன்றவர்கள், ஒரு தாழக்குடியை சேர்ந்தவர் எல்லாம் அடிக்கடி அதை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி விரிவாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். எனவே எங்களுடைய ஆய்வு வந்து மொழியில் வழிபட்டதாக இருந்தது. மொழியில் வழிபட்டதாக இருக்கிறது, அது மொழியல்ங்கிறது புதிய அறிவியல். எனவே அதை ஒட்டி தான் இலக்கிய திறனாய்வு வந்தது. அதில் தான் பேராசிரியர் குளோரிய சுந்தரமதி தியரி ஆஃப் லிட்ரேச்சர் என்ற ரென்னி வெள்ளக்கனுடைய ஒரு அருமையான, அந்த காலத்தில் ஆங்கில பேராசிரியர்களுக்கே தெரியாத ஒரு புதிய இலக்கிய திறனாய்வு நூலை பேராசிரியர் வாயு சுப்பிரமணியம் அவர்கள் 64 அதை மொழிபெயர்க்க செய்து வெளியிட்டார்கள். அப்படி பல புதுமைகளை செய்த ஒரு துறை, இளைஞர்கள் எல்லாம் வருவித்து அவர்கள் நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து எங்களை எல்லாம் உருவாக்கினார்கள். தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக நிறுவன சிற்பியாகவும் தொடர்ந்தும் இருந்தார். 4-5 பேர் அந்த காலத்தில் வெளிநாடுகளுக்கு நாங்கள் செல்வதற்கு காரணம் நாங்கள் அங்கு பயின்ற கல்வி முறையும் பயிற்சியும் அவருடைய வழிகாட்டலும் தான்.

இலக்கணம் சம்பந்தமான முனைவர் பட்ட ஆய்வுகளை தான் நிறைய உங்கள் மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. இலக்கணம் சம்பந்தமான முனைவர் பட்ட ஆய்வுகள் இங்கே இலக்கணம் கஷ்டம் சொல்லி எந்த பேராசிரியரும் கொடுக்க மாட்டாங்க. கேரளா பல்கலைக்கழகத்தில் அதிகமாக இலக்கணம் சம்பந்தமான ஆய்வு

0: நிறைய வந்திருக்கு. அது சமகால தமிழ் இலக்கியத்துக்கு எந்த வகையில் அந்த ஆய்வுகள் உதவுது?
1: தமிழ் வந்து வாழும் மொழி, இன்னொன்று செம்மொழி. செம்மொழினா உங்களுக்கு தெரியும், தொல் பழமை உடைய மொழி. அப்போ அந்த இலக்கியங்களை எல்லாம் நீங்கள் ஒழுங்காக கற்று புரிந்து கொண்டு விளக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முறையான இலக்கண பயிற்சி மட்டும் இல்லை, இன்றைய மொழியியல் பயிற்சியும். மொழிகள் தான் இன்றைக்கு புதிய நவீன அணுகுமுறைகளை தருகிறது. அந்த முறையில் கற்றால்தான் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியும், அப்புறம் அதுக்கு அகராதி தயாரிக்க முடியும். இந்த திட்டங்களை எல்லாம் எங்களுக்கு தந்தவர் பேராசிரியர் மு. ராகவையங்கார் தான், எங்கள் முதல் துறையில் இருந்தவர், வையாவரி பிள்ளை. அப்புறம் விஏ சுப்பிரமணியம் வெளிநாடுகளுக்கு போய் படித்து கொண்டு வந்து மொழிகளை எங்களுக்கு கற்பித்தார். அதனால் அவர்களுடைய முயற்சியினால நிறைய இலக்கண, அதாவது விளக்கவியல் இலக்கணம்னு சொல்லுவோம், சொல்லடைவு செய்து இலக்கண விளக்கம் எழுதுவார்கள். அப்படி எழுதியவர்களுக்கு மொழி உணர்வு மிக தெளிவாக புரியும், மொழியை விளங்கி கொள்ள முடியும், மொழிக்கு இன்னைக்கு புதிய இலக்கணம் எழுத முடியும், மொழியை சரியாக கற்பிக்க முடியும், மொழியை உச்சரிக்க முடியும், எல்லாமே முடியும். அந்த ஆய்வு கொஞ்சம் அறிவியல் பூர்வமானது, அதனால் அந்த ஆய்வுகளை தான் நாங்கள் அங்கே அதிகமாக வற்புறுத்துகிறோம். ரெண்டாவது, எங்களுக்கு மலையாளத்தோடு உள்ள தொடர்பு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் பழந்தமிழை முழுமையாக கற்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய மலையாளம் பழைய மலையாளத்தை நீங்கள் கற்றிருக்க வேண்டும். மலையாள அறிவில்லாமல் பழந்தமிழ் ஆராய்ச்சி முற்று பெறாது. இது நான் சொல்லவில்லை, வையாவரி பிள்ளை சொல்லியிருக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இந்த தா கொடுன்னு ஒரு சொல் இருக்கு. தா கொடுங்கிறத நாம் தமிழில் வந்து தா கொடுவுக்கு நமக்கு வேறுபாடு கிடையாது. ஆனால் மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தந்தோம், நினைக்கு தந்தோம், எனக்கு தந்தாய், நினைக்கு தந்தேன், அவனுக்கு கொடுத்தேன். கொடு என்று சொன்னால் படுக்கை, தா என்று சொன்னால் தன்மை முன்னிலை. இது தொல்காப்பியத்தில் விதி இருக்கு. இது மலையாளத்தில் மட்டும்தான் இருக்குது, மலையாளம் இன்றும் வழக்கில் இருக்கிறது. இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகார காவியத்தில் அவர் எல்லா இடத்திலும் தவறாமல் அந்த ஆட்சி இருக்கிறது. உதாரணமாக வினாவுக்கு வந்து வந்தாயான்னு தான் கேட்குறோம், மலையாளத்தில் ஓ வந்தோம், ஓ தானே, தொல்காப்பியத்தில் ஓ தானே இருக்கு, பின்னாடி தானே வருது, பின்பு தான் வருகிறது. எனவே பழைய விதிகள் எல்லாம் அங்கே தான் இன்றைக்கும் வழக்கில் இருக்கிறது. அதனால தான் வந்து கேரளத்தில் தமிழை செம்மொழியாக நம்ம கற்க வேண்டிய சூழ்நிலையில் மலையாள நாட்டில் இருக்கிற போது இந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு மொழிபெயர்ப்பு கொண்டு வந்தார் பேராசிரியர் இளையவர்மான். மலையாள லீலா திலகம், கேரள பாணினியம், குண்டர்த்தனுடைய மலையாள இலக்கணங்களை எல்லாம் தமிழுக்கு கொண்டு வந்தார். தமிழில் இருக்கக்கூடிய வீரசோழியம், நேமநாதம் போன்றவற்றையெல்லாம் மலையாளத்துக்கு கொண்டு போனார். அப்படி ராமசரிதம் போன்றவற்றை தமிழில் எழுதி, ஏன்னா ராமசரிதம் போன்ற பாட்டு இலக்கிய மரபுங்கிறது தமிழ் இலக்கிய மரபு, மலையாளத்தில் இருக்கிறது. நீங்கள் இலக்கிய வரலாறு எழுத வேண்டும்னு சொன்னால் பாட்டு இலக்கிய மரபை தமிழ் இலக்கிய வரலாற்றில் சேர்க்க வேண்டும், நாம் சேர்க்கல. அதற்காக நாங்கள் வந்து அந்த ஆய்வுகளை மேற்கொண்டோம்.
0: உங்களுடைய வாசிப்பில் நீங்கள் வந்து எப்படி இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தமிழர்களுடைய பழந்தமிழ் பண்பாட்டு இலக்கியங்கள் இயற்கையை சார்ந்தும் இயற்கையை பிரதிபலித்தும் இயற்கையை தன்மயப்படுத்தியமான ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். நீங்கள் சங்க இலக்கியம் பற்றி ஒரு புக்கு, சங்க இலக்கிய ஆய்கள் செய்ததும் செய்ய வேண்டியதும் போட்டு ஒரு புக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க. அந்த புத்தகம் போட்ட பின்னணியும் சங்க இலக்கியத்தினுடைய தேவையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: கேரளத்தில் சங்க இலக்கிய மரபுகள், பண்பாடுகள், மொழி தங்கி இருக்குதுங்கிறது ஊர்பெயர்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஊர்பெயர் பற்றி நாங்கள் இடப்பெயராய்வு கழகம்னே வைத்திருந்தோம், தமிழ் மலையாளிகள் சேர்ந்தோம். அதில் வண்டப்புற கந்தரத்தனார் சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் பெயர். வண்ணப்புறம் என்ற ஊர் கேரளத்தில் கோட்டயத்துக்கிட்ட இன்னைக்கு இருக்கிறது, விழிஞ்சம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சங்க இலக்கியத்தில் மான் என்று முடியக்கூடிய சேரமான் நல்லா வருது இல்லையா, அதே மாதிரி ஊர்பெயர்கள் வெளிமான் நல்லா இருக்குல்ல, வெளிமானூர், அருமானூர், ஆற்றுமானூர், எல்லாம் சங்க இலக்கிய பேர்கள் அப்படியே மான் மான் முடியக்கூடிய பேர்கள்லாம் இருக்கும். கடுங்கோ வருதுல, கல்வெட்டு கேரள கல்வெட்டுகள் இருக்கும். எனவே கல்வெட்டு மொழி வந்து கேரளத்தில் வந்து 18வது நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் தான் இருந்தது கல்வெட்டு மொழியாக. தமிழினுடைய பல தொல் மரபுகளை மலையாளம் தக்க வைத்ததுனால தான் நாங்கள் அந்த ஆய்வு. பிறகு நாங்கள் இலக்கிய ஒப்ப ஆய்வுங்கிற முறையில் இன்றைக்கு தொடர்ந்து அந்த பாட்டு இலக்கியங்களை எல்லாம் நிறைய தமிழில் ஆக்கி அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம்முடைய நண்பர் ராஜேஷ் கூட திருநெல்வேலி மாலை, அது ஒரு மலையாளம் தமிழ் கலந்த நூல், அவன் தமிழ் தான் சொல்லுவான் அந்த நூல்களை. பாட்டு இலக்கிய மரபை தமிழ் என்று தான், தமிழில் பாடுந்தேன், தமிழுக்கு சொல்லுந்தேன் அப்படின்னு. தமிழ்னா அந்த மலையாளம் தான், மலைநாட்டு மலை தமிழ். இன்னும் அந்த நூல்களையெல்லாம் நாங்கள் ஒலிபெயர்த்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு தற்கால இலக்கியத்தில் நிறைய ஒப்பீடுகள் நிறைய பண்ணியிருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்து ஒரு கேரள காப்பியோ, மலைநாட்டு தமிழராகிய இளங்கோ எழுதியது. வேடிக்கை நான் சொல்வது உண்டு, கோவலன் கண்ணகியோடு பேசுவது மலையாளமான அப்படிம்பேன். என்னன்னு சொன்னா, கடைசியில மதுரையில் அவன் இறந்து கிடக்கிற போது கண்ணகி போய் அங்க அவனை வடியில் எடுத்து கொண்டிருக்கிற போது அவன் சொல்லுவான், இருந்தைக்கே என போனான், நீ இங்க இரு நான் போறேன், இருந்தேக்கு ஐக்க என்ற ஒரு விகுதி சங்க இலக்கியத்தில் இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. ஐக்கா தான் இன்றைக்கு இருந்தேக்கு வந்தேக்கு வருகு போகு, வருகன வந்து போகன போகிய கண்கூடு வரியும் வருகு என்று இருக்கிறது. இப்படி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம்.
0: குமரி மாவட்ட தமிழ் படைப்பாளிகள்ல

0: நீலன், நீலபத்மநாபன், தோப்பில் முகமது மீரான், நாஞ்சில் நாடன், சுந்தரராமசாமி, பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க படைப்புகள் பற்றிய பொதுவான உங்க பார்வை எப்படி இருக்கு?
1: சொல்வதாக இருந்தால் நிறைய பேரை சொல்லலாம். இப்போ வந்து சமய நிலையில தக்கலை பெரும்புகுமது அப்பாவுடைய படைப்புகள், அது ஆன்மீகம்.
0: ஆன்மீகம்.
1: அப்புறம் கவிமணி வர்றாரு, செய்கித்தம்பி பாவலர் போன்றவர்கள், தோப்பில் முகமது மீரான், நீலபத்மநாபன், சுந்தர ராமசாமி, ஐசக் கருமிராஜன், சிலர் பேர்லாம் விடுபட்டு போச்சு எனக்கு சட்டினை ஞாபகம் வரல. பேராசிரியர் வாயு சுப்பிரமணியம், அகஸ்தியலிங்கம் போன்றவர்கள்லாம் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய 3-4 துணைவேந்தர்களாக இருந்தவர்கள். அப்போ இது ஒரு தமிழ் வளர்த்த ஒரு தொட்டில், பழந்தமிழ் தொட்டில் மட்டும் இல்ல, இன்றைக்கும் தமிழ் வளமாக வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு தொட்டில்னு நான் அடிக்கடி சொல்வேன். கோரி மாவட்டத்தை இங்க இருக்கக்கூடிய படைப்பாளிகள்லாம் மிகவும் ஆழமான, கனமான, காத்திரமான படைப்புகளை தந்த படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. சிறந்த படைப்பாளிகள் கவிஞர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நட சிவகுமார் போன்ற கவிஞர்கள் இருக்காங்க, பிரபாகரன் போன்ற இளைஞர்கள். வெண்ணி என்பவர் வந்து என்னுடைய நண்பர், அவர் எங்க கேரள பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்ட எழுத்தாளர்கள்னு சொல்லி ஒரு யார் அவர் தொகுப்பு போட்டிருக்காரு, அதுல பாருங்க, செழுமையான ஒரு இலக்கிய மரபை நீங்க அதில் பார்க்கலாம்.
0: நீங்க கேரளா பல்கலைக்கழகத்துல வேலை பார்க்கும் போதுதான் இந்த கேரள சமூக நீதி போராட்டங்கள் புத்தகம் வந்தா, அதுக்கு முன்னாடி வந்துட்டா?
1: கேரள சமூக நீதி போராட்டம் என்பது நான் கேரள
0: அந்த புக்கினுடைய தேவை என்ன? நீங்க
1: அதுல கேரளத்துல வந்து திருவாங்கூர் என்று சொல்லப்படுகிற திருவாங்கோட்டு ராஜ்யம், திருவாங்கூர் தான் பழைய பேர், திருவிதாங்கோடுன்னு சொல்றாங்க, தமிழ் பேர் அது திருவாங்கோடு. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா சாமித்தூப்பு ஐயா வைகுண்டர், பிறகு ஐயங்காளி, பண்டிட் கருப்பன், பிறகு முக்கியமானவர் வந்து பொய்கையில் அப்பச்சன், நாராயணகுரு, சட்டம்பி சுவாமிகள் என்று வரிசையான சொல்லிட்டு போலாம். இவர்கள் எல்லாருமே தமிழோடு தொடர்புடையவர். சட்டம்பி சுவாமிகள்லாம் முதல்ல நாம செம்மொழின்னு சொல்றோம் இல்லையா, முதல்ல சொன்னவர் அவர் தான். ஆதி பாஷை முதல் மொழிங்கிற புத்தகத்தை மலையாளத்திலும் தமிழில் எழுதினார், தமிழ் வடிவம் கிடைக்கல. அதே மாதிரி இன்றைக்கு நாம் பேசுகின்ற சமூக நீதி, சமத்துவம், அதையெல்லாம் முதல்ல சொன்னவர் சட்டம்பி சுவாமிகள் தான். நாராயணகுரு தமிழில் அவர் நிறைய இலக்கியங்கள் படைத்திருக்கிறார்.

0: கேரளா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அங்கே மாணவர்களை உருவாக்கின பிறகு டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய பணி, முக்கியமான பணி என்ன வருது?
1: நான் வந்து கேரள பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் போது எனக்கு 2 ஆண்டு ஜெர்மனியில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது, அங்கே ஒரு அகராதி துறையில். அதற்கு பிறகு இங்கே வந்து இருக்கிற போது இடையில போலந்துக்கு ஒரு 4 ஆண்டுகள் வருகை தரு பேராசிரியராக சென்றிருந்தேன். திரும்பி வந்த உடனே 2007 தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் இருக்கையை உருவாக்கினார்கள். உருவாக்கி அதை தக்கவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று பல்கலைக்கழகம் முடிவு செய்தது. அதை நல்ல பேராசிரியர்களை அழைத்து செய்ய வேண்டும் என்று கேட்டபோது என்னுடைய பெயரை தேர்ந்தெடுத்து என்னை அழைத்தது. அவருடைய அழைப்பின் பேரில் தான் நான் அங்கே சென்றேன். அங்கே நான் இருந்தபோது நான் முற்றிலும் வடநாட்டில் இருந்த தமிழ்த்துறைகள் செய்து கொண்டிருந்த பணிகளிலிருந்து மாறுபட்டு, ஏன்னா என்னுடைய இந்த பயிற்சி கேரளத்தில் இருந்த பயிற்சினால உப்பிலக்கியம், மொழிபெயர்ப்பு, அதுதான் முக்கியம். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் உள்ள மிக சிறப்பு என்னன்னு சொன்னால், எல்லா இந்திய மொழிகளையும் அங்கே பார்க்கலாம். நான் இந்தி, உருது, தமிழ் மூன்றுக்கும் சேர்பர்சனாக இருந்தேன். அப்புறம் அங்கே எல்லா மொழிகளும் இருக்கு. சீன மொழி இருக்கு, மங்கோலிய மொழி இருக்கு, ஜப்பானிய மொழி இருக்கு, கிரீக் இருக்கு, ஜெர்மன் இருக்கு, பிரெஞ்சு, எல்லா மொழிகளும் இருக்கு. இப்படி அவர்களுக்கெல்லாம் தலைப்பு கொடுத்து மாணவர்களை நீங்கள் இந்த ஒப்பீடு செய்யுங்கள், ஒன்று மொழிபெயருங்கள், சமஸ்கிருதம் உட்பட அதிலிருந்து ஒரு இலக்கண நூலையோ ஒரு முக்கிய நூலையோ மொழிபெயர்த்து இலக்கண ஆராய்ச்சி செய்து நீங்கள் ஆய்வீடு அளிக்க வேண்டும் என்று சொன்னபோது நம்முடைய மாணவர்கள் திணறினார். எங்களுக்கு தமிழே தெரியாதே, நாங்கள் எப்படி செய்வோம்? தமிழை ஒழுங்கா படி, ஆங்கிலம் படி, இந்த மொழியும் படி என்று அந்த மாணவர்கள் கற்றார்கள். கற்று அந்த ஆய்வுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல வேலைகள். இப்போ அண்மையில் கூட நான் கேள்விப்பட்டு சிங்கப்பூருக்கு ஒருத்தர் போயிருக்காரு, ஜெர்மனிக்கு கூட ஒருத்தர் சேர்வாய்ப்பதாக கேள்விப்பட்டேன். இன்னும் பல இடங்களில் இந்த கல்வி முறையினால பிற மொழி அறிவு, ஆந்திர பாஷா பூஷணம், நன்னூல் ஒப்பிட்டு, அப்ப தெலுங்கு அவன் படிச்சிடணும்.
0: தமிழை தவிர இந்திய மொழிகளை ஒரு 2 மொழியாவது படிச்சிருவாங்க.
1: அதுதான் சொன்னேன், தமிழ் தனித்தமிழ் தலைப்பு ஆராய்ச்சிக்கு அங்கே இடமே கிடையாது.

0: நான் சொல்லிடுறேன், அதுக்கு நீங்க மதுரைக்கு போங்கன்னு சொல்லிடுறேன். அந்த முறையில அந்த ஆய்வுகள் போய் மாணவர்கள் பிற மொழி அறிவு பெற்று தமிழ் மாணவர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த
1: வேலைவாய்ப்புக்காக
0: நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு.
1: அங்க எத்தனை வருஷம் சார் வேலை பார்த்தீங்க?
0: நான் வந்து 2007 2012 வரைக்கும் இருந்தேன். அங்க இருக்கிற போது நான் செய்த முக்கியமான பணியா ஹிந்தியில தொல்காப்பியத்தை முழுமையா நாங்க மொழிபெயர்த்திருக்கோம், நானும் ஹெச் பாலசுப்ரமணியம்.
1: டெல்லி யூனிவர்சிட்டிக்கு பிறகு நீங்க பாண்டிச்சேரி, சென்னை,
0: புதுவைக்கு நான் வந்தது. புதுவைக்கு மறுபடியும் அழைத்தார்கள். தமிழ் சுவடிகள்லாம் பலவும் இன்னும் சரியாக பதிப்பிக்கப்படவில்லை. நாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லாம் பதிப்பிக்கப்பட்டு விட்டது என்று, உண்மையிலே அப்படி இல்லை. நம்முடைய சைவ சித்தாந்தம் சம்பந்தப்பட்ட பல ஏட்டுச்சுவடிகள் இன்னும் பதிப்பிக்கப்படாமல், பதிப்பிக்க பெற்றவையும் சிறப்பாக பதிப்பிக்க வரும். அது பல சுவடிகளை நாம் தேடி கண்டுபிடித்து செவையாக பதிப்பிக்க வர வேண்டும். பதிப்பிக்க பெறாத, அதனால நான் தெய்வச்சிலையார் உரையை பதிப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தெய்வச்சிலையார் உரையில முதல்ல வந்து 3 சுவடிகள் இருந்தன. இப்ப இருக்கிறது வந்து 2 சுவடிகள் தான் இருக்குது. அதை நான் பதிப்பித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு சிவதர்மோத்திரம் என்ற ஒரு ஆகமா சைவாகமா திட்டத்தில், ஆய்வு திட்டத்தில் இருந்தேன். அது மிகப்பெரிய ஒரு பணி, அது இன்னும் தொடர்ந்து செய்கிறார்கள். அதற்கு பிறகு காஞ்சி கோயில்களை பற்றியுள்ள, காஞ்சி சம்பந்தப்பட்ட சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் பிற மொழிகளிலும் உள்ள புராணங்களை எல்லாம் மொழிபெயர்த்து கொண்டார், அதிலே இருந்தேன். இப்பொழுது நான் அவரோடு தொடர்பில் இருக்கிறேன். இணைய வழியாக உள்ள ஆராய்ச்சிகளில் தான் நான் பங்கெடுக்கிறேன். அவர்கள் நிறைய, அதாவது சுவடி பதிப்பு, இது மாதிரி ஆகம பதிப்பு, இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட பெரிய பணி ஒன்று, தமிழுக்கு ஒரு வரலாற்று முறையாகிறாது. அதற்கு 75 கோடி ஜெர்மன் அரசு கொடுத்திருக்கிறது. அது வந்து 25 ஆண்டுகால ப்ராஜெக்ட். அதன்படி அதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலெல்லாம் நாங்கள் அதில் பங்கெடுக்கிறோம். அதனால இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு எதிர்காலம் இருக்கிறது. அதற்குரிய முறையில ஆசிரியர்கள் பாடத்திட்டங்களை கற்பிக்க வேண்டும். உதாரணமாக அகராதியில் பணியாற்ற வேண்டுமென்றால் இலக்கண அறிவும் அகராதி இயலும் தெரிய வேண்டும். மூலபாட திறனாய்வு செய்ய வேண்டுமென்றால் டெக்ஸ்டைல் கிரிட்டிசிசம் தெரிய வேண்டும். இதெல்லாம் நாங்கள் கற்பிக்கிறோம். அதை நம்ம கற்பிக்கணும். கற்பித்தால் மொழிபெயர்ப்பு, இதுக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு.
1: குறிப்பிட்ட கட்டத்தில் எனக்கு ஞாபகத்தில் நீங்கள் திருக்குறள் சம்பந்தமான அந்த இலக்கண விதியம் உட்பட்டு வந்து உரை பேசிட்டே இருந்தீங்க. அதனுடைய நோக்கமாக,
0: அது முக்கியமான கேள்வி. இப்பொழுது திருக்குறள் இலக்கண விளக்க சொற்பொழிவு என்று சொல்லி நான் வாரந்தோறும் சனிக்கிழமை உரையாற்றி வருகிறேன், 1 மணி நேரம். அதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னு சொன்னால், திருக்குறளுக்கு எழுந்த உரைகளிலே பரிமேலழகர் உரை முற்றிலும் அதனுடைய மொழியியல் இலக்கண அடிப்படையில் எழுந்த உரை. அதில் சொல்லியிருக்கிற பல சொல்லாடல்கள் நான் கற்க தொடங்கிய போது எனக்கே புரியவில்லை. எனவே அதை ஆராய்ந்து அதை கற்க வேண்டும் என்ற முனைந்த போது, அது சம்பந்தமாக வைமு கோபாலகிருஷ்ண ஆச்சாரியார், கோ வடிவேலு செட்டியார் போன்றவர்களாம் விளக்கம் அளித்திருக்காங்க. அதில் விடுபட்டவற்றையும் அதனுடைய மொழியியல் தன்மைகளையும் நான் விளக்கி அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்று நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதன் மூலமாக நாம் ஒரு புதிய அணுகுமுறை, எப்படி உரையெழுதுறது, எப்படி இலக்கண கருத்துக்களை எப்படி வரையறைப்படுத்த, புதிய இலக்கண கூறுகளையே நாம் வரையறைப்படுத்த முடியும். அதெல்லாம் இலக்கணக்குத்து ஆசிரியர் போன்றவர்கள் செய்திருக்கிறார்கள். அதையே நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அதாவது பழைய உரைகளிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய புதிய கோட்பாடுகளும் ஆய்வு முறை தான் என்னுடைய நோக்கம்.
1: தொல்காப்பிய கட்டுரைகள், காற்றில் கலந்த பொழுதுகள், இப்படியான புத்தகங்கள் எல்லாம் நீங்க போட்டிருக்கீங்க.
0: காற்றில் கலந்த பொழிவுகள்னா, நான் திருவனந்தபுரம் வானொலி நிலையத்துல கவிஞர் குற்றாலம் பிள்ளை இருந்தார். அவர் என்னை மாசத்துக்கு ஒரு முறை வச்சிருவார், கட்டாயப்படுத்தி பல சொற்பொழிவுகளை அவர் செய்திருக்கிறார். அந்த சொற்பொழிவுகள் தான் அந்த காற்றில் கலந்த.
1: அதுல பெரும்பான்மையான சொற்பொழிவுகள் எது?
0: அவர் பெரும்பாலும் வந்து தேசியம், காந்தியம், ஆன்மீகம் தான் கொடுப்பாரு. அந்த தலைப்பு தான் இருக்கும். அதில் உள்ள செய்திகள் நிறைய பார்த்தீங்கன்னா, அவர் பாரதி தேசியமும் தெய்வீகமும், காந்தியமும் தமிழ் இலக்கியமும், அப்படித்தான் தலைப்பு கொடுப்பாரு. அது மாதிரி நாங்கள் செய்திருக்கிறோம். நன்றாக கேட்பதாக அவர் சொல்லுவார். அவர் ஒரு பழைய தலைமுறை சேர்ந்தவர், அவர் காந்தியவாதி. அவர் அந்த மாதிரி தலைப்புகள் கொடுப்பாரு. நல்ல தலைப்பு தான்
1: அது. தமிழ் தந்த சார்ந்தவர்கள் ஒரு புக்கு போட்டிருக்கீங்க, யார் யாரெல்லாம்?
0: அதுல பேராசிரியர் வையாறு பிள்ளை, உவே சாமிநாதையர், பேராசிரியர் சாவி சுப்பிரமணியம், பேராசிரியர் வாயு சுப்பிரமணியம், பேராசிரியர் வேலுப்பிள்ளை, பேராசிரியர் குளோரியா சுந்தரமதி என்று சொல்லி பலரும் நான் அவர்களுக்காக எழுந்த மலர்களில் எழுதின கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து போட்டிருக்கேன். என்னுடைய நூல்கள் நிறைய கட்டுரைகள்லாம் தொகுத்து வரல. ஆங்கில கட்டுரைகளும், ஆங்கில கட்டுரைகள் சிலது வந்திருக்கு, ஆனால் இன்னும் நிறைய வரல என்பது ஒரு குறை. அதை நான் எதிர்காலத்தில் செய்ய வேண்டும், செய்கிறேன்.

0: ரெண்டு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஒன்னு, நீங்க சாகித்ய அகாடமியில எத்தனை வருஷம் பணிபுரிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு மனசுக்கு நிறைவான நாட்களா இருந்ததா, அது பற்றிய ஒரு தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்க.
1: நான் நியூ தில்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் இருந்த கடைசி ஆண்டுகளிலே சாகித்ய அகாடமியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டும் என்று பேராசிரியர் சிற்பி போன்றவர்கள் விரும்பினார்கள். அதன்படி நான் அதில் ஒருங்கிணைப்பாளராக 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். அது ஒரு நல்ல காலம். அந்த காலத்தில் நாங்கள் பல இளைஞர்கள், புதிய இளம் எழுத்தாளர்களெல்லாம் இனங்கண்டு நிறைய எல்லா சமுதாயத்தினுடைய எல்லா பிரிவுகளில் உள்ளவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடிந்தது. பிறகு பல அருமையான திட்டங்களையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றினோம். மாவட்ட வாரியான இலக்கிய ஒரு கையேடு தயாரிப்பதற்குரிய திட்டம், பிறகு பல பெரிய எழுத்தாளர்

0: அவருடைய நூற்றாண்டு, இன்னும் வந்து கால்டுவெல், தனநாயக அடிகளார் போன்றவர்கள், பல நாடக ஆசிரியர் கூசா கிருஷ்ணமூர்த்தி போன்ற நாடக ஆசிரியர்கள், இன்னும் நிறைய பேருக்கு பற்றியெல்லாம் நாங்கள் கருத்தரங்குகள் நடத்தினோம். குறிப்பாக கரிசல் இலக்கியம், வண்டல் இலக்கியம் என்று சொல்லப்படுகிற தஞ்சை இலக்கியம், கொங்கு இலக்கியம், இவற்றை பற்றியெல்லாம் பல கருத்தரங்குகள் நடத்தினோம். அவையெல்லாம் நூலாக வந்திருக்கிறது, எல்லாமே நூலாக வந்திருக்கிறது. அந்த காலத்தில் நிறைய பேருக்கு, குறிப்பாக நம்முடைய லாசா ராமாமிர்தம் போன்ற பெரிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் நாங்கள் இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில நூல்கள் வெளியிட்டோம். திடீரென்று நீங்கள் கேட்டதுனால அந்த நினைவுகள் எல்லாம் வரவில்லை. ஆனால் பல பணிகளை நாங்கள் மிக சிறப்பாக அந்த காலத்தில் பணியாற்றோம். நல்ல ஆசிரியர்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு, அப்பொழுதுதான் ஜோடி குரூஸ் போன்றவர்களுக்கு, செல்வராஜ், அப்புறம் தீகாசி போன்றவர்களுக்கெல்லாம், மாதவன் போன்றவர்களுக்கெல்லாம், நல்ல ஆட்களுக்கெல்லாம் இப்படி சில நல்ல செயல்கள் எல்லாம் செய்ய முடிந்தது. அந்த காலகட்டம் அதிக பிரச்சனைகள் இல்லாமல் போன காலகட்டம்,
1: மிக நேர்மையாக
0: நன்றாக நடந்த காலம். அதனால மற்ற காலங்களில் நேர்மை இல்லைன்னு நான் சொல்ல, நான் என்னுடைய காலத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். அதனால இலக்கிய ஆளுமைகளோடு நான் பழகுவதற்குரிய வாய்ப்பு எல்லாம் கிடைத்தது, சிறப்பான காலம்.
1: இன்னைக்கு உள்ள இளம் தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
0: இன்றைக்கு நீங்க அதை பற்றி தான் நான் முதல்ல பேச வேண்டும் நினைத்தேன். இன்றைய தமிழ் வந்து தாய்மொழிகளுடைய நிலைமை மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது. அது நீங்கள் நினைப்பது போல எல்லா மொழிகளுக்கும் இருக்கிறது. அதே மாதிரி தான் எல்லா மொழிகளிலும், மலையாளம் போன்ற மொழிகளில் வித்தியாசம் இருக்கலாம். எனவே தாய்மொழியை வந்து புறக்கணிக்கக்கூடிய மனோபாவம் இந்தியா முடிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த மொழிகள் எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும், எப்படி உயிரோடு இருக்கும்? அதனால இந்த சூழ்நிலையில தமிழர்கள் வந்து தமிழனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ் கட்டாயம் படிக்கணும். நீங்க கல்வி மொழியாக படிக்க முடியாவிட்டாலும் ஒரு மொழியாகவே படிக்க வேண்டும், அதாவது ஒரு பாடமொழியாக கட்டாயம் படிக்கணும். பாடமொழியாக படிக்கிற தொகை குறைந்ததுனால இன்றைக்கு என்னுடைய பேத்தியோ உங்களுடைய பேத்தியோ ஆங்கிலத்தில்தான் கவிதை எழுது, தமிழ்ல கவிதை எழுத தெரியாது, ஏன்னா தமிழ் தெரியாது அவளுக்கு, கேட்டால் வாசிக்க முடியலாங்க. அப்புறம் இன்றைக்கு ஊடகங்கள்ல வந்து குறிப்பாக கம்ப்யூட்டர் யுகத்துல எல்லாம் ஆங்கில மொழியிலே எழுத்துக்களை எழுதி பழகிறதுனால தமிழ் எழுத படிக்கவில்லை. அப்புறம் ரெண்டாவது, தமிழாசிரியர்களுக்கு மரியாதை இல்லை. ஏனென்றால் மொழிக்கு மரியாதை இல்லை, ஆசிரியர்கள் இல்லை. ஆசிரியர்களும் தங்களை உயர்த்தி கொண்டு இலக்கியத்திலும் மொழியில் உள்ள ஆளுமையின் மூலமாக தங்களை நிலைநிறுத்தினால்தான் தமிழுக்கு மரியாதை.
1: கடைசி ஒரு கேள்வி, நீங்க உங்களுடைய இவ்வளவு நாள் ஒரு நீண்ட ஒரு ஆசிரியர் பணி, அதுக்கப்புறம் வெளி உலக வாழ்க்கை, வெளி பல்கலைக்கழகங்களை வேலை பார்த்தது, இப்படியான மிக முக்கியமான பல பணிகள் நீங்க பண்ணிருக்கீங்க. அடுத்தது இப்ப உங்களுக்கு இனியான காலகட்டங்கள்ல என்னென்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு திட்டம் இருக்கு இல்லையா? எழுதி போட்டதை நீங்க தொகுக்கலாம் இல்ல நீங்க வந்து.
0: என்னுடைய சொந்த பணிகள் ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு வந்து நீங்க மொழி வளர்ச்சி திட்டங்கள், அதாவது லாங்குவேஜ் பிளானிங்ல லிங்குஸ்டிக் சொல்லுவாங்க, மொழி வளர்ச்சி திட்டம் இன்றைக்கு முக்கியமானது. நீங்க தமிழ் மொழியை கணினியில எல்லா இடத்திலும் கொண்டு வர வேண்டும், கணினியில கட்டாயமாக்கணும். போலந்து நாட்டுல நீங்க எந்த ரசீது கொடுத்தாலும் எந்த போர்டு வச்சாலும் எல்லா இடத்திலும் அவங்க மொழியில தான் வைக்கணும், அப்புறம் தான் மற்ற மொழி. நீங்க தமிழ்நாட்டில் மெனு கார்டில் போய் பாருங்க, விடுதிகளில் தமிழே இல்லை. கோவை போன்ற மாநகரங்களில் தெருக்களில் உள்ள பலகைகளில் தமிழ் இல்லை, அதை கட்டாயப்படுத்தணும் ஒன்று எழுத்துங்கிற முறையில். இரண்டாவது, நீங்க வந்து இந்த இலக்கியம் மொழி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பாடத்திட்டத்தில் வைக்கணும். இப்படி இலக்கிய ஆசிரியர்கள் இலக்கியத்தை சுவையோடு சொல்லிக் கொடுக்கணும். இன்றைய ஆசிரியர்கள் தற்கால இலக்கியத்திலிருந்து தான் இலக்கியத்தை ஆரம்பிக்கணும். நீங்கள் பழைய கதைக்கே போகாதீங்க. இன்றைக்கு உங்க கவிதை நடசிவகுமார் கவிதையோ சுந்தர ராமசாமி புளியமரத்தின் கதையிலிருந்து ஆரம்பிங்க, எதுக்கு சங்க இலக்கியத்துக்கு போறீங்க, கடைசியில் போங்க. இன்றைய வாழ்வு மொழியில் உள்ள இலக்கியங்களை தற்கால இலக்கியத்திலிருந்து மொழியை கற்பிக்கக்கூடிய பாங்கு. ஒரு கணினியில கொண்டு வந்து கணினி உலகத்தில் உதாரணமா வந்து தமிழ் வந்து கணினியில வந்தால்தான் அது வந்து உங்களுடைய அந்த லிங்குஸ்டிக் கார்பஸ் சொல்லுவாங்க, கார்பஸ் லிங்குஸ்டிக்ஸ். இப்ப ஆங்கிலம் வந்து எத்தனையோ கணக்கான சொற்கள் இருக்கு, தமிழ் எல்லாம் ரொம்ப சின்ன சதவீதம் தான் இருக்கு. அதனால ஒரு பொருள் பற்றி நீங்க ஏஐல கேட்டு பாருங்க, ஏ என்ன சொல்லுது, எனக்கு இதை பத்தி எனக்கு அதிகமா செய்தி கிடைக்கலன்னு சொல்லுவோம், இது பத்தி தெரியல, நீ இந்த இடத்துல பாருன்னு சொல்லு. ஆங்கிலத்தில் திரட்டி கொடுக்கறது, ஏனென்றால் நாம் அதுக்குரிய தரவுகளை அந்த இதில் கொடுக்கல, கணினியினுடைய மூல தரவுகத்தில் நம்ம சேர்க்கணும். அந்த பணிகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு நிறைய மேன் பவர் தேவையாக இருக்கிறது, ஆட்கள் தேவையாக இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம பயிற்றுவிக்கணும். எனவே எதிர்காலம் கணினி சார்ந்து இருக்கிறது. வாய்மொழியை பேசுறது, எழுத்து எழுதுறது, எழுத்து எழுதுறத வாசிக்கிறது, மொழிபெயர்ப்புகள், மொழிபெயர்ப்புகளை நீங்கள் மூலமாக படிக்கலாம். ஒரு இன்ஜினியரிங் பாடத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் போட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அது தமிழிலேயே கிடைக்கும். எனவே அது மாதிரி உள்ள செயல் திட்டங்களின் மூலமாக தமிழை நாம் உயிர்ப்பிக்க முடியுமா என்று பார்க்கலாம். அதான் என்னுடைய வேண்டுகோள்.
1: நண்பர்களே, இவ்வளவு நேரம் மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் தன்னுடைய பணி அனுபவத்திலிருந்தும், தான் உருவாக்கிய மாணவர்கள் அனுபவத்திலிருந்தும், தான் கற்ற தமிழ் அறிவியலிருந்தும் மிக மிக அற்புதமான பல செய்திகளை பேராசிரியர் கே. நாச்சிமுத்து அவர்கள்

0: நம்முடைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு மிகவும் நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை செம்மொழி பேராசிரியரின் செந்தமிழ் பயணம், கோயம்புத்தூர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணசாமி நாச்சிமுத்து அவர்களுடன் சந்திப்பு கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பேராசிரியர் முனைவர் நட சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்னா.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
3: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
2: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
3: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம்.
2: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4 மணி. இப்பொழுது நாம் கேட்கலாம்

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதாவது பிரதம மந்திரி ஆயுள் ஒளி காப்பீட்டு திட்டமாகும். ஒரு குடும்பத்தின் ஒளியாக திகழும் ஒரு தலைவன் அல்லது தலைவி அல்லது உழைக்கும் நபர் திடீரென எதிர்பாராத விபத்திலோ அல்லது மரணத்தினாலோ அவர்களை விட்டு பிரியும் பொழுது அவர்களுக்கு ஒரு பொருளாதார அரணாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் சமூக பாதுகாப்பு திட்டம்தான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. சாதாரண மற்றும் ஏழை எளிய மக்களும் எவ்வித தடையுமின்றி குறைந்த செலவில் ஆயுள் காப்பீட்டு பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே அரசாங்கம் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கடந்த மே 9 2015 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தில் யார் சேரலாம்? வங்கி அல்லது தபால் நிலைய சேமிப்பு கணக்கு வைத்துள்ள 18 முதல் 50 உட்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் இதில் இணையலாம். ஆண்டு சந்தா தொடர்ந்து செலுத்தப்பட்டால் 55 வரை காப்பீடு தொடரும். இத்திட்டத்தின் பலன்களை பெற ஆண்டு

அதுக்கு வெறும் 436 ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதுமானது. எந்த ஒரு காரணத்தினாலும் எதிர்பாராத மரணம் ஏற்படும் பட்சத்தில் குடும்பத்திற்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படுகிறது. தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இத்திட்டத்தில் இணைந்துள்ளனர். இதன் மூலம் கியூமுலேட்டிவ் என்ரோல்மெண்ட்ஸ் சுமார் 28 கோடிக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. மக்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் இது போன்ற திட்டங்கள் தடையின்றி இயங்க மத்திய அரசு தொடர்ச்சியான பட்ஜெட் மற்றும் நிதி ஒதுக்கீடுகளை வழங்கி வருகிறது. அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கை அடைய இந்த நிதி பேருதவியாக அமைகிறது. நேர்களே, நீங்கள் இத்திட்டம்

0: நேர்களே, நீங்கள் இத்திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை அறிய jansuraksha.gov.in அதாவது jansuraksha.gov.in என்ற தளத்தில் சென்று மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். கட்டணமில்லா உதவி எண்ணான 1800 180 1111 மூலமாகவும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். பாதுகாப்பு என்பது நாளைக்கான முதலீடு மட்டுமல்ல, நம்மை நம்பி இருக்கும் குடும்பத்திற்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய அமைதியாகும். இத்திட்டத்தின் காப்பீட்டு துறையை முறைப்படுத்துவது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பிரதம மந்திரி ஆயுள் ஒளி காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி. இனி நாம் கேட்கலாம் பொழுதெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரையிசை பாடல்களை. இது SB பாலசுப்ரமணியம், யோகி, சுனிதா அவர்களில் ஜிவி பிரகாஷ் இசையில் கேட்கலாம் பொல்லாதவன் பட பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து நாளை, அதாவது வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மறுக்குகளை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் திரை இசை கேட்கும் நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கலாம். தலைநகரம் படத்திற்காக தேவநேயகாம்பரம் மஞ்சரி குரல்களில் நா முத்துக்குமாரின் வரிகளில் டி இமான் இசையில் இந்த பாடலை

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.

இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் அயலான். இப்பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் விவேக்.

0: செய்தாய் காற்று.
1: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
2: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
1: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
2: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
1: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
2: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.
3: இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. இந்த இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046652, அலைபேசி எண் 8903257309. பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை உற்சாகமாக பங்கேற்க செய்யுங்கள். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:22. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம்.
4: பரந்து செல்லவா, பரந்து செல்லவா.
5: Just like that.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரைசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:30. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பினை.

बेटी तू बर्बाद हो गई, तेरी दुनिया हमेशा के लिए।

0: बसंती बहन और गांव की संकल्प की धनी जुझारू महिलाओं ने यह साबित कर दिया है कि अगर आप ठान लें तो सब कुछ संभव है। उत्तराखंड की धरती ऐसी ही साहसी महिलाओं की धरती रही है और उसी परंपरा को आगे बढ़ा रही हैं बसंती बहन।
1: श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम संकल्प की धनी बसंती। और अब इसी कार्यक्रम के बाद हमारा आज का उमंग प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को
2: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु,
1: अर्षद,
2: चेतना,
1: कुसुमलता,
2: वीरेंद्र
1: और हमारी आज की विशेषज्ञ
2: सहायक आचार्य दीपमाला जी के साथ कल तक के लिए विमलेश को आज्ञा दीजिए।
3: नमस्कार। बड़ी பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 trillion அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஆலைகளுக்கு 2025-26 அறவை பருவத்தில் கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 603.34 crore ரூபாய் வழங்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேகா சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தும் நடவடிக்கையில் தாவேகா அரசு காவல்துறையை முனைப்புடன் ஈடுபடுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: கண்களுக்கு வான விளைநிலை வண்ணங்களைப் போல நம் காதுகளுக்கு வசீகரத்தை அளித்தருவது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. காலச்சக்கர கடிகாரத்தை கையடக்க வடிவில் வழங்க முடியுமா? அதுவும் 60 நிமிட துளிகளில். அப்படி என்றால் அதுதான் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசை சரம். பழைய நினைவுகள் பழகிய

பழைய நினைவுகள் பழகிய இடம் எப்பொழுதுமே மனதிற்கு தனி இடம் சுகம்தான். அந்த காலத்து சென்னை வீதியில் திறந்த காரினில் இளமை அழகோடு கதாநாயகன் கதாநாயகி சுவாரஸ்யமான உரையாடல் மிக இயல்பாக. கார் பயணம் அப்படியே செல்கிறது. கேள்வி கணைகள் ரகுவம்ச ராமனுக்காக மாலையுடன் காத்திருந்தது யார்? கூடவே பழிச்சென்று பதிலும் வருகிறது. மென்மையான குரல்களில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா. இப்பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை ஆர் சுதர்சனம். கேட்கலாம் அன்னை பட பாடலை.

கைத்தொழும் தெய்வத்தின் முன்னே ஒளித்தரு மகள் விளக்கு பிரகாசிப்பது அதன் ஆத்மார்த்தமான உரையாடல். பின்னணியில் வாணி ஜெயராமின் ஹம்மிங். வாய் வார்த்தைகள் இல்லையானாலும் மிக இனிமை அந்த பேசாமடந்த கதாநாயகியைப் போல. கே ஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்கலாம் வாழ்வு என் பக்கம் பட பாடலை.

நேயர்களின் நினைவிற்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சல் கூட்ட அரங்கில் வைத்து நாளை வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.

நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். இளையத்தில் நேரம் இப்பொழுது 5:15:30. எதை வேண்டுமானாலும் இதற்காக இழக்கலாம். எரிப்பதற்கு உடலை கையளித்தாலும் இது இல்லையே, ஒன்றுமே இல்லை. அத்தனை வலிமையானது கடினமான பாறை இதயம் படைத்தவனையும் மெழுகாய் இழகி உருக செய்யும் இந்த மந்திர சொல் எது அது? வள்ளுவன் மிக அழகாய் ஒற்றை சொல்லால் வடித்திருப்பான், அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாள். டி.எம். சவுந்தரராஜன் பி. சுஷிலா குரல்களில், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் கேட்கலாம் அவன்தான் மனிதன் படப்பாடலை.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: நேர்களிருக்கும் நிகழ்ச்சியை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசை சரம். இந்த பூமியில் ஒரு நிலவு மட்டுமே சாத்தியம், அட அது எப்படி இன்னொன்று என் அருகில்? வெண்மை நிறத்தில் இருந்தாலும் பாலுக்கும் கள்ளுக்கும் வேறுபாடு உண்டு. ஆனால் என்னவள் ஸ்படிகம் போல தூய்மையானவள். கள்ள நில அவள் சிரிப்பில் என் மனதை பறிகொடுத்தேன் நான். வாலிப கவிஞன் வாலி வர்ணித்து பாடிய வரிகள் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், இதய கனி படப்பாடலை.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: குமரி பண்பலை 101 நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சியை முல்லைச்சரம். கொஞ்ச நாள்தான் இந்த சூரிய குடும்பத்தின் அங்கமான பூமியில் சில நாட்கள் வலம் வருவோம். உறவு, சொந்தம், பணம், புகழ், பட்டம், பதவி எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டது. போகும்போது நிராயுத பாணி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆடுவோம் பாடுவோம், வாழ்க்கை வாழ்வதற்கே கொஞ்ச நேரம்

கவலைகளெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த பாட்டை மட்டும் கேளுங்க, மனசு கண்டிப்பாக இனிமே லைட் ஆகும். வெறும் ஒரு 5 நிமிஷம் தான். கேட்கலாம் எந்த படத்தின் பாடல் அது?

0: நடை வைரம் இதழ் பவளம் நகைமுத்து நீ விண்ணுலகப் பூந்தோட்டமா.
1: பருவம் காலங்கள் அழகே தாளங்கள் சுகமே பாடல்கள்

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி. இப்பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலின் படம் நினைத்தாலே இனிக்கும்.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: காலச்சக்கர கடிகாரம் 90களில் சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் 5:35. செல்போன் இல்லாத காலகட்டத்தில் வளர்ந்தவர்கள் உண்மையிலேயே ரொம்பவே கொடுத்து வைத்தவர்கள். நினைக்க நினைக்க சேமிப்பு பெட்டகமான உள்ளத்தில் எத்தனை நினைவுகள். காகித கப்பல், அட்டை கத்தி, புத்தகத்தில் குட்டி போடும் மயில்முடி, அம்மாவின் சேலையை கட்டிக்கொண்டு அன்னையை முத்தமிடும் தருணம், ஊர்ந்து செல்லும் ரயிலின் வண்டியின் தடதட ஓசையை ரசித்த நிகழ்வு, எத்தனை அருமை. நினைக்கவே மனம் அப்படியே லேசாய் பறக்கிறது. இசைய ராஜ்குமார் இசையில் பழனி பாரதியின் வரிகளில், சுஜாதா குரல்களில் கேட்கலாம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படப்பாடலை.

தமிழ் இலக்கியம் உலகிற்கு ஒரு ஆச்சரியம். அதிலும் குறுந்தொகை புறநானூறு கம்பராமாயணம் மூன்று இலக்கிய பாடல் வரிகள் ஒரு பாடலில் இடம்பெற்றால் முக்கரை சுவைதான். அள்ள அள்ள திகட்டாத தமிழில் தலைவன் தலைவி கூற்று செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஒன்னி கிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்கலாம் இருவர் பட பாடலை.

முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 2010 சுழல்கிறது. காட்சியை விட சில சமயம் கற்பனைகள் மிக இனிமை. அதற்குதான் வரைமுறை என்பதே இல்லையே. சூரியன் மறைந்து அந்தி சாயும் நேரம், மழைத்தூரில் இதயம் வரை நனைக்க, மாலை நேரத்தில் சொகுசு காரில் ஒரு நெடுந்தூர பயணம், வீண் இருக்கையில் அழகாய் அவள், சாலை அழகை ரசித்துக் கொண்டிருக்க நான் புவியீர்ப்பு விசையில்லாமல் மிதக்கிறேன் காற்றில். சின்ன குழந்தையாய் அவள் இதழ்வெடிக்க சிரிக்கும் அழகை பார்க்க ஆயிரம் கண்கள் வேண்டும். முப்பொழுதும் உன் கற்பனைகள் படத்திற்காக தாமரைகளின் வரிகள். ஜி.வி. பிரகாஷ் இசையில், ஆலாப் ராஜு மேகாவின் குரல்களில் கேட்கலாம்.

காலச்சக்கர கடிகாரம் 2020 சுழல்கிறது. பள்ளியில் டீச்சர் கிளாஸ் நடத்தினாலும் புக்ஸ் திறக்காமலே எழுதக்கூடிய ஷார்ட்கட் மெத்தட் தான் கைட். இங்கே சின்சியரான ஒரு டீச்சருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஒரு சுட்டி பெண் களத்தில் இறங்குகிறாள். ஆசிரியர் பாஸ் மார்க் வாங்கினாரா என்பதுதான் கிளைமாக்ஸ். கேட்கலாம் வாத்தி பட பாடலை. இப்பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ், வரிகள் சுரேஷ், ஒலிக்கும் குரல் ஸ்வேதா மோகன்.

காலச்சக்கர கடிகாரம் மிக அண்மையில். எல்லாம் முடிந்தது. என நிலையில் இன்னும் ஏதோ வாழ்வில் உண்டு என்று என்னை ஒண்டித் தள்ள அவ்வேளையில் உன் அழகான பார்வையில் மீண்டும் நான் துளர்த்துவிட்டேன். உன்னை நான் என்ன சொல்லி அழைப்பது? சந்தோஷ் சிவனின் உற்சாகமான வரிகள் இவை. கூடவே சித் ஸ்ரீராமின் குரலில் கேட்கலாம் டிராகன் பட பாடலை.

நேயர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட்.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனை வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6 மணி. நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நல் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. முதலில் இன்று மாலை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். அதனை அடுத்து மெல்லிசை வேளாண் செய்திகள். இந்நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி.

இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 திரைசே. 9:30 தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம், நாடக மலரில். எழுதியவர் மணமேல்குடி, கவி வெண்ணிலவன். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. 10:05 நிலா முற்றும் நேரலை. 11 மணிக்கும் மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம் நீங்கள். இனி நாம் கேட்கலாம் நாளை ஒலிபரப்பாக நமது நிற நிகழ்ச்சிகளை. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி. 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரையிசை. பொது அறிவு வினா விடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி ஆகிய நேரங்களில். 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் ஆகியன. தொடர்ந்து திரையிசை. நாளை காலை 8:30

சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோசாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இது. 8:35 த்ரீ இன் ஒன் தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸில் பிலிம் ஹெட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி உள்ள நேர்வர்ப்பு நேரலை. 10:02 இளஞ்சாரல் வான் நோக்கியே வாழ்வோம் கருத்துக்கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரைசை. 11:00 இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் லட்சுமி ரவி அவருடன் நேர்முகம் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மரம் நனையும் மதுர மழை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழும் மருத்துவ தொடரில் பால் பற்களின் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள்நாயகி ராஜ் அவர்கள்.

0: announcement, the Swedish Academy in Stockholm said the author has been honored for her bold and inventive oeuvre that, in playful dialogue with the classical tradition, which created new norms for contemporary literature. Benchmark domestic equity indices extended losses today amid weak global cues. The Sensex tanked 1,045 points to close at 71,593. The Nifty dropped 371 points to settle at 22,232. And that is the end of this news bulletin.
1: தேமதுர தமிழோடு
2: தென் பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:10. சேவை செய்திகள் உங்களுக்காக. உலக மாற்றுத்திறனாளிகள் தினமான டிசம்பர் மாதம் 3 அன்று மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக சேவை புரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் விருதுகள் வழங்கப்படவுள்ளது. அதன்படி மாற்றுத்திறனாளிகள் சிறந்த பணியாளர் சுயதொழில் புரிபவர்களுக்கு மாநில அளவில் 10 விருதுகளும், கைகால் பாதிக்கப்பட்டோர் அல்லது தொழுநோயிலிருந்து குணமடைந்தோர், பார்வைத்திறன் பாதிக்கப்பட்டோர், செவித்திறன் பாதிக்கப்பட்டோர், அறிவுசார் குறைபாடுடையோர், பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு முதலிய பல்வகை குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களில் பயிலும் செவித்திறன் குறையோருக்கும் கற்பிக்கும் சிறந்த ஆசிரியர் ஆகியோருக்கு தலா 1 விருதுகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றிய ஓட்டுநர் மற்றும் தன்னடத்துனர், பொதுக்கூட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற கட்டமைப்புகளை ஏற்படுத்திய சிறந்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆகியோருக்கு தலா 2 விருதுகளும் வழங்கப்படும். விருது ஒன்றுக்கு 10 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படவுள்ளது. இவ்விருதுகளுக்கு விண்ணப்பிக்கும் விருதாளர்கள் https://awards.tn.gov.in என்ற வலைதளத்தில் இம்மாதம் 22 மாலை 5 விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வலைதளத்தில் விண்ணப்பிக்காத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் விண்ணப்பத்தின் 2 நகல்களை 22 இம்மாதம் மாலை 5 கன்னியாகுமரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாடு அரசு 2026-27 ஆண்டில் முஸ்லீம் சிறுபான்மையினர் மாணவ மாணவியர்கள் உயர்தர உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ஏதுவாக வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லீம் மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2026-27 ஆண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலவுள்ள சிறுபான்மை முஸ்லீம் மாணவ மாணவியரிடமிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த கல்வி ஆண்டில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க உலகளாவிய QS தரவரிசையில் முதல் 250 இடங்களுக்குள் உள்ள பல்கலைக்கழகங்களும் கல்வி நிறுவனங்களிடமிருந்து நிபந்தனையற்ற சேர்க்கை கடிதம் அதாவது அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பட்டப்படிப்பில் 60% அல்லது அதற்கு இணையாக தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்க வேண்டும். மருத்துவம், பொறியியல், மேலாண்மை, அறிவியல், வணிகவியல், நிதி, மனிதநேயம், கலை, வேளாண்மை அறிவியல், சுகாதாரம், பயன்பாட்டு அறிவியல், சர்வதேச வணிகம், பொருளாதாரம், நிதி கணக்கியல், மனிதநேய படிப்புகள், ஹியூமானிட்டிஸ், சமூக அறிவியல், நுண்கலைகள் மற்றும் சட்டம் போன்ற பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து முதுகலை படிப்புக்கான சேர்க்கை பெறுபவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க www.bcmbcmw.tn.gov.in/welfschemes-minorities.htm என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமஹால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6-5 என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் திருநெல்வேலி வீட்டு வசதி பிரிவுக்குட்பட்ட கீழநத்தம் பகுதி 1, பாளை பகுதி 1 மற்றும் 2, தென்காசி வல்லன்குமார விளை விஎம் சத்திரம் நிலை 2, குல வணிகர்புரம் TNUDP, சங்கரப்பேரி டி

யுடிபி மீளவிட்டான். நாரணம்மாள்புரம் திட்டப்பகுதி 1 மற்றும் நாரணம்மாள்புரம் பகுதி 2 ஆகிய திட்டப்பகுதிகளில் காலியாக உள்ள 55 வணிக மனைகளுக்கு மின்னணு ஏலத்திற்கு இடையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறையானது 2026 ஆகஸ்ட் 1 முதல் 2026 அக்டோபர் 31 தேதி வரை தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டியை அறிவித்துள்ளது. இதன் தலைப்பு அன்னை பூமிக்கு ஒரு கடிதம். இயற்கையை பாதுகாக்க எனது உரிமொழி, எ லெட்டர் டு மதர் எர்த், மை ப்ராமிஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர் என்பதாகும். கடிதத்தை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இவற்றில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதி முதன்மை அஞ்சல் துறை அலுவலர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 602 என்ற முகவரிக்கு அக்டோபர் 31 தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். உரையின் மேல் அஞ்சல் துறை கடித போட்டி என்று குறிப்பிட வேண்டும். போட்டியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். 18 வயதிற்குள் மற்றும் 18 வயதிற்கு மேல் என இரு பிரிவுகளில் உள்நாட்டு கடித போட்டி, கடித உரை பிரிவு போட்டிகள் நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
3: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
4: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
3: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
4: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரம்.

0: நிறுவனத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம்.
1: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: DMARC, MFAC,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111 9164.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று சென்னையில் வழங்கினார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கு ஏற்ற நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 GW எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 ஆண்டுக்குள் காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 GW மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தித்துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உற்பத்தித் துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தித் துறை மூலம் 6.05 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாடு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா திகழ்கிறது. தற்போது 30 GW திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தியில் குஜராத் முதலிடத்தையும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதற்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு JP Nadda தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு கணக்கெடுப்பு பணிகள்

0: தொடங்கப்படுவதாக அம்மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்ம தர்மபுரி மாவட்டத்துல 25 NCC மாணவர்களையும் 25 மை பாரத் வாலண்டியர்ஸ் வச்சு ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ண போறோம். அந்த சர்வேக்கான தொடக்க நாளாதான் இந்த டிபி முக்த் பாரத் அபியான் இன்று தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து நேஷனல் லெவல்ல தொடங்கி அப்புறம் ஸ்டேட் லெவல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 5 மாவட்டத்துல தர்மபுரியும் ஒரு மாவட்டமா செலக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம NCC மாணவர்களும் NSS மாணவர்களும் மை பாரத் வாலண்டியர்ஸும் வீடு வீடா போய் ஒரு 20 கேள்விகள் கொண்ட ஒரு சர்வே எடுக்க போறாங்க. அந்த சர்வேல வந்து அவங்களுக்கு டிபினா என்ன, டிபி பத்தி விழிப்புணர்வு இருக்கா, வருங்காலத்துல டிபி குணமாகக்கூடிய ஒரு வியாதியா இருக்குமா, எப்படி டிபியை தடுக்க முடியும், அந்த மாதிரி பல பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை வந்து மக்கள் கிட்ட சர்வே பண்ணி அந்த சர்வேக்கான முடிவு வந்து ஒரு மாதத்திற்கு அப்புறம் அவங்க வெளியிடுவாங்க. நம்மளோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, டிபி இல்லாத தர்மபுரி மாவட்டம், டிபி இல்லாத ஒரு தமிழகம், டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம். 2030க்குள்ள நம்மளோட இந்த கனவு சாத்தியமாகுமா அப்படிங்கறதுக்காக தான் நம்மளோட முயற்சி. இந்த முயற்சி கட்டாயம் வெற்றி பெற நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உழைக்கணும்னு நினைக்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்னானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர கேரள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். உலக பார்வை தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் அமைந்துள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆர்க்டிக் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

0: மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். தென்காசி மாவட்டத்தில் தென்மண்டல அளவிலான பளு தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. எரிசக்தி துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று சென்னையில் வழங்கினார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:40. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் பொழுதெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரு இசை பாடல்களை. உலகம் இந்த பாடலின் படம் அங்காடி தரும்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்.
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்.
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்.
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்.
1: வாருங்கள்.

நேற்றான பாடலின் படம் நளதமயந்தி. நேயர்களின் நினைவிற்கு, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சல் கூட்ட அரங்கில் நாளை முற்பகல் 11 மணிக்கு மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7 மணி. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் இந்திசை நேரம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டது இன்னிசை நேரம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
2: குமரி பண்பலை 101
3: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
2: மாலை மணி 5:30
3: உங்களை அழைத்து செல்கிறோம்.
1: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
2: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
3: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
1: இம்மாதம் 14 வடிவீசுரம் அழகம்மன் திருக்கோவில்,
2: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
3: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
1: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி.

0: மாரியம்மன் தரிசனம்.
1: இம்மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
2: இம்மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்.
0: நவராத்திரி நாயகியரின் அருளை பெறுவோம். வாருங்கள்.
3: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
4: காஞ்சிபுரம் மாவட்டம் வலாஜாபாத் வட்டம் வையாவூர் ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதி வேளாண் செயலாக்க மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா திறந்து வைத்தார். 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் சினேகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக அவரது தலைமையில் ஊட்டச்சத்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகளிர் சுயுதவிக் குழுக்கள் தயாரித்த பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்கள் இடம்பெற்றிருந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் அவற்றின் தயாரிப்பு முறைகள் குறித்து குழுவினரிடம் கேட்டறிந்தார். கீழ் இக்கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டனர். இது குறித்து அங்கன்வாடி பணியாளர் கூறுகையில்,
5: நாங்கள் வந்து அங்கன்வாடி ஊழியர், என் பேர் வந்து சி பாரதி, சதாவரம் காஞ்சிபுரம் ரூரல்ல ஒர்க் பண்றேன். ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடுறோம். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 30 நாளும் நாங்க இந்த ப்ரோக்ராம வந்து எல்லாருக்கும் வந்து ஊட்டச்சத்து கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறோம். இதுல வந்து கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 வயசு வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைகளும் ஊட்டச்சத்தை வந்து பெறணும்ன்றதுக்காக இந்த கண்காட்சியை வந்து வச்சிருக்கோம். இது சிறுதானியங்கள் வந்து அதிக அளவுல வந்து யாரும் எடுத்துக்கிறது இல்ல. சிறுதானியங்கள்ல இருக்க சத்துக்களை வந்து எல்லாரும் பயன் அடையணும்ன்றதுக்காக இந்த கண்காட்சி வச்சிருக்கோம். கேழ்வரகு சாப்பிட்றதுனால வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமா கிடைக்குது. சாமையில வந்து அதிகமான வந்து இரும்பு சத்துக்கான கண்டென்ட் இருக்கிறதுனால அதை வந்து சிறுதானியங்களை வந்து அதிகமா எடுத்துக்க சொல்லியிருக்கோம். பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை காய்கறிகளை வந்து உணவுல சேர்த்துக்கணும்ன்றதுக்காக இந்த கண்காட்சியை வச்சிருக்கோம். அதே போல அங்கன்வாடி மையத்துல தினசரி உணவு குழந்தைங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வந்து தக்காளி சாதம், முட்டையும், அதே போல செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் பிளஸ் பச்சை பயிறு, புதன்கிழமை காய்கறி புலாவ் முட்டை, வியாழக்கிழமை எலுமிச்சை சாதம் முட்டை, வெள்ளிக்கிழமை பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு, சனிக்கிழமை கீரை கலவை சாதம் இதை வந்து வழங்குறோம். அதே போல பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து சத்து மாவு தரும். 6 மாதத்திலிருந்து 2 வயது வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு சத்து மாவு தரும். 2 வயதுக்கு அப்புறம் அங்கன்வாடி வர குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொழுக்கட்டை 1 நாளைக்கு 50 கிராம்ன்ற விதத்துல தரும்.
4: காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு சட்டமன்ற தொகுதி மற்றும் ஊராட்சி ஒன்றியம் இளநகர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் ₹45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாநில வெளிநாடு வார்டு தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு திறந்து வைத்தார். இந்த துணை சுகாதார நிலையம் இப்பகுதியில் உள்ள 3 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைவார்கள். இதனைத் தொடர்ந்து களியாமண்டி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் ₹1.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குத்துவிலை கேட்டு திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் விசூர் ஊராட்சியில் உள்ள பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இளநகர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தார். 180 விவசாயிகள் இதுவரையில் பதிவு செய்துள்ளனர் எனவும் சுமார் 15,000 மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஊராட்சி ஒன்றியம் தத்தனூர் ஊராட்சியில் கல்மெட்டு கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகள் சார்பில் ₹17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியம் நடுவீரப்பட்டு ஊராட்சியில் தர்காஸ் பகுதியில் ₹41 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய துணை சுகாதார மையத்தினை கல்வெட்டினை திறந்து வைத்து குத்துவிலை கேட்டினார். இந்த துணை சுகாதார நிலையத்தின் சுற்றியுள்ள 4 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 6000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைவார்கள். காஞ்சிபுரம் கீழம்பி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் கிராமங்களில் தூய்மையே சேவை, தூய்மையை வலியுறுத்தி மாணாக்கள் பங்கு பெறும் தூய்மை இயக்க விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் சினேகா தொடங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2026 சிறப்பு விற்பனையை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் ஆகியோர் குத்துவிலை கேட்டு துவக்கி வைத்தார்கள்.
3: காஞ்சி

0: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ஆர் சிவகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 trillion அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலக வளர்ச்சி அறிக்கையை வெளியிட்ட பின் உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் செலவினத்தை குறைக்கவும் வருவாயை அதிகரிக்கவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். சிறு குறு நிறுவனங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 trillion அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு அடுத்த மாதம் 12ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள நிலையில் புதுதில்லியில் இன்று பேசிய அவர் கடந்த ஆண்டு ஏற்றுமதியில் $863 பில்லியன் என்ற சாதனையை எட்டியதாக குறிப்பிட்டார். உலக நாடுகளின் ஏற்றுமதி வளர்ச்சி 3% குறைய உள்ள நிலையில் நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 16% வளர்ச்சியை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர் 7% பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் $30 trillion அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் முதலீடுகளை ஈர்க்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உதவி மையங்கள் அமைக்க வேண்டும் என இந்திய தொழில் கூட்டமைப்பை அவர் வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் கூகுள் அமைப்பின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் தொடங்கப்பட உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் 43% மகளிர் பணியாற்றி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூலம் 17,60,000 பேர் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் ஆயுஷ் சேவை மூலம் $31,800 கோடி அளவுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் ஆராய்ச்சியையும் மேம்படுத்துவது அவசியம் என மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றிய அவர் உலக அளவில் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளம் ஆராய்ச்சியாளர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சுரங்கம், எரிசக்தி, தொழில்துறையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தையும் திரு சதீஷ் சந்திர தூபே வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள்

0: சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது ஜாலியன் வாலாபாக் நினைவிடம்.
2: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1919 ஆம் ஆண்டு வைசாக்கி நாளன்று ஆங்கிலேய ஜெனரல் டயரின் உத்தரவின்படி நூற்றுக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆங்கிலேய அரசின் ரவுலப் சட்டத்துக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக்கில் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் நாட்டுக்காக இன்னுயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2021 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28 ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தை திறந்து வைத்தார். பஞ்சாப் கட்டிடக்கலை வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நினைவிடத்தில் 4 அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் பஞ்சாப் மண்ணின் வீரம் செறிந்த சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த அரிய பல தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுதந்திர போராட்டம் குறித்த தகவல்களை அளிக்கும் வகையில் ஒலி காட்சியும் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் வரலாற்று சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர்களை நாடு முழுவதும் நிறுவும் பணி நடைபெற்று வருவதாக மத்திய மின் அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு சசாங்க் மிஸ்ரா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், நாடு முழுவதும் 7 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் 20 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவும் பணியில் மின் பொறியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக கூறிய திரு மிஸ்ரா, மின் கணக்கிடும் பணிகளில் புதிய ஊழியர்கள் கவனத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டார். ஒவ்வொரு குடியிருப்பிலும் மின் பயன்பாடு குறித்து கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் மின் கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே மின் கணக்கீடு பணிகளை மேற்கொண்டு வருபவர்கள் புதிய வகை ஸ்மார்ட் மீட்டர் கணக்கீடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சசாங்க் மிஸ்ரா கூறினார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது படைப்புகளில் சமகால இலக்கியத்தில் செவ்வியல் வடிவங்களை கொண்டு வந்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசுத் தொகையாக வழங்கப்படவுள்ளது. இத்தாலியில் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டுவருவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் தேர்தலில் குறைந்தபட்சம் 42% வாக்குகள் பெறும் கூட்டணிக்கு கூடுதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்க வழிவகை செய்யப்படவுள்ளது. இந்த சீர்திருத்தம் பிரதமர் திருமதி மெலோனி தலைமையிலான கூட்டணியின் அரசியல் வெற்றி என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் எஸ் சௌராசியாவை வென்றார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 1 டிரில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் காசனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7:25. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை. வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையின் அளவு 30 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவு 23 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் அனைத்து பருவத்திலும் மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி கழித்தல் உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். மிளகு கொடிகள் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். அன்னாசியில் அறுவடை பருவத்தில் காயின் அடிப்பக்கத்தில் நிறம் மாற்றம் வர தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம். நெற்பயிரில் அறுவடை பருவத்தில் மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தில் பால் விடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழை, மிளகு, கிராக்ராம்பு, ஜாதிக்காய், இளவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மட்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசுவதால் இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்டகால நெல் ரகங்களாகிய TPS 3, CR 100 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருந்தால் இருத்தல் வேண்டும். கைம்பெண்கள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கொடி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாகவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைவிருக்கும் இடத்திற்கான சிட்டா நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதாரண ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, நேரமாகுது புள்ள, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க?
5: அக்காக்கா, ஒரு 2 நிமிஷம், இதோ இப்ப வந்துடுறேன்.
4: 2 நிமிஷம், 2 நிமிஷம்னு அரை மணி நேரத்தை ஓட்டிட்ட.
5: அக்கா கோச்சுக்காதீங்க, இதோ இப்ப வந்துடுறேன்.
4: நல்லா வந்த, பேசாம நான் மட்டும் போயிருக்கலாம். உன்னை கூட்டதுதான் தப்பா போச்சு.
5: அக்கா என்ன மனசுக்குள்ள ஏதோ முணுமுணுங்கிறீங்க, என்னைய பத்தி தானே?
4: சேச்சே, இல்ல இல்ல. சரி சரி, கிளம்பிட்டியா? வா போவோம்.
5: போலாம்க்கா, வாங்க.
4: ஆமா முத்தழகு, உன்கிட்ட நேத்திக்கே சொன்னேன்ல நேரத்தோட கிளம்புன்னு.
5: அக்கா நான் என்ன பண்ண, வேலைங்க ஒன்னு மாத்தி ஒன்னு இருந்துகிட்டே இருக்கு.
4: இப்போ நான் மட்டும் என்ன, எல்லா வேலையும் முடிச்சுட்டா வந்த? வீடுனா வேலைக்கு இருந்துட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வழி கிடைக்கும் போது அத சரியான நேரத்துக்கு சரியானபடி பயன்படுத்தி முன்னுக்கு வர்றதுதான் புத்திசாலித்தனம். நேரம் வேற ஆகிட்டு இருக்கு. விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. பக்கத்துல வந்துட்டோம், வெரசாவா?
5: சரிக்கா, வெரசாதான் வாரேன். ஆமாக்கா, வாழ்க்கைக்கான வழின்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லவே இல்லையேக்கா.
4: இப்ப அங்கதானே போறோம், நீயே தெரிஞ்சுக்க போற.
5: அக்கா வந்துட்டோம், இப்ப வச்சு சொல்லுங்களே, என்ன விவரம்?
4: சொல்றேன் முத்தழகு. லாபம் தரும் காளான் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவங்க தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
6: எவ்வளவு காலமா அந்த காளான் பண்ண வச்சிருக்கீங்க?
7: கிட்டத்தட்ட வந்து 24 ஆண்டாகுது சார்.
6: 24 வருஷமாவா?
7: 2002 சார் என்னோட துவக்கம்.
6: அப்படியா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
7: அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து விவசாய நிலம் கொஞ்சம் இருக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பவர்லூம் தறி வச்சிருந்தோம்,
6: தறி இருந்துச்சு
7: வீட்டில். அதுக்கு அடுத்து அந்த தறியெல்லாம் வந்து வித்துட்டு பிறகு கொஞ்ச நாள் பெங்களூர் போயிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் வந்து பெங்களூர்ல, அங்கே வந்து சேலை, அங்கேயும் தறி தான், பவர்லூம் தறி தான், பட்டு சேலைன்றாங்களே அந்த மாதிரி வந்து தறி ஓட்டிட்டு வந்தோம்.
6: காளான் வளர்ப்புல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது,
7: அதாவது பொதுவாகவே வந்து எந்த தொழிலுமே வந்து முறையாக தெரிஞ்சிக்காம எந்த தொழிலும் செய்யக்கூடாது. முதல்ல
6: பயிற்சி இல்லாமல் இறங்கக்கூடாது.
7: இறங்கக்கூடாது, அதான் அந்த பழமொழி சொன்னது தான் இதுக்கு பொருந்தோம். ஒரு தொழில் செய்ய போறோம்னா அந்த தொழில் சார்ந்த அறிவை வந்து வளர்த்துக்கணும். இந்த தொழில் யாராலாம் பக்கத்தில் நம்ம போகக்கூடிய தொலைவில் இருக்கிறாங்கன்னா அங்கே நேரடியாக போகணும். அவங்களோட நடைமுறை விஷயங்களெல்லாம் வந்து அவங்க என்ன தப்பு சரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க என்ன போல, அந்த மாதிரி அவங்களோட விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காம வந்து ஒரு தொழில் வந்து செய்யக்கூடாது அப்படின்றது என்னோட
6: முதல் கருத்து.
7: அதுக்கடுத்து வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடனே பண்ணக்கூடாது,
6: கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்.
7: ஒரு குறைவான இதுக்குன்னு ஒரு முதலீடு செய்யாமல் நம்ம இருக்கிற இடத்த வச்சு அன்றைய நடைமுறை செலவு மட்டும்தான் முதலீடாக வைக்கணும். நிரந்தர முதலீடு முதல்ல வைக்கக்கூடாது. நடைமுறை முதலீடு மட்டும் வச்சுட்டு நம்ம கண்கூடாக வந்து பார்க்கணும், விதை வாங்கிட்டு

0: வரோம், வைக்கோல் எடுக்கிறோம், ஒரு படுக்கை உருளை தயார் பண்ணி அதை வச்சிருந்து அதை பராமரித்து அதிலிருந்து காளான் வருது நம்ம கண்கூடாக பார்த்து அதில் காளான் வந்து எவ்வளோ வருது, என்ன ஒரு தப்பு நடக்காமல் எல்லாம் வந்து கண்டமினேஷன் ஆகாமல் க்ளீனாக வருதா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த வந்து ஒரு முதலீடுக்கான சூழ்நிலை வந்து நம்ம உருவாக்கணும். இதுதான் வந்து ரெண்டாவது. அதே போல் வந்து நம்ம செய்யக்கூடிய பொருளை வந்து விற்பனை செய்யக்கூடிய இடமா இருக்கா அதையும் பார்க்கணும். விற்பனை செய்யக்கூடிய இடமா பக்கத்தில் இல்லைன்னா இது வந்து தொலைதூரம் கொண்டு போனோம்னா நம்ம காளானை கொண்டு போக முடியுமா? அப்படி இல்லாட்டி வெரைட்டிஸ் வேறு ஏதாச்சும் காளான் பண்ணலாமா? மக்கள் மத்தியில் வந்து இப்போ வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து மூணு விதமான காளான் இருக்குது. பட்டன் காளான் இருக்குது, பால் காளான் இருக்குது, சிப்பி காளான் இருக்குது. இது வந்து நடைமுறை ஏதாவது வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலாக பண்ணலாம். பட்டன் காளான் பண்ணால் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம தான் பெரிய பெரிய கோடிக்கணக்கள் தான் வேணும் அந்த மாதிரி. ஏன்னா டன் கணக்கில் தான் உற்பத்தி பண்ணணும், அதுக்கான செட்டப் இருந்தால் தான். ஏன்னா வந்து அது குறைவான முதலீடு பெருசு, வருமானம் வந்து அந்த ஒரு கிலோ பேசிக் பார்த்தோம்னா குறைவான ஒரு வருமானம் தான். அப்போ வந்து உற்பத்தி பெருசாக இருக்கணும் அப்படின்றதான் ஒரு அதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை. நான் வந்து ஊட்டியில் போய் பார்த்துருக்கேன், நான் நேரடியாக வந்து பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் போய் விசிட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வந்து வெளியில் போயிட்டு ஒரு கம்பெனி காளான் உற்பத்தி பண்ணுற இடத்துல ஒரு லேப் இன்சார்ஜாக இருந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு 15 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்துருக்காங்க. டெய்லி வந்து ஒரு 100-150-200 கேஜி பார் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து காளான் வந்து சிப்பி காளான் எடுத்துருந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து வேலை செஞ்சுருந்துருக்கேன் நான். அதே போல் வந்து இந்த கோயம்புத்தூர் அக்ரியில் போயிட்டு 10 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் வந்தோம். இதுக்கு அடுத்து வந்து இது நம்ம நடைமுறை பண்ணணும்னா சப்போர்ட்டிவாக வந்து நம்ம இருக்குது வந்து திருவள்ளூர் மாவட்டம் எண்டு நான் இருக்குது, ஆந்திரா பார்டர். ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஆந்திரா, ஒரு கிராமம் நாங்கள் அதில் கடைசியாக இருக்கோம். இது விற்பனை பணத்துக்குன்னு வந்து வர்றது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இல்லை பக்கத்தில் சோளிங்கர் திருத்தணி வரையும் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம்.
1: திருத்தணி வரை
0: டெய்லி வந்து ஒரு 15-20 அதிகபட்சம் 25 கேஜி வரை வந்து டெய்லி வந்து பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து குறைவான விலை நாங்கள் பண்ணும்போது. இன்றைக்கி வந்து விலை இருக்குது, ஆனால் அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வந்து விதை உற்பத்தி நான் பண்ணுவேன், காளான் பண்ணையில் நான் போயிட்டு வேலை செய்வேன். அதுக்கடுத்து வந்து காளான் உற்பத்தி பண்ணிவிட்டு அது மக்கள் கையில் காளான் எப்பவுமே நான் தான் கொடுப்பேன். இது எல்லா வேலையுமே வந்து நான் ஒரு நபர் தான் செய்வேன். இது வந்து கோயம்புத்தூர் அக்கிரியில் மாதம் கோயம்புத்தூர் அக்கிரியில் வந்து 5ஆம் தேதி ட்ரைனிங் நடக்கும் வழக்கமாக. அது 5ஆம் தேதி விடுமுறை நாளாக இருக்கும் பட்சத்தில் 6ஆம் தேதி நடக்கும். அப்போ வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து லேப் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு வந்து டெஸ்ட் டியூப் எல்லாம் நான் வந்து முதல்ல அங்கே வாங்குவேன். டெஸ்ட் டியூப் நான் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கடுத்து மதர்ஸ்பான் வாங்குவேன், டெஸ்ட் டியூப்லேருந்து மாற்றினா மதர்ஸ்பான் வாங்குவேன். அந்த மாதிரி வாங்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போதெல்லாம் வந்து அந்த தேதியில் போயிடுவேன். அந்த தேதியில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி அதை பார்த்துட்டு அப்போ வந்துடுவேன். இப்போ வந்து அந்த விதை உற்பத்தி அந்த டெஸ்ட் டியூப் போடுறதுலேருந்து எல்லாமே ஏற்றுவிச்சிட்டு என்னோடது எல்லாமே நான் தான் பண்ணுறேன் எல்லாமே. அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வர்றாங்கன்னா இப்போ இந்த ட்ரைனிங் கேவிகே திருவள்ளூர் கேவிகேக்கு வந்த பிறக்கும் நிறைய பேர் இந்த இங்கே ட்ரைனிங் வர்றவங்க இவங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய ஆள் இருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு இவங்க நமக்கு பயன்படுவோம்னு அவங்களுக்கும் இருக்குது. அதே சமயம் வந்து எனக்கு ஒரு விதை விற்பனை பண்ணுறதுக்கோ அப்படி இல்லாட்டி வந்து என்னோடய காளான் கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்குது,
1: ஒரு விற்பனை வாய்ப்பு உள்ள இடமா இருக்குது.
0: இது வந்து ஒரு எனக்கு திருவள்ளூர் கேவிக்கு வந்து இப்போ ஒரு பாலமாக அமைச்சிருக்காங்க, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து உற்பத்தி பண்ண முடியும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒருத்தனால விற்பனை பண்ண தயாராக இருக்கும் இருப்பாங்க, ஆனால் அதை ஆரம்ப ஸ்டேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் வந்து அந்த படுக்கையாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம்.
1: நீங்களே ரெடிமேடாக?
0: நாங்கள் ரெடிமேடாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் போன மாதத்துலேருந்து இப்போ 2 மாதமாக வந்து ஒரு 200 படுக்கை மட்டும் முதல்ல பண்ணி கொடுத்தோம். பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு 2000 பெட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க.
1: ஒரு படுக்கை ஒரு உருளை வந்து என்ன ரேட்டுங்கய்யா?
0: நாங்கள் ஒரு உருளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தூளில் போட்டு கொடுத்தோம். மரத்தூள்
1: வைக்கோல் கிடையாது
0: மரத்தூளில் போட்டு கொடுத்தோம். மரத்தூள் படுக்கை வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபான்னு கொடுத்தோம். வைக்கோல் பெட்டுன்னா வந்து 110-120 ரூபா வரையும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து வேலைப்பாடுகள் அதிகம், மரத்தூள் வந்து காசு கூட மரத்தூள் வாங்குறது, வைக்கோல் காஸ்ட்டு கம்மி தான். ஆனால் மரத்தூளில் வந்து வேலைப்பாடு குறைவு, வைக்கோல் வந்து வேலைகள் அதிகம். எல்லாமே நம்ம சரி பண்ணி பார்த்தோம்னா வைக்கோலில் வந்து வேலைகள் அதிகம். ஆனால் நம்ம வந்து உற்பத்தின்னு பார்த்திங்கன்னா வந்து மரத்தூளுக்கும் வைக்கோலுக்கும் பார்த்திங்கன்னா வந்து வைக்கோல் தான் வந்து நல்ல ஒரு சீக்கிரமான ஒரு மகசூல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுது.
1: அதனால் வந்து மரத்தூள் வைக்கோல் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம இந்த காளான் உற்பத்தி பண்ணலாம்.
0: இப்போ வந்து ஒரு 2 டைம் நாங்கள் வந்து ஒரு 3 டன்னு 2 கிட்ட ஒரு 5 டன் இப்போ ரீசனாக எடுத்திருக்கோம் மரத்தூள். மரத்தூள்னா அது பெல்லட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து மிஷினில் கம்ப்ரஸர் ஆகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக வந்து ப்ளோயர் அடுப்புக்காக அது போத்துது.
1: ரெடிமேடா விற்கிறாங்க
0: ஹைதராபாத்ல, அதுக்கு திருப்பதி.
1: அது ஸ்டெரிலைஸ் பண்ணி கிடைக்குதுங்களா?
0: ஸ்டெரிலைஸ் எல்லாம் பண்ண இருக்க மாட்டாங்க,
1: இப்போ
0: நம்ம தான் ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும்.
1: எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுவீங்க?
0: ஸ்டெரிலைசேஷன் வந்து இது ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா வைக்கோல்னா ஸ்டெரிலைசேஷன் வந்து கெமிக்கல் போட்டு பண்ணலாம், வேக வச்சு பண்ணலாம், பாய்லிங் மொத்தம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஆனால் மரத்தூள் வந்து கெமிக்கல் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஒன்லி

0: பாயிலிங்
1: பாயிலிங் தான்.
0: ஒன்று ஸ்டீமர் மூலியமாக பண்ணணும், இல்லாட்டி வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து தனித்தனி கவர்லேயே போட்டுட்டு கொதிக்கிற தண்ணி அதில் வந்து ஒரு கிலோ பெல்லட்டுக்கு 1.5 லிட்டர் தண்ணின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி அது ஊற்றி விட்டுட்டோம்னா அது சில சீசன் ஆகிடும். அந்த சூடு தணிஞ்ச பிறகு அதுக்கடுத்து அது சீடு கலக்கணும்.
1: இப்போ வைக்கோலில் வந்து ஒரு 200 கிராம் நீங்கள் விதைகள் பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுங்க, மரத்துள்ள எவ்வளோ பண்ணுவீங்க?
0: மரத்துள்ள 150 போட்டாலும் போதும்,
1: குறைவு தான்,
0: குறைவாலும் போட்டாலும் போதும்.
1: எதில் சீக்கிரமாக காளான் அறுவடைக்கு வரும்?
0: வைக்கோல் தான்.
1: வைக்கோல் தான்.
0: அது அதே இல்லாமல் வந்து காளானோட ரகங்கள் சார், முக்கியமாக வந்து காளானோட ரகங்கள் பொறுத்து தான் வந்து நாட்களும் வந்து வருது. நம்ம எப்படி வந்து விவசாய நிலத்தில் வந்து பயிருக்கான நாட்கள் வச்சுருக்காங்களோ அதே போல் வந்து காளான் ரகத்துக்கான ஒரு நாட்கள் வந்து இருக்குது கட்டாயம். சாதாரணமாக வந்து APK2 பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி காளானா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும்.
1: அருப்புக்கோட்டை.
0: ஆமாம், அருப்புக்கோட்டை. அதே போல் வந்து கோட்டூர் ரகம்னு ஒன்று, கோயம்புத்தூர் ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரையும் போகலாம். இது வந்து ரொம்ப ரஃபாக இருக்கும், அது வந்து நம்ம காற்றோட ஈரப்பதம் வந்து அதிகமாக வேணும், இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் வந்து காளான் வரத்துக்கு வந்து 20 நாளுக்கு மேலே தான் ஆகிடும், 20-25 நாளுக்கு இறகு அந்த மாதிரி ஆகிடும். சாதாரணமாக ஃப்ளோரிடா, ஃப்ளோரிடா ரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலையுமே பண்ணலாம், ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமாக வந்து 13 நாளிலே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும், அந்தந்த கால சூழலை பொறுத்து.
1: எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து அறுவடை பண்ணிகிட்டே இருப்பீங்க?
0: அதாவது நம்ம அந்த படுக்கை போட்டு வைக்கோல் பெட்டன்னா 60 நாளுங்க சார் டைம், அதுக்குள்ள
1: அறுவடை ஆரம்பிக்கிறது
0: டோட்டலாக அது முடிச்சு இந்த தூக்கி
1: வெளியிடுறது
0: சார். அதாவது காளான் வந்து வரத்துக்கு வந்து 15-18 நாள் சார், காளான் வந்து வெளியில் வர அந்த 18 நாளுக்கு அடுத்து 3-4 அறுவடை, அந்த முடித்துக்கான காலகட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த 60 நாள். நம்ம பெட்டு என்னைக்கு போடுறோமோ அன்னைக்குலேருந்து 60 நாள் அதனோட சுழிச்சு எடுத்து வெளியில் போட்டுடலாம். பால் காலன் அதே போல தான் சார், பால் காலன் வந்து 55 நாள் தான் அதுக்கான டைம்.
1: உங்கள் வீட்டு பால் காளான் இருக்கா?
0: ரெண்டுமே சார், பால்
1: காளான் இருக்கா?
0: ரெண்டுமே சார்.
1: பட்டன்?
0: பட்டன் இல்லைங்க சார், அதுக்கு லோனுக்கு ட்ரை பண்ணுறோம். அது சின்னக்கா வந்து பட்டனும் ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே வந்து காளானவே பட்டன் தான், சிப்பி காளான் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாமான்ற ஆளுங்க எவ்வளோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க. காளானுக்கு வந்து விதை இருக்கான்ற கேட்குற ஆளுங்க இன்றைக்கு வரையும் இருக்காங்க, அன்றைக்கு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கும் இருக்காங்க. அதே போல் வந்து இந்த எத்தனை விதமான காளான் மக்கள் மத்தியில் இருக்குது, எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டன் காளான் தான், இந்த சிப்பி காளான் பால் காளான் யாருக்குமே தெரியலை. அதுவும் இல்லாமல் சிப்பி காளான் இப்போ ஓரளவுக்கு வந்து நிறைய பேருக்கு ஆதாரம் கிடைச்சிச்சு, பால் காளான் வந்து நிறைய பேருக்கு இன்னும் நமக்கு இங்கே கிடைக்கல. இது கேரளா ஆந்திரா அதெல்லாம் வந்து பெங்களூரெல்லாம் வந்து பால் காளான் நல்லா மூவிங்க, அங்கே வந்து நல்லா விழிப்புணர்வுக்கு நிறைய பேர் உற்பத்தி ஆளுங்க இருக்காங்க, நம்ம பக்கம் வந்து குறைவு பால் காளான் வந்து பண்ணுறவங்க.
1: எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து டோர் டெலிவரி தான் சார், கொஞ்சம் காய்கறி கடைகளை கொஞ்சம் போடுவோம் டோர் டெலிவரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் வந்து 2 நபர் வந்து ஒரு வியாபாரிங்க, வேறு ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு பூ வியாபாரம் ஒருத்தர் பண்ணுறாப்புல போலி போட்டு, போலி வந்து ஈவினிங் டைமில் ஊர் ஊராக போய் சுற்றி வைப்பாப்புல, பூவும் அதே போல் ஊர் ஊராக சுற்றி வைப்பாப்புல, அவங்க கையில் கொடுத்து அவங்க டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி செட்டப்.
1: என்ன விலை நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க?
0: எங்கள் இடத்துல வந்து 250 ரூபான்னு பர் கேஜி
1: கிலோ.
0: ஆமாம், அதை வந்து பாக்கெட் 50 ரூபான்னு சொல்லி கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு 60 ரூபா வரை விற்பாங்க, MRP 60 ரூபா தான் போட்டிருப்போம். அதில் இடத்துக்கு தகுந்த மாதிரிங்க சார் ரேட்டெல்லாம். சென்னை பக்கமாக சென்னையெல்லாம் வந்து 80 ரூபா வரையும் அதே 200 கிராமு போகுது.
1: தேவை இருக்குது
0: போட்டிருக்காங்க, வாங்கியும் இருக்காங்க.
1: இப்போ சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே
0: எல்லாமே சாப்பிடலாங்க சார், சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். முக்கியமாக வந்து மூட்டு வலி, இந்த சிப்பி காலம் பொறுத்தவரை மூட்டு வலிக்கு சொல்லுவாங்க, பல் வலி எந்த மாதிரிக்கு சொல்லுவாங்க அந்த சிப்பி காலம். அது பொதுவாக வந்து ஜீரணம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லா ஜீரணம் செய்யக்கூடியது, கொழுப்பு எல்லாம் கரைக்கக்கூடியது. வாரத்துக்கு கட்டாயம் வந்து 1 டைம் அவங்களுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட கொடுத்தாகணும், அந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து புதுசாக வாங்கி நம்ம இன்றைக்கும் சாப்பிட்டு பார்க்கலாமே, அந்த மாதிரி தான் வந்து.
1: இன்னும் கூட டெஸ்ட் இருக்குது?
0: டெஸ்ட் இன்றைக்கும் இருக்குது, அது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, அதுதான் ஒன்று. இன்னொரு காரணம் வந்து இந்த நம்ம சிப்பி காளான் வந்து செய்யும்போது வந்து அவங்களுக்கு இது காளானாவே பிரியாணின்ற ஸ்டேஜுக்கு தான் போயிடுறாங்க எல்லாருமே, ஏன்னா வந்து ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி தானே செஞ்சு அது பழக்கம், அதனால் பிரியாணி ஸ்டேஜ் அந்த இதிலேயே பார்க்கும்போது சிப்பி காளான் வந்து அதை செய்ய முடியாது. சிப்பி காளான் வந்து சூப்புக்கும் குருமாவுக்கும் வந்து எந்த காளானுமே வச்சுக்க முடியாது.
1: குழி தோண்டி வளர்ப்பாங்கல்ல காளான்?
0: குழி தோண்டி எல்லாம் காளான் வளர்க்குறது இல்லைங்க சார்,
1: பால் காளான்.
0: பால் காளான் வந்து குழி தோண்டி இல்லைங்க சார், அதுக்கான செட்டப்பு செட்டு வந்து இப்போ நம்ம சிப்பி காளான் வந்து நார்மல் செட் இந்த மாதிரி செட்டு தான் இருக்கும், இந்த மாதிரி இடத்துல வந்து கரெக்டாக இதுக்கான ரூம் டெம்பரேச்சர் வந்து பண்ணலாம். பால் காளான் வந்து அந்த காலகட்டத்தில் இப்போ நான் 2004 நான் கோயம்புத்தூருக்கு ட்ரைனிங் போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து குழி தோண்டி தான் இருக்கும், ஒரு 2.5-3 அடி வந்து குழி தோண்டிட்டுருப்பாங்க செட்டு, அதுக்குள்ளே வந்து படுக்கைகள் வந்து வச்சு அதுக்கு முன்னாடி வந்து அந்த டாக் ரூம்னு சொல்கிறோம் இருட்டறைன்னு சொல்லுவாங்க, அதாவது மைசீலியம் பரவத்துக்கான இடம் வந்து நம்ம நார்மல் சிப்பி காளான் செட்டு மாதிரி தான், இல்லாட்டி நம்ம ரூம் டெம்பரேச்சர்கள் வச்சிருக்கலாம். அந்த மைசீலியம் வந்து விதை போட்ட பிறகு மைசீலியம் பங்கஸ் ஆகிறதுக்கு ஒரு 18-20 நாள் வந்து முழுமையாக பங்கஸ் ஆன பிறகு அதுக்கடுத்து அந்த நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா குழி வெட்டின்னு சொல்லிட்டு அந்த குழி பண்ண குழி தோண்டின்னு சொல்லிட்டு குழி தோண்டி இருந்து அந்த செட்டு குழியில் அமைப்பு அந்த மாதிரி, அதுக்கு சைடில் வந்து சோர் மாதிரி எழுப்பி மேலே வந்து சில்பாலின் சீட்டு ப்ளூ கலர் சீட்டு போட்டு

0: நம்ம வெளிச்சம் வந்து டைரக்டா போற மாதிரி இன்டைரக்டா போற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு வந்து இந்த இடத்துலயும் நம்ம இந்த ரூமுக்குள்ளேயே வந்து பால் குழம்பு பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு தேவையான வெளிச்சம், அதுக்கு தேவையான காற்றோட்டம், அதுக்கு தேவையான ஈரப்பதம் எல்லாமே வந்து கொடுத்துட்டா எந்த இடத்துலாம் எல்லாமே பண்ணலாம். பட்டன் காளான், சிப்பி காளான், பால் காளான் இப்போ எல்லாமே வந்து எங்கனாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது இப்படி தான் பண்ண முடியும், இப்படி தான் பண்ண முடியுன்ற ஒரு சூழல் அப்போ இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜி எல்லாமே அதுக்கான தேவைகள் நல்லா கிடைக்குது, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சிடுறாங்க.
1: காளான்லேருந்து என்னென்ன விதமான உணவு பதார்த்தங்கள் தயார் பண்ணலாம்?
0: உணவு பதார்த்தங்கள் வந்து காளான் இப்போ இங்கே திருவள்ளூர்லேயே ஒருத்தர் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து காளான் சூப் ரெடிமேட் சூப் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
1: காளான் சூப்பு?
0: ஆமாம், காளானில் வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி இதையும் பண்ணி கொடுத்துருந்தாப்புல. காளானுக்கு பிஸ்கட் பண்ணி கொடுத்துருந்தாப்புல. காளான் வந்து ஹெல்த் மிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு கூழ் மாதிரி நம்ம பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காளான் வந்து வெறும் ட்ரை பண்ணி மட்டும் கொடுத்துருக்கேன். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து காளான் வந்து காய வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 kg வரை வந்து ஈரப்பதமான உள்ள காளான் வந்து காய வச்சிருக்கேன்.
1: நம்ம சோலார் இல்லையா?
0: இல்லை, ஆமாங்க சார், சன் டைரக்ட் நேரில் வந்து சூரிய ஒளி தான்.
1: நேரடி
0: சூரிய ஒளினாக்கா மாடி மேலே வந்து கீழே ஒரு துணி போட்டுருவோம், மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டுருவோம். வெள்ளை துணி போட்டு அந்த வெயில் வந்து டைரெக்டாக படாமல் இன்டைரக்டாக இருக்கிற மாதிரி, ஏன்னா டைரெக்டாக வெளியே படும்போது வந்து கருத்து போயிடும். நம்ம அந்த மேலே வந்து வெள்ளை துணி காட்டன் துணி போடும்போது அந்த கலர் மாறாமல் இருக்கும். இன்றைக்கி அதுக்கான மிஷினுங்கெல்லாம் கூட வந்துருச்சு இன்றைய சூழ்நிலைக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து மார்க்கெட்டிங் வசதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஈரப்பதமான காளான் வந்து விற்க முடியல அப்படின்ற சூழல் இருக்கும்போது காஞ்ச காளானும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், சென்னைக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1 kg ஈரப்பதம் உள்ள காளான் வந்து என்னோட அதிகபட்ச ரேட்டு 50 ரூபா 1 கிலோவே.
1: கிலோவே 50 ரூபா?
0: கிலோவே 50 ரூபா.
1: இன்னைக்கு 200 கிராமே 50 ரூபாய்க்கு மேலே விற்கிது.
0: ஆமாம், இன்னைக்கு 250 ரூபா 300 ரூபா அந்த ஸ்டேஜ் போயிட்டுருக்கு கிலோ. இன்றைய காலங்கள்
1: லாபகரமாக இருக்கா?
0: இன்றைக்கு நல்லா இருக்குங்க சார். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு நிறையா சாப்பிடக்கூடிய ஆளுக்கு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல மருத்துவங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விழிப்புணர்வு நிறையா இருக்குது, தேவைகள் இருக்குது, நம்ம உற்பத்தி தான் வந்து இல்லை. எனக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து விதை உற்பத்தி எனக்கு பண்ணதுனால எனக்கு எந்த காலகட்டத்தில் எது இதுவாக கிடைக்குதோ இந்த டைம்லலாம் குளிர்காலத்தில் வந்து காளான் நல்லா உற்பத்தி ஆகும். ஆனால் என்னோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து காளான் வந்து இருக்காது. ஏன்னா வந்து எனக்கு விதைய ஆர்டர் நிறைய கிடைக்கும். அப்போ விதையில விதையை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருப்போம் மக்களுக்கு. வெயில் காலத்தில் வந்து மற்றவங்க போடுறது குறைச்சிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து என்னோடய ஃபார்மில் காளான் இருக்கும். அப்போ வந்து எனக்கு விற்பனைக்கு பிரச்சனை இருக்காது. மழை காலத்தில் விற்பனைக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் வந்து இன்றைய காலத்துக்கு வந்து புதுசாக யாருனா வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அந்த குடியில் போட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம்.
1: உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன்.
0: 96 96 29 29 04 75 75 75 75.
2: என்ன முத்தழகு, லாபம் தரும் காளான் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டுக்கிட்டியா?
3: கேட்டேங்கா. காளான் வளர்ப்புல இருக்கிற வழிமுறைகள் அத்தனையும் தெள்ள தெளிவா சொன்னாரே.
2: அதுல நாம செய்ய வேண்டியது என்ன, செய்ய கூடாதது என்ன, இப்படி எல்லா விவரங்களையும் புரியும்படி சொல்லிட்டாரே.
3: ஆமாங்கா, இந்த காளான் வளர்ப்பு செய்ய தொடங்கறதுக்கு முன்னாடி நாம முறையா பயிற்சி எடுத்துக்கணும். நாளைக்கே நாம பயிற்சி எடுத்துப்போம்.
2: அதெல்லாம் நல்லாதான் பேசுற, நாளைக்காவது பயிற்சி எடுக்க நேரத்தோட கிளம்பிடுவியா?
3: அது எப்படி கிளம்பாம போவேன், கை கொடுக்கற காளான் வளர்ப்பாச்சே. நீங்க வேணா பாருங்க, முத ஆளா நான் தான் கிளம்பி வந்து நிப்பேன்.
2: அதையும் பாப்போம்.
4: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
5: மல்பெரி மரபணு வளங்கள் மற்றும் பராமரிப்பு. பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் மல்பெரி முக்கியமான பயிர் மட்டுமல்லாது சீனா மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளின் கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் வாழும் ஏராளமான மக்களுக்கு நிலையான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளை வழங்கும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தாவரமாகும். இதன் புரதசத்து நிறைந்த இலை பட்டு வளர்ப்பு, மருந்து தயாரிப்பு, வேளாண் காடுகள் உருவாக்கம் மற்றும் தோட்டக்கலை திட்டங்களுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. நல்ல தரமான மல்பெரி இலைகளின் உற்பத்தி பட்டு உற்பத்தியின் தரம் மற்றும் அளவு ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மல்பெரி தாவரம் இமயமலையின் அடிவாரத்தில் தோன்றி பின்னர் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளில் பரவியதாக அறியப்படுகிறது.

மோரஸ் என்ற பேரினத்தை சார்ந்த மல்பெரி 68 சிற்றினங்களை கொண்டுள்ளது. அவற்றில் மோரஸ் இண்டிகா, மோரஸ் அல்பா, மோரஸ் பாம்பிசிஸ், மோரஸ் லாட்டிஃபோலியா மற்றும் மோரஸ் மல்டிகாலிஸ் ஆகிய இனங்கள் இலைகளுக்காகவும், மோரஸ் நைக்ரா மற்றும் மோரஸ் லாவிகேட்டா ஆகிய இனங்கள் பழங்களுக்காகவும் பயிரிடப்படுகின்றன. சீனாவில் 24 இனங்கள் உள்ள போதிலும் மோரஸ் அல்பா, மோரஸ் மல்டிகாலிஸ் மோரஸ் அட்ரோபெர்பியூரியா மற்றும் மோரஸ் மிஸ்ஹோ ஆகிய 4 இனங்கள் மட்டுமே பட்டுப்புழு வளர்ப்பிற்காக பயிரிடப்படுகின்றன. மீதமுள்ளவை காட்டு இனங்களாக கருதப்படுகின்றன. ஜப்பானில் 19 இனங்களில் 3 இனங்கள் மட்டுமே, அதாவது மோரஸ் அல்பா, மோரஸ் பாம்பிசிஸ் மற்றும் மோரஸ் லாட்டிஃபோலியா ஆகியவை பயிரிடப்படுகின்றன. இந்தியாவில் பல இனங்கள் உள்ள போதிலும் மோரஸ் இண்டிகா மற்றும் மோரஸ் அல்பா ஆகியவை பட்டுப்புழு வளர்ப்பிற்காக பயிரிடப்படுகின்றன. அதே நேரத்தில் மோரஸ் செராட்டா மற்றும் மோரஸ் லைவிகேட்டா ஆகியவை இமயமலை பகுதிகளில் வளர்கின்றன. பொதுவாக இந்த தாவரத்தில் 3 முக்கிய இனங்கள் உள்ளன. அவை பழத்தின் நிறத்தின் அடிப்படையில் பயிரிடப்பட்டவை என்று கூறப்படுகிறது. மோரஸ் அல்பா பழம் மற்றும் பட்டையுடன் நிறம் காரணமாக இது வெள்ளை மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. இது சீனாவை பூர்வீகமாக கொண்ட போதிலும் பல நாடுகளுக்கு பரவியுள்ளது. மோரஸ் ருப்ரா தண்டு மற்றும் பழத்தின் நிறம் காரணமாக சிவப்பு மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. இது வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. மேலும் பழம் ஒரு மதிப்புமிக்க விவசாய மற்றும் வனவிலங்கு தீவனமாக கருதப்படுகிறது. மோரஸ் நைக்ரா கருப்பு மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. ஈரானை பூர்வீகமாக கொண்ட கருப்பு மல்பெரி தெற்கு ஐரோப்பா, தென்மேற்கு ஆசியாவில் அதன் பழங்களுக்காக பயிரிடப்படுகிறது. மேலும் இது மத்திய தரைக்கடல் நாடுகளில் மிக முக்கியமான இனமாகும். மரபணு வளங்களின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயிர் இனப்பெருக்கத்தின் முக்கிய நோக்கமானது அதிக விளைச்சல் கொண்ட மற்றும் பல்வேறு சுற்றுச்சூழலை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்குவதாகும். பட்டுப்புழு வளர்ப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து நாடுகளும் வேளாண் தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்றவாறு புதிய மல்பெரி ரகங்களை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றன. எந்த ஒரு பயிர் மேம்பாட்டு திட்டத்திற்கும் தாவர இனங்களின் மரபணு வேறுபாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த மரபணு வேறுபாடுகளானது பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர்களுக்கு புதையல் போன்றதாகும். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மரபணு வளங்கள் தாவர வாழ்விடங்களை அழித்தல், கடுமையாக சுற்றுச்சூழல் பாதிப்பு, காடுகளை அழித்தல், தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் போன்ற காரணங்களால் வேகமாக மறைந்து வருகின்றன. எனவே எதிர்கால தேவைகளுக்காக அவற்றை உடனடியாக பாதுகாத்தல் அவசியமாகும். இந்த மரபணு வளங்களின் வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பாரம்பரிய இனங்கள். உள்ளூர் இனங்கள் என்பது பல தலைமுறைகளாக விவசாயிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிரிடப்பட்டு வரும் பழமையான சாகுபடி இனங்களாகும். நவீன சாகுபடி இனங்களைப் போல பாரம்பரிய இனங்கள் பயிர் இனப்பெருக்க முறையில் உருவாக்கப்படுவதில்லை. உள்ளூர் இனங்கள் அதிக அளவிலான மரபணு வேறுபாடுகளை கொண்டுள்ளன. இவை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற உயிரியல் அழுத்தத்திற்கும், வறட்சி, உப்புத்தன்மை, குளிர் மற்றும் உறைப்பனி போன்ற சுற்றுச்சூழல் சார்ந்த அழுத்தத்திற்கும் எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளன. மேலும் இவை பரந்த தகவமைப்பு திறனையும் நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் திறனையும் கொண்டுள்ளன. அடுத்ததாக வழக்கொழிந்த பயிர் வகைகள். இவை சமீப காலத்தில் வழக்கற்று போன ரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. முன்னர் பயிரிடப்பட்ட இந்த ரகங்கள் இப்போது மேம்படுத்தப்பட்ட புதிய ரகங்களின் வருகையால் பயன்பாடற்று உள்ளன. இந்த ரகங்கள் பல விரும்பத்தக்க பண்புகளை கொண்டுள்ளன. மேலும் இவை மரபணு தொகுப்பின் முக்கிய பங்காகும். அடுத்ததாக நவீன சாகுபடி ரகங்கள். தற்போது பயிரிடப்படும் அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் நவீன சாகுபடி ரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நவீன சாகுபடி ரகங்கள் மேம்படுத்தப்பட்ட சாகுபடிகள் அல்லது மேம்பட்ட சாகுபடிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த ரகங்கள் வழக்கற்று போன மற்றும் பாரம்பரிய இனங்களுடன் ஒப்பிடும்போது அதிக விளைச்சல் திறன் மற்றும் சீரான தன்மையை கொண்டுள்ளன. நவீன சாகுபடி ரகங்கள் மரபணு சேகரிப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட மரபணு வளங்கள் பயிர் இனப்பெருக்க மேம்பாட்டு திட்டங்களில் பெற்றோர்களாக பயன்படுத்தப்படுவதனால் நவீன சாகுபடிக்கு அதிக தேவை உள்ளது. இருப்பினும் நவீன சாகுபடி பாரம்பரிய இனங்களுடன் ஒப்பிடும்போது குறுகிய மரபணு வேறுபாட்டையும் குறைந்த தகவமைப்பு திறனையும் கொண்டுள்ளன.
மல்பெரி ரகங்கள் உருவாக்குவதில் பயிர் இனப்பெருக்கத்தின் பங்கு பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி மேம்பாட்டு ஆய்வுகள் 1960 ஆண்டிலேயே தொடங்கப்பட்டன.

0: அதிலிருந்து நாட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான மல்பெரி ரகங்கள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. இன்று இந்தியாவில் பயிரிடப்படும் பெரும்பாலான ரகங்கள் மத்திய பட்டு வாரியத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு தேசிய ஆராய்ச்சி மையங்களில் பராமரிக்கப்படும் மல்பெரி மரபணு வளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டவையாகும். புதிய ரகங்களை உருவாக்குவதில் பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர்களின் பங்கு மிக இன்றியமையாத ஒன்றாகும். தமிழ்நாட்டில் பட்டுப்புழு வளர்க்கும் பெரும்பாலான விவசாயிகள் V1 மற்றும் MR2 போன்ற ரகங்களையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த ரகங்கள் நல்ல இலை விளைச்சலை கொடுத்தாலும் நீண்ட நாட்களாக ஒரே ரகங்களை பயன்படுத்துவதால் நோய் தொற்றுக்கு எளிதில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. எனவே காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப புதிய ரகங்களை உருவாக்குவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். புதிய ரகங்களை உருவாக்குவதில் மரபணு வளங்களில் உள்ள மரபியல் வேறுபாடுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மல்பெரி மரபணுக்களை பயன்படுத்தி உயர் விளைச்சல் ரகங்கள் மட்டுமல்லாது பூச்சிகள், நோய்கள் மற்றும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்க முடியும். இவ்வாறு புதிய மல்பெரி ரகங்கள் வெளியிடும் போது பட்டுப்புழு வளர்க்கும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமையும். மரபணு வளங்கள் சேகரிப்பின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி போன்ற பல தாவர இனங்களின் செல் மற்றும் திசுக்களை உறைபனி நிலையில் பராமரித்து தேவைப்படும் போது பயன்படுத்தலாம். அழிந்து வரும் தாவரங்களை பாதுகாக்க முடியும். நீண்டகால செல் வளர்ப்பு பாதுகாப்பு முறைக்கு ஏற்றது. மேலும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் போன்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றங்களை உருவாக்கலாம். சேமிப்பில் முளைப்புத்திறனை இழக்கும் விதைகளை நீண்ட காலத்திற்கு பராமரிக்க முடியும். நோயற்ற தாவரங்களை உறைபனி நிலையில் பராமரித்து தேவைப்படும் போது உற்பத்தி செய்யலாம். வளர்ச்சிதை மாற்ற மாறுபாடுகளை பாதுகாக்கலாம். சோமேட்டிக் கலப்பினமாக்கல் மற்றும் பிற மரபணு நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அரிய மரபணு வளங்களை சேமிக்க முடியும். மரபணு வங்கிகள் சர்வதேச அளவில் தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்குகின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்துள்ள பட்டுப்புழுவியல் துறையில் 81 மல்பெரி மரபணு வளங்கள் மல்பெரி பயிர் மேம்பாட்டுக்கு ஆய்வுகளுக்காக வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த 81 மல்பெரி மரபணு வளங்களும் 6x6 அடி இடைவெளியில் 1.5 மீட்டர் உயரமாக வளர்க்கப்பட்டு ஆண்டிற்கு 2 முறை கவாத்து செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: எட்டு மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 கிகாவாட் எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 ஆண்டுக்குள் காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 கிகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தி துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தி துறை மூலம் 6.05 கிகாவாட் மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 கிகாவாட் மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாட்டு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா விளங்குகிறது. தற்போது 30 கிகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் குஜராத் முதலிடத்திலும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதல்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு J.P. நட்டா தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வி திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்ஞானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு

0: தலா 50 லட்சம் ரூபாயும் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். கிஹாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.

பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. இந்த இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 890-3257309. இது முற்றிலும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. சிறுவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி மகிழலாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா.
1: இது தண்ணீரையே சிந்துதா உனை ஆவாரம் பூத்தொட்டதோ.
0: வணக்கம் வணக்கம். செல்லக்குட்டியோட பேர் என்னம்மா? என்ன பேரு? சச்சிதாவா? ரக்ஷிகா. சரிதானா? ரக்ஷிகா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? எந்த ஊரு? மடிச்சல். சரிதானா? சரி சரி. மடிச்சல். ரக்ஷிதா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? அங்கன்வாடி. அந்த மழலை குரல் வந்து அவ்வளோ அழகா அப்படி தேன் மாதிரி காதுல விழுது. ரக்ஷிதா செல்லக்குட்டி, நீங்க எனக்கு என்னமா சொல்ல போறீங்க? சொல்லுங்கம்மா, கேக்குறேன். ரக்ஷிதா சொல்லி முடிச்சாச்சா? பிள்ளைக்கு யாருமா சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா பிள்ளைக்கு? உங்க பால்வாடியில சொல்லி அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி ரக்ஷிதா குட்டி, நீங்க சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் சாப்பிடலையா? அப்ப பிள்ளைக்கு வயிறு பசிக்குதா? வயிறு பசிக்குதா? உங்களுக்குதான் பசிக்கவே செய்யாது. அருமையா உங்க மழலை குரல்ல பங்கேற்றமைக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.

0: வீராணி, வீராணி ஊர்ல இருந்து யார் பேச?
1: தீபிகா.
0: கோபிகா பேசுறீங்களா?
1: ஆமா,
0: கோபிகா, என்னமா சொல்ல போறீங்க?
1: விடுகதைகள்.
0: விடுகதை சொல்ல போறீங்களா? எனக்கு ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர் சொல்லிடணும், சரியா? சரி, சொல்லுங்க.

0: விடுவான் அவன் யார்?
1: இறக்கும் போது ஓடுவான். ரொம்ப வித்தியாசமா இருக்கே, எனக்கு தெரியலையம்மா.
0: நதி.
1: ஓ, நதி இறக்கும் போது ஓடுவான். அப்புறம்
0: வளர்ந்து பின்பு தவழ்வான்.
1: வளர்ந்த பின்பு தவழ்வான். சரி, அடுத்த விடுகதை சொல்லுங்க.
0: காலை வந்தால் நீளமாக இருக்கும், மதியம் வந்தால் குறையும், இரவு வந்தால் மறையும், அது என்ன?
1: நிழல்.
0: கரெக்ட்.
1: அப்புறம்
0: நூறு ஆடைகளை உடுத்திருப்பான், அவன் ஆடைகளை கலத்தினால் உங்களை
1: உள்ளி வெங்காயம். சரிதானா? சரி, அவ்வளவுதானா? சரி, நீங்க வந்து வெங்காயம் உரிச்சிருக்கீங்களா, உள்ளி உரிச்சிருக்க? உங்க ஊர்ல வந்து உள்ளி சொல்லுவீங்களா, வெங்காயம் சொல்லுவீங்களா?
0: வெங்காயம்.
1: வெங்காயம் சொல்லுவீங்களா? சரி, வெங்காயம் வந்து உரிச்சு கொடுத்துருக்கீங்களா அம்மாக்கு? உரிச்சு கொடுத்துருக்கீங்களா? அப்போ அழுதீங்களா? அழுதிங்களா? ஐயோ, சரி சரி, அருமையா சொன்னீங்க. பங்கேற்றமைக்கு பாராட்டுகள்.
0: நன்றி.
2: சிறுவர் சிறுமியர் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, இணைப்புல தான் இருக்கீங்க? நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது, தெளிவா கேக்கல. சரியா?

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். உங்களுடைய ஊர் பெயர் சொல்லுங்களேன்.
1: வீராணி.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்களுடைய ஊர் பெயர்?
1: ஆதி.
0: ஆதி. ஆதியோட ஊர் இது? எந்த ஊரு? கட்டிமாங்கூடு. அது சொல்றதே வித்தியாசமா கேக்குது, கட்டிமாங்கூடு. சரி, ஆதி என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
1: மாட்டு பொறிவாயில்
0: ஆதி.
1: எங்கள் உள்ளவர் புயலும் மாறி வளர்ச்சி.

0: பொலிட்டிக்கால் எடுப்பது சார்பாக மாட்டாங்க. எப்படியும் எல்லாம் மழை சுமை தூய்வியின் அல்லதால் மற்றும் பொருள் அலைகள் வருது. பெருங்கடலும் தண்ணீருமே கொண்டோம் தனிதெல்லும் தானாக ஆகிவிடு.
1: அவ்வளோதானா? சரி ஆதி, நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜியே. அப்போ டெய்லி வந்து இவ்வளோ திருக்குறள் பிள்ளைக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அம்மா வந்து டெய்லி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல. அந்த திருக்குறளுக்கு பொருள் அர்த்தம் தெரியுமா? என்னம்மா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? சரி சரிம்மா, அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:17 நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய ஊர் பெயர் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா.
1: அழகன்பாறை.
0: அழகன்பாறை. அந்த ஊர்ல இருந்து யார் பேசுறீங்கம்மா? லிஜோ பேசுறீங்களா? லிஜோ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 4th
0: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. லிஜோ என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: கதை.
0: கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும், சரியா?
1: ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தாங்க. பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவர் படிச்சிட்டு இருந்தானா. அந்த மாணவன் எப்பயும் மழை பெய்யும் போது கொடை கொண்டே வர மாட்டானா. அப்ப அங்க இருந்த மாணவர்லாம் இவனை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்களாம். அப்ப அவன் ஒரு நாள் பள்ளி விட்டு போகும்போது ஆலமரத்துக்கு அடியில ஒரு முதியவர் இருந்தாரு. அந்த முதியவர் அவன் கேட்டாரா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு சாப்பிட என்னது தருவியான்னு கேட்டாராம். அவனா சேன் சொல்லிட்டு கொடுத்தானா. அந்த அந்த ஒரு ரொட்டியா அது ஒரு வெங்காயத்தையும் உள்ளியும் ஒண்ணு கொடுத்தானா. அதையும் அவர் தின்னுட்டு உனக்கு ஆசை என்னதுன்னு கேட்டாரா. அப்ப அவர் சொன்னா, எனக்கு ஒரு கொடை வேணும்னு. அப்ப அவர் தந்தா, என்கிட்ட ஒரு அதிசய கொடை இருக்கு, அதை தாரேன், அதை வச்சு எல்லாருக்கும் உதவி செய்யன்னு சொல்லி கொடுத்தாராம். அந்த கொடைய அன்னைக்கு ஒரு நாள் கொடை கொண்டு போகும்போது அங்க பெஞ்ச பெரிய மலையில எல்லா கொடையும் அடிச்சுட்டு போயிட்டான். அந்த ஒரு கொடை மட்டும் அடிச்சுட்டு போலையா. அந்த கொடைய வந்து எல்லாரும் வர வர அந்த கொடைய விரிஞ்சிச்சான். அது எல்லாருமே ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே உதவிச்சான்.
0: லிஜோ, கதை முடிஞ்சுதா? அருமையான கதை இல்ல?
1: தம்பி, என் தம்பி பேசியான்.
0: தம்பி எந்த கிளாஸ் படிக்கிறாங்க?
1: 1st ஸ்டாண்டர்ட்.
0: சரி, லிஜோவோட தம்பியோட பேர் என்ன?
1: ரித்விக்.
0: ரித்விக். ரித்விக். நான் ரித்விக் கிட்ட இதுக்கு முன்னாடி பேசிருக்கேன் நினைக்கிறேன், அப்படிதானே இல்லையா?
1: ஆமா
0: ஆமா. ரித்விக், என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: பாட்டு.
0: பாட்டு பாடுங்க.

0: போனதாம். நல்ல நாய்க்குட்டி வரைக்கும் நல்ல நாய்க்குட்டி பிள்ளையாக வாழ அடிக்கிட்டு குதித்து ஆட்டம் போடுதாம். தவளை தவளை தாக்கிட்டாலும் தவளை தண்ணிக்குள்ளே இருந்துகிட்டு தட்டித்தாலும் போடுதான்.
1: ரித்விக்
0: சேர்ந்து
1: சொல்லுங்க.
0: சேர்ந்து சேர்ந்து போறாங்க, பாட்டு பாடி சென்றாங்க, போட்டி போட்டாங்க. குவா குவா லொல் லொல் க்ரக் க்ரக் குவா குவா.
1: சரி, அவ்வளவா பேர்ட்ஸு, அனிமல்ஸு, ரெப்டைல்ஸ் எல்லாம் இந்த பாட்டில் வந்தாச்சுல. சரி ரித்விக்.

0: வாத்து பாத்திருக்கீங்களா? வாத்து பாத்திருக்கீங்களா?
1: ஆமா.
0: உங்க வீட்டு பக்கத்துலயா?
1: இல்ல,
0: பிறகு உங்க வீட்டுல இருக்கா?
1: கொஞ்சம் தூரம்.
0: நிறைய வாத்து போகும், பாத்திருக்கீங்களா?
1: ஆமா.
0: அது நல்லா அசைஞ்சு அசைஞ்சு போகும்ல.
1: ஆமா.
0: அப்புறம் தவளை? உட்காந்து உங்க வீட்டு நீங்க அதையும் பார்த்தாச்சா, தவளையும்? அப்போ அது தவளை கத்துச்சா? ரித்விகா பார்த்து கத்துச்சா? சரி, ரித்விக் அழகான ஒரு பாட்டு. ரித்விகோட அக்காவோட அந்த ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பங்கீட்டமைக்கு பாராட்டுகள் குழந்தைகளே. வணக்கம். வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் பேசுறது கேட்குது. வணக்கம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசலாமே. வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம், உங்களோட ஊர் பெயர் சொல்லலாமா? ஊர் பெயர் சொல்லுங்கம்மா.
1: மலன்கோடு.
0: வல்லன்கோட்ல இருந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க பேசுறது வந்து அப்படி விட்டு விட்டு கேக்குது. கரெக்டா இப்ப இது எதுல பேசுறீங்க? மொபைல்ல பேசுறீங்க? சரிம்மா, சொல்லுங்க சொல்லுங்க, கேக்கலாம். அருமையாக சொன்னீங்கம்மா. ஆனால் வந்து உங்களோட வந்து நீங்கள் பேசும்போது ஏதோ கொஞ்சம் அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இது யாரும்மா சொல்லி கொடுத்தா? சரி, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த கிளாஸ்மா படிக்கிறீங்க? சரி, அந்த குழந்தை அழகாக சொல்லிச்சு, பாராட்டுக்கள்.

0: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுடைய ஊர் பெயர்?
1: தக்கலை.
0: தக்கலை. தக்கலைலேருந்து யாருமா பேசுறீங்க?
1: ஆஸ்லிண்டியா.
0: ஆஸ்லிண்டியா. ஆஸ்லிண்டியா எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபிஃப்த்துக்கு மேலே படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானா இல்லையா?
1: சிக்ஸ்த்து.
0: கரெக்டாக சொல்லிட்டேனா?

0: ஆஷ்லண்டியா, என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: சரி, சொல்லுங்கம்மா, கேட்கலாம்.
1: கக்க கசடர கட்ட பெண் நிற்க அதற்கு தக பொரு கட்ட வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கட்ட பெண் கட்ட வழியில் நடக்க வேண்டும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை பொருள். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறில்லை. நன்றி.
0: சரி, அருமையாக சொன்னீங்க. ஆனால் 600னால நான் இன்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தேன். இருந்தாலும் பாராட்டுக்கள் பங்கேற்றமைக்கு.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111 1164.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்ற உள்ளங்களுக்கும் அவர்களை உற்சாகப்படுத்திய நல்லுள்ளங்களுக்கும் பெற்றோருக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.

சின்ன சின்ன நிகழ்வுகள் போதும். மகிழ்ச்சியை வரவழைக்க பழமுடன் வாய்ந்த பண்பாடாய் பேனாம் மைமுனையில் எழுத்துக்களை கோர்த்து சரமாய் தொடுத்து விருப்பத்தை தெரிவித்து தபாலில் சேர்த்து பதிலுக்கு காத்திருக்கும் சுகம் அலாதி. அது நமது பண்பலை 101 நேயர்களின் தனித்துவம். என்ன நிகழ்ச்சி அது? கழித வழியின் நேயர் விருப்ப பாடல்கள். உங்களுக்கு எங்களின் பதில் விருப்ப பாடல்களாய் வான்வழியே.

முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் தென்காசி, சதீஷ், கணேஷ் ஆகியோர். இவர்களின் விருப்ப பாடலின் படம் தாமிரபரணி.

கடித வழியை நேரெடுப்பு பாடல்களில் முதல் பாடல் கேட்டாச்சு. இந்த பாடலை தான் நான் கேட்கணும்னு நிறைய நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு கரெக்டாக இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சில பாடல் தோணுதா? இந்த பாடல் அப்படிப்பட்ட பாடலாம் நான் சொல்லக்கூடிய நேர்களை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணலாம். இளையான்குடி இக்பால், சித்திக் அஜீதா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்ப பாடலின் படம் விடுதலை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம்

0: 14ஆம் தேதி வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்.
1: 15ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
2: இம்மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
0: இம்மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
1: இம்மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
2: இம்மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
0: இம்மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின் அருளை பெறுவோம், வாருங்கள்.
3: நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். மூன்றாவது பாடலாக பழவூர் நல்ல பெருமாள் ஆசாரி என்னும் நேயரின் விருப்ப பாடலின் படம் ரம்பையின் காதல் கேட்கலாம்.

நேயர்களின் நினைவிற்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சல் கூட்ட அரங்கில் வைத்து நாளை முற்பகல் 11 மணிக்கு மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேர்களின்

நிகழ்ச்சி கடித வழி நேர் விருப்ப பாடல்கள் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:46. இந்நேரத்தில் இவரின் விருப்ப பாடல் ஒலிக்கப் போகிறது. அந்த நேயரின் பெயர் நாகர்கோவில் நம்பி இடை திரு எஸ் மந்திரமூர்த்தி. இவரின் விருப்ப பாடலின் படம் நேற்று இன்று நாளை.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: என்ன பாஸ், ட்ரீட்டா? போ
4: ட்ரீட்டா எதுக்கு?
1: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
4: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
1: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல

0: வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: நேயர்கள் இதற்கும் நிகழ்ச்சியை கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். சில பாடல்கள் வந்து எல்லா சீசனையும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும் ஒளிபரப்பாகும். அப்படி ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறார் கடிதம் எழுதி காத்திருக்கும் நமது நேயர் லீப்ரம் பி கிஷானிகா. இவரின் விருப்ப பாடலின் படம் மகாநதி.
3: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி

கடித வழி விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக கரூர் விஷ்ணு ரஷ்மா இந்த நேர்களின் விருப்ப பாடலின் படம் சமுத்திரம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது கடிதவழி நேயர் விருப்ப பாடல்கள். உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நாடகமலர், தீர்ப்புகள் திருத்தப்படலாம். நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க. ஞானசேகரன், ஜானகி, டி. என். சரஸ்வதி, சந்தோஷ், எஸ். சசிகுமார், நாகராஜ், ஆர். டி. பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ். கருணாகரன், சௌந்தர்யா, ஜி. கவிதா மற்றும் பலர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம்.
2: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
3: எஸ் கம் இன்.
2: குட் மார்னிங் சார்.
3: குட் மார்னிங் இருக்கட்டும். நான் எதுக்காக கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா?
2: ஏதாவது இன்கிரிமெண்ட் கொடுக்க போறீங்களா சார்?
3: இன்கிரிமெண்ட் வேணுமா? நீங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி இருக்கணும்.
2: நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்?
3: செய்யறத செஞ்சுட்டு கேள்வி வேறையா கேட்கிற கேள்வி? நீங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பெனி மெடிக்கல் ப்ராடக்ட் ஃபார்முலாவ வேற கம்பெனிக்கு வித்தத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா
4: சார்? தேவையில்லாம எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க.
3: நாகராஜ், மாதவன், உங்க ரெண்டு பேரையும் கம்பெனியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்ட
4: சார்.
3: ஆர்டர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்க வெளியே போகலாம்
2: சார். எங்களை மன்னிச்சிடுங்க, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்.

0: எனக்கு தப்பு பண்றவங்களை கண்டாலே பிடிக்காது. அதுலயும் தப்பு பண்ணிட்டு திருந்திட்டேன், எனக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறவங்களை சுத்தமா பிடிக்காது. நீங்க போகலாம்.
1: அப்போ இதுதான் உங்க முடிவா?
0: நீ எப்படி கேட்டாலும் இதுதான் என்னுடைய முடிவு. புரிஞ்சுதா? அவுட்.
1: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, நான் நாகராஜ் இல்ல, நாக பாம்பு. உங்களை கொத்தாம விட மாட்டேன்.
0: நாகராஜ், இந்த டைலாக்க பழைய படத்துல நம்பியார் பல தடவை பேசி கேட்டுட்டேன். புரிஞ்சுதா? கெட் அவுட்.
1: என்ன நீங்க வெளியே அனுப்புனதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டி வரும். ஏண்டா இவனை பகச்சுக்கிட்டோம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வப்பேன். குட் பை.
2: என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
0: என்ன ஜானகி?
2: அது வந்து ஆபீஸ்ல யாரோ ரெண்டு பேரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணி நீக்கிட்டீங்களாமே.
0: ஆமா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள வேலையை விட்டு நீக்கிட்டேன். ஆமா, இதெல்லாம் யார் சொன்னா? டிரைவர் வீட்ல வந்து உளறிட்டானா?
2: ஏன் அவனை குறை சொல்றீங்க? உள்ளதை தானே சொன்னா. ஆமா, நீங்க நீக்கின ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான ஆளுங்களாமே. அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோண்டாங்க நான் பயப்படுறேன்.
0: இத பாரு ஜானகி, அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது. புரிஞ்சதா? நீ போய் வேலையை பாரு, நான் மாடியில போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
3: அக்கா,
2: யார் இது இந்த நேரத்துல?
3: அக்கா,
2: டேய் தம்பி சந்தோஷ்.
3: அக்கா,
2: வாடா தம்பி.
3: நல்லா இருக்கியாக்கா?
2: நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பாத்து எவ்வளவு நாளாச்சு, நாம இப்படி பிரிஞ்சிருப்போன்னு நினைக்கவே இல்லடா தம்பி.
4: யாருமா? மாமாவா? மாமா, நல்லா இருக்கீங்களா? உங்களை பாத்து எவ்வளவு நாளாச்சு. ஏ மாமா, இவ்வளவு நாளா வரவே இல்ல.
3: சௌந்தர்யா எப்படி இருக்க?
4: நல்லா இருக்கேன் மாமா.
3: அக்கா,
2: தம்பி,
3: நான் இங்க வர்றது மாமாவுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல, அதனாலதான் நான் இங்க வரதே இல்ல. அக்கா, நான் இப்ப நல்லபடியா பிசினஸ் செய்யறேன், நல்லாவும் சம்பாதிக்கிறேன். அக்கா, நான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன்க்கா. அதனாலதான் மாமா கிட்ட சொல்லி சௌந்தர்யாவ பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கேன்க்கா.
0: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கெல்லாம் என் பொண்ணை எப்போதுமே கொடுக்க மாட்டேன்.
2: என்னங்க
3: மாமா?
0: என்ன அப்படி கூப்பிடாதடா, அருவறுப்பா இருக்கு.
3: மாமா,
0: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரெல்லாம் என்ன உறவு சொல்லி அழைக்கிறத நான் விரும்பல. புரிஞ்சுதா?
2: எங்க அப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி.
0: இங்க பாரு ஜானகி, அக்கா தம்பி அப்படிங்கிற உறவெல்லாம் இருக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? நான் வெளியே போயிட்டு திரும்பறதுக்குள்ள இந்த வீட்டுல அவன் இருக்க கூடாது.
3: இத பாருங்க மாமா, எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா சௌந்தர்யா தான். நிச்சயமா அவளை உங்க சம்மதத்தோட தான் கைப்பிடிப்பேன். நான் வரேன்.
2: சந்தோஷ் தம்பி.
4: அம்மா, அம்மா அழாதம்மா. ஏமா மாமா மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காரு அப்பா.
2: சௌந்தர்யா, உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தீர்ப்பை எழுதி வச்சிட்டு இருக்காருமா. அதனாலதான் யதார்த்தமா ஒரு பிரச்சனையில சந்தோஷ் ஜெயிலுக்கு போனான். அதையே காரணம் காட்டி அவனை வெறுத்ததோட இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நான் அவனையோ என்னைய பெற்றவங்களையோ பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்தும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
4: அழாதமா, அழாத. எனக்கும் மாமா மேல அன்பு, பாசம், நேசம் எல்லாமே இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் மாமாவை புரிஞ்சுக்கிட்டு அப்பா ஏத்து பாருமா. நீ கவலைப்படாத.
5: என்னன்னா இது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தீங்க, ஆனா ருத்ரமூர்த்தி உங்களை வேலை

0: விட்டு அனுப்பிட்டாரு. அண்ணே, அதோட சேர்ந்து எனக்கும் வேலை போயிடுச்சுன்னு.
1: கவலைப்படாதடா, இவனோட கம்பெனி இல்லாட்டி என்ன, வேற இடமே இல்லையா, வேலையே கிடைக்காதா?
0: அப்படின்னா அவனை நீங்க பழி வாங்க போறது இல்லையா?
1: அது எப்படிடா விட்டுற முடியும்? இந்த நாகராஜ் யாருன்னு தெரியாம சீண்டி பார்த்துட்டான்.
0: ஆமா அண்ணா, அவனை விடக்கூடாது.
1: ருத்ரமூர்த்திய எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க.
0: சூப்பர்.
1: சரி, கிளம்பு, வெளியில போயிட்டு வருவோம். என்னதங்க கூட்டமா இருக்கு, என்னன்னு பாரு.
0: அவனாவது தண்ணி போட்டு விழுந்து கிடப்பான, வாங்க நாம போவோம்.
1: இருடா பாத்துட்டு போவோம்.
2: ருத்ரமூர்த்தி, எனக்கு உன் பொண்ண கொடுக்க மாட்டியா? எனக்கு எனக்கு என்னடா குறைச்சல, இங்க பாருடா, உன் பொண்ண கண்டிப்பா விடமாட்டேன். உன் பொண்ண கல்யாணம் பண்ணி உன்ன பழி வாங்கல. டேய் ருத்ரமூர்த்தி, ருத்ரமூர்த்தி, நான் சந்தோஷம் இல்லடா, நான் சந்தோஷம் இல்ல.
1: யார சொல்றான்?
2: டேய் யார
1: ருத்ரமூர்த்தின்னு சொல்றான்?
2: உன் பொண்ண கொடுக்க முடியாடா ருத்ரமூர்த்தி.
0: என்ன, அவன் யாரோ குடிச்சிட்டு உளறிட்டு கிடக்குறான.
2: கல்யாணம்
0: அவங்க கிட்ட என்னென்ன பேச போறீங்க? வாங்க என்ன போவோம்.
1: கொஞ்சம் பேசாம இருடா. தம்பி, தம்பி, தம்பி, உன்னத்தான் யாருப்பா? உன் பேர் என்ன?
2: யாரு
1: அது? அது யாரு ருத்ரமூர்த்தி?
2: நீ நீ யாரியா அவனை கேக்குறதுக்கு? அவனுக்கு வேண்டிய ஆளையா நீனு? இல்லையா, யாரு நீனு?
1: இல்லப்பா, ஏதோ உளறினியே, கோமா கூட பேசினியே.
2: மெடிக்கல் கம்பெனியோட எம்டி ருத்ரமூர்த்தி. அவன் தான்
1: நம்ம எதிரி பேர் சொல்றானே. தம்பி, தெரியும் தம்பி, அவர் மேல உனக்கு என்ன கோபம்?
2: நான் வந்து
1: சரி, வா வீட்டுக்கு போக, அங்க போய் பேசிக்கலாம். டேய் மாதவா, சீக்கிரம் ஆட்டோ போடுறேன், கும்பி ஆட்டோ, கும்பி
0: ஆட்டோ, ஆட்டோ இங்க வாங்க. இங்க ஏன்ன, யாரோ ஒருத்தனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே.
1: டேய் மாதவா, உனக்கு இப்ப புரியாதுடா, பிறகு விவரமா சொல்றேன், முதல்ல உட்காரு.
2: நான் எங்க இருக்க?
1: தம்பி, பத்திரமா தான் இருக்க, கவலைப்படாத. முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லு.
2: என் பேரு சந்தோஷ். ஆமா, நீங்க யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்?
1: தம்பி, நீ ரோட்ல போதையில விழுந்து கிடந்த, நாங்க தான் உன்னை எழுப்பி கூட்டிட்டு வந்தோம். ஆமா, யாரு உன்னோட எதிரி? ஏதோ ருத்ரமூர்த்தி அப்படின்னு கூட ஏதோ பேசுனீங்க.
2: அந்த ருத்ரமூர்த்தி பத்தி மட்டும் என்ட பேசாதீங்க. எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டான், எனக்கு இனிமே அவன்தான் எதிரி.
1: யாரு? அந்த மெடிக்கல் ப்ராடக்ட் கம்பெனி வச்சிருக்கிறாரு அவரா?
2: அவரேதான்.
1: நீ அவர் பொண்ண விரும்புற, அந்த பொண்ணு உன்ன விரும்புதா?
2: ஆமா, அவளும் என்ன விரும்புறா. ஆனா எனக்கு இல்லனா அந்த ருத்ரமூர்த்தி தான் இருக்காரு.
1: அப்படின்னா கவலைப்படாத, அந்த பொண்ண நீ கைப்பிடிக்க, நான் நிச்சயம் உதவி செய்யறேன்.
2: என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நீங்க ஏன் எனக்கு உதவணும்? உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது.
1: தம்பி, என்ன யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மையான காதல் எப்போதுமே தோற்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? அதனாலதான் உன்னுடைய காதல் கதையை கேட்ட உடனே ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா உன் அக்கா மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்.
2: அதுக்கு ஏ மாமாவே தடையா இருப்பாரே.
1: அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சா போதும்.
2: கண்டிப்பா செய்யறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க.
1: நீ இனிமே இங்கதான் தங்கணும். நாளைக்கு காலையில போய் உன் அக்கா மகள்கிட்ட பேசு, அவளை எப்படியாவது நீ சொல்றத

0: கேட்கிற அளவுக்கு மாத்திரு. உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. நீங்க யாரோ எவரோ, ஏன் காதல புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைக்க பாக்குறீங்க? ஆனா என் மாமா என்னோட காதலையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம எங்களை பிரிக்க பாக்குறாரு.
0: டோன்ட் வரி, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்.
2: என்ன இது? நம்ம எதுக்குன்னு இதுக்கு முயற்சி பண்ணணும்? ருத்ரமூர்த்திய பழி வாங்கணும். ஆனா அதை விட்டுபிட்டு இவன் காதலை சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோ மாதிரி பேசுறீங்க.
0: டேய், ருத்ரமூர்த்திய பழி வாங்குறதுன்னா நேரா போய் துப்பாக்கிகளை சுடுறது நினைச்சியா? எதிரிக்கு எதிரி, நமக்கு நண்பர். இவனை வச்சு காய நகர்த்தி அவனை பழி வாங்க போற
2: என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன போங்க,
0: உனக்கு இப்ப புரியாது, போக போக புரியும் பாரு. சந்தோஷ், நான் சொன்ன மாதிரி உங்க அக்கா பொண்ணுகிட்ட இந்த ஒரு மாசமா நல்லா பழகி நீ எதை சொன்னாலும் கேக்குற மாதிரி செஞ்சிட்டல்ல.
1: இப்ப நான் எதை சொன்னாலும் அவ செய்வா.
0: வெரி குட். நாளைக்கு அவளை மகாபலிபுரம் போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு.
1: கண்டிப்பானே. அவளை நான் கூட்டிட்டு வந்துட்டா எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்களா?
0: அதுக்கு தானே இப்ப கூட்டிட்டு வர சொல்றேன். சரியா? மறந்துடாம இன்னைக்கு சாயங்காலம் போய் அவளுக்கு ஞாபகப்படுத்திடு.
1: ஓகேண்ணே, நான் வரேண்ணே.
2: என்னண்ணே இது? ருத்ரமூர்த்திய பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு இப்ப என்னடா இவன் காதலை சேர்த்து வைக்கிறதுலயே ரொம்ப தீவிரமா இருக்கீங்க.
0: சத்தம் போடாத. எங்க அவன்?
2: ரூம்ல நல்லா தூங்குறான்.
0: நல்லா பாத்தியா?
2: நல்லா பாத்துட்டேன். போதையில நல்லா தூங்குறான். இடியே விழுந்தாலும் அவன் எந்திரிக்க மாட்டான்.
0: இங்க வேண்டா, நாகராஜ பத்தி நீ புரிஞ்சுக்கணும்.
2: குழப்பாம திட்டத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன?
0: சரி சொல்ற கேள். சந்தோஷ் சௌந்தர்யாவை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருவான். அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரெடி பண்ணிருக்கிற ஆளு கூல்ட் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுப்பான். இவங்க ரெண்டு பேரும் மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவளை ஒரு இடத்துல அடைச்சிட்டு சந்தோஷ் பேசுற மாதிரியே அவனுடைய செல்லுல இருந்து ருத்ரமூர்த்திக்கு போன் செஞ்சு ஒரு பெரிய தொகைய கொண்டு வர சொல்லுவேன். அப்பதான் மகளை உயிரோட பாக்கலாம்னு அழறிக்கிட்டு பணத்தோட வருவோம்.
2: அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணை விட்டுடுவீங்களான்னு?
0: நான் என்ன மடையனா விடுறதுக்கு? அந்த பொண்ணை மும்பையில வித்துட்டு அந்த பழிய சந்தோஷ் மேல விழுகிற மாதிரி பண்ணிடுவேன். இப்ப மகளை காணும்னு சொல்லிட்டு ருத்ரமூர்த்தி கவலைப்படுவான், சந்தோஷ் மேல சந்தேகப்பட்டு கேஸ் கொடுப்பான். இதுதான்டா என்னுடைய பிளான். எப்படி?
2: சூப்பர். அவனோட கைய வச்சு அவன் கண்ண குத்துற மாதிரி செஞ்சிட்டீங்க. ரியலி கிரேட்.
0: சரி, நான் சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வர்ற இடத்துக்கு போய் நம்ம பிளான் சரியா நடக்குதான்னு பாத்துக்கோ. ஓகே?
2: ஓகேண்ண, ஓகேண்ண. இப்ப நான் கிளம்புறேன்.
3: என்னங்க, நம்ம பொண்ணு சௌந்தர்யாவை காணுங்க. ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி சாயங்காலம் 4 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாலே, ஆனா இப்ப 6 மணி ஆயிடுச்சுங்க, இன்னும் அவ வரலங்க.
4: என்ன என்ன சொல்றது தானே? அவ என்ன சொல்லிட்டு போனா?
3: யாரோ ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் போறதாதான் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் காணுமே.

0: ஹலோ ஹலோ, யார் பேசுறது?
1: ருத்ரமூர்த்தி. என்ன யாருன்னு தெரியல? நான் தான் சந்தோஷ் பேசுறேன். உன் பொண்ணு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீல, எனக்கு கிடைக்காத உன் மக இருக்கவே கூடாது. அதனாலதான் அவளை நான் கடத்திட்டு வந்துட்டேன்.
0: என்னடா சொல்ற?
2: என்னங்க?
1: நீ எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். உடனே ஒரு 50 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரணும். அப்பதான் உன் மகளை உயிரோட நீ பார்க்கலாம்.
0: என்ன?
1: போலீஸுக்கு போன் பண்ண.
0: என்னடா சொல்ற?
2: என்னங்க? என்னாச்சு?
1: இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நீங்க வர வேண்டிய இடத்த சொல்றேன், கேட்டுக்கங்க.
0: டேய், ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டானே.
2: யாருங்க போன்ல?
0: அதான் உன்னோட தம்பி நம்ம மகளை கடத்திட்டு போய் வச்சிருக்கான்.
2: என்னது?
0: 50 லட்சம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றான். நான் சொன்னேன்ல, ஜெயிலுக்கு போனவன் திருந்த மாட்டான்னு. பாத்தியா? இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன்.
2: ஏய் சந்தோஷ், என்னடாது?
0: இன்ஸ்பெக்டர், என் மகளை கடத்திட்டாங்க, எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும்.
3: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, கவலைப்படாதீங்க, நான் சொல்ற மாதிரியே நீங்க பணத்தோட அவன் சொன்ன இடத்துக்கு போங்க. அதுக்கு முன்னாடியே எங்க டீம் ஆளுங்க அங்க இருப்பாங்க.
0: சரி சார்,
3: நாங்களும் வந்துடுறோம். உங்க மகளை நிச்சயமா காப்பாத்திடலாம், கவலைப்படாதீங்க.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்.
2: என்னங்க, நானும் கூட வரேங்க.
0: வரவேண்ணா ஜானகி, உன்னுடைய தம்பிய சுட்டு பொசுக்கியாவது என் மகளை காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன். நான் வர்றேன்.
4: பாகண்டா அந்த சந்தோஷ், அவனா வந்து வலையில மாட்டிக்கிட்டான். இதோ அவன் ஆசைப்பட்ட அக்கா மக மும்பைக்கு போக போறான். டேய் மாதவன், ஏஜென்ட்க்கு போன் பண்ணியா?
5: முன்னாடியே போன் பண்ணிட்டேனே, இப்ப இதோ வந்துருவான்.
4: டேய் சந்தோஷ், பாவண்டா நீ. ருத்ரமூர்த்திய பழி வாங்க நினைச்ச எனக்கு நீ உதவினத்துக்காக ரொம்ப நன்றி. அதே நேரம் நீ ஆசைப்பட்ட சௌந்தர்யா இப்போ மும்பைக்கு போக போற, அந்த பழியும் ஓம் மேலதாண்டா விழும். எப்படி?
1: அடிக்கிற உனக்கு ஒன்னு ரெண்டு பத்தாது, இந்த இன்னொன்னு வாங்கிக்க, இன்னொன்னு வாங்கிக்க.
6: நீ எப்படி எப்படி
1: ஏன் அப்படி தடுமாறுற? வெயிட் வெயிட், எல்லாத்தையும் நானே
6: சொல்றேன். சந்தோஷ்,
1: கத்தக்கூடாது கத்தக்கூடாது.
6: என்னுடைய கையை கட்ட ஏண்டாதே, விடுறாதே.
1: இப்ப நான் பேசுறது மட்டும்தான் நீ கேட்கணும். என்ன நாகராஜ், குழப்பமா இருக்கா? நானே தெளிவா சொல்றேன். நான் என் மாமாவோட வீட்டுல சண்டை போட்டுட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கப்ப நீயும் உன் நண்பன் மாதவனும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அத கேட்டுட்டேன்டா. என் மாமாவை பழி வாங்கறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட திட்டத்தை தெரிஞ்சு அதை முறியடிக்கிறதுக்காக தான் நான் குடிச்சிட்டு ரோட்ல எங்க மாமாவை திட்டுற மாதிரி நடிச்சேன்டா. அத நீங்களும் நம்பி என்ன கூட்டிட்டு போய் என் மூலமா என் மாமாவை அவமானப்படுத்தி அதன் மூலமா நீங்க லாபம் அடையலான்னு பாத்தீங்களா? டேய், நான் உங்க திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நடிச்சேன்டா.
4: நீ உங்க அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு சொன்னிய, அதுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணடா. என்னை விட்டுறா.
1: எனக்கு அவர் பொண்ண கட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்லடா, அவங்களும் அவங்க குடும்பமும் என்னைக்கும் நல்லா இருக்கணும் தானா நான் நினைப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா?
4: என்ன?
1: நீ சொல்ற மாதிரி எல்லாம் கேக்குற மாதிரி நடிச்சேன். நீ எந்த அளவுக்கு போறங்கறத பாக்கிறதுக்காகத்தான் நீங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் தூங்குற மாதிரி நடிச்சேன். நீயும் நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு மாதவன் கிட்ட உன் திட்டத்தை எல்லாம் சொன்ன, அத நான் கேட்டுட்டே தான்டா படுத்திருந்தேன். இப்ப புரிஞ்சா?
4: நீ துரோகி. துரோகி?
1: யார் துரோகி? வேலை கொடுத்த முதலாளிக்கு அவருக்கு தெரியாம அவருக்கும் கம்பெனிக்கும் துரோகம் பண்ணியே, அது துரோகமா?

0: இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பகைய மூட்டி அதுல குளிர்காயலான்னு நினைச்சியே அதை தடுக்க நான் பிளான் போட்டனே, அது துரோகம்.
1: அதுக்கு மேல நான் சொல்றேன்டா உனக்கு.
2: போலீஸ் போலீஸ்,
1: நாகராஜ் உன்னோட திட்டம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? சந்தோஷ் முன்னாடியே என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு உன்னை ஃபாலோ பண்ணாரு. அப்பப்போ உன்னுடைய நடவடிக்கைகளை பத்தியும் எனக்கு தகவல் கொடுத்தாரு. அதனாலதான் உன்னை கையும் களவுமா பிடிக்க முடிஞ்சது. அது மட்டுமல்ல, உன்னோட கூட்டாளி மாதவன் அவனோட வந்தானே மும்பை ஏஜென்ட், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. வெல்டன் சந்தோஷ், உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்தா காவல்துறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும், குற்றங்களும் குறையும். மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, இப்ப நீங்க உள்ள வாங்க.
0: சார், எங்க மாமாவுக்கு?
1: டோன்ட் வரி சந்தோஷ், வர்ற வழியிலேயே ருத்ரமூர்த்தி கிட்ட உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்.
0: சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட எதுவும் சொல்லாம சௌந்தர்யாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இவங்களை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி பண்ணேமாமா.
3: சரியும்பா, எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரே என்கிட்ட சொல்லிட்டாரு. சந்தோஷ், என் மருமகனே, நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டப்பா. அது மட்டுமல்ல, நான் உயிருக்கு உயிரா நினைக்கிற என் மக சௌந்தர்யாவோட வாழ்க்கையை மொத்தமா காப்பாத்தி கொடுத்திருக்கியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியல.
0: என்னமாமா இது நன்றி அது இதுன்னு இதுக்கு போய் இப்படி கண் கலங்கிட்டு? மாமா, என்னைக்குமே நான் நீங்க வளர்த்த புள்ளதான், இது என்னோட கடமை மாமா, கடமை.
3: தவறு செஞ்சவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லவங்களா மாற மாட்டாங்கன்னு என் மனசுல நான் எழுதி வச்சிருந்த தீர்ப்ப இப்ப திருத்தி எழுதிட்டேன். என் பொண்ணு சௌந்தர்யாவுக்கு சந்தோஷ் தான் மாப்பிள்ள, சந்தோஷ் தான் மாப்பிள்ள.
4: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி, டி என் சரஸ்வதி, சந்தோஷ், எஸ் சசிகுமார், நாகராஜ், ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா, ஜி கவிதா மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

0: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி.
1: தேமதுர தமிழோடு
2: தென் பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10 மணி. நிலா முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. இந்த இரண்டு எண்களுக்கு இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257309. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமது நேயர்களுக்கு அத்துப்படி. கேட்கலாம் இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர் யார்?

0: வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: இரவு வணக்கம் சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர்?
1: நான் தக்கலை ஹமான் பேசுறேன்.
0: தக்கலை ஹமான்.

0: ஏன் உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் பட்டணத்தில் பூதம், அந்த படத்துல இருந்து சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்று ஒரு அர்ச்சனா பாடல் இருந்தேன்.
0: செய்தி சொல்லிடலாமா? சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நேயரே.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீசரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.

0: நேயர்கள் இருக்கும் நிகழ்ச்சி நிலாம் மற்றும் நேயர் உறுப்பு நேரல் நிகழ்ச்சி. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பெயர் சொல்லலாமே?
1: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: செட்டியார் மடம் மணிகண்டன் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: எனக்கு உல்லாச பறை ஒரு படத்துல வந்து செய்தி அந்த பாடல்
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றி பாடா. நன்றி
0: நன்றி நேயரே.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில்கூட்ட அரங்கில் நாளை முற்பகல் 11 மணிக்கு மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாளைய நிகழ்ச்சியில் பற்றிய ஒரு சின்னதாக ஒரு அலசல். நாளை காலை 7:05 காந்தி அஞ்சலி, 8:35 3-in-1, 9:02 வசந்த அழைப்பு, உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம் தொலைபேசியுடைய நேர்விற்பு நேரலை. நாளை காலை 10:02 இளைஞரல் வான் நோக்கியே வாழ்வோம் கருத்துக்கோவை, 10:30 நகைச்சுவையை விரும்பக்கூடிய நேர்களோட சாய்ஸ் இது, மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், எழுத்தாளர் லக்ஷ்மி ரவி அவருடன் நேர்முகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12:50 ரொம்பவே முக்கியமான நிகழ்ச்சி, அதுதான் நலமாய் வாழ்வோம் பால் பற்களின் பராமரிப்பு. இதை பற்றி சொல்கிறாங்க பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். இவங்க வந்து குளச்சில் தாஸ் பல் மருத்துவமனை, அங்கிருந்து அந்த ப்ரோக்ராம் வழங்குறாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்கு கேட்கலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலாமுற்றம் நேர் விருப்ப நிரல நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:16:45. இந்நேரத்தில் 3வது பாடலுக்காக இணைப்பில் இணைந்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் உதயகுமார்.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்
1: எங்கும் நிறைய

0: அப்படின்னு ஒரு பாடல்.
1: இது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் அப்படிதானே?
0: ஆமா ஆமா. அது
1: சரி, பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாம்.
1: நன்றி நேயரே.
0: நன்றி.

0: நேர்களின் இருக்கும் நிகழ்ச்சி நிலா மற்றும் நேர்விருப்பு நேரல நிகழ்ச்சி. உங்களின் அபிமான பாடல்களை கேட்பதற்கு முன் நாளைய நிகழ்ச்சியில் பற்றி ஒரு சிறிய அலசல். நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள் நேரலை, 3:00 தேநீர் நேரத்தில் வாராய் தோழி, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டைட்டில், உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் நேரலையாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தனது பாடலுக்காக இணைப்பில் இந்நேரத்தில் இணைந்திருக்கும் நமது நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நலம் விசாரிக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர்
1: பாரசாலை கிருஷ்ணாமூர்த்தி
0: ஐயா, வணக்கம். உங்களுடைய விருப்ப பாடல்
1: படம் உயர்ந்த மனிதன். அதுல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்கிற பாடல்.
0: அழகா அதே மாதிரியே எடுக்கிறீங்க. சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி நேயரே.
2: நெஞ்சிலே வந்ததே நண்பனே, நண்பனே, நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்

0: நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சியின் நிலா விட்டு நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியின் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:30. நாளை இரவு 7:25 உழவருக்கு ஒரு சிந்தனை. அதனைத் தொடர்ந்து உழவர் உலகத்தில் நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வடசேரி கே பரமசிவம் அவர்கள். அமுதசுரபியில் பிரதம மந்திரியின் வய வந்தனா யோஜனா உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு செய்திதான் காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்துதல் நுட்பங்கள். இதை பற்றிய தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள். அது மாதிரி வழக்கம் போல 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, கேட்டு பயனுள்ளதாக உங்கள் பொழுதை மாற்றுங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, எந்த ஊர் பேர்? கழிக்காவலில் இருந்து லில்லி அம்மா பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. படம் வந்து
1: பிரியங்கா.
0: பிரியங்கா சொல்லுங்க.
1: பாடல் மணி, அந்த பாடல்
0: பாடல் வந்து வனக்குயிலே, அப்படித்தானே? அந்த படம் பாத்தீங்களா?
1: பாத்துருக்கீங்க.
0: சரி சரி, என்ன வாய்ஸ்?

0: கொஞ்சம் டல்லா இருக்கு. தூக்கம் வருதா?
1: இல்ல இல்ல எனக்கு
0: சரி
1: தூங்க
0: சரி சரி,
1: இருக்கேன்.
0: பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்க உங்களுடைய ஊர் பெயர் சொல்லலாமே.
1: நான் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: கருங்கல் பாலூர் பிரான்சிஸ் ஐயா,
1: மடம் நந்து பாடல் அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவாம், சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவாம், அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவாம், சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவாம், ஆடும் நாள் பாடும் நாள் தாளங்கள் இனி ஆனந்தம் ஆரம்பம் வாருங்கள், அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவாம், சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவாம். அந்த இனிமையான பாடல்.
0: சரி, பாதி பாடல் நீங்களே பாடிட்டீங்க. பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா.
0: நன்றி நேரே.

0: பதினைந்து நொடி. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: ஐயா. உங்களுடைய ஊர் பெயர் சொல்லலாமே?
1: விஜயம், திருநந்திக்கரை.
0: திருநந்திக்கரை விஜயன் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: அவள் ஒரு தொடர்கதை, கடவுள் அமைத்து விட்ட மேடை.
0: அந்த பாடல் வந்து உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? அப்படியா, சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி நேரே.

நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பெயர் சொல்லலாமே?
1: பாரசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன்.
0: பாரசாலை ராதாகிருஷ்ணன் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் ஞான ஒளி பாடல். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆயிரம் நம்மை தீமைகள். இந்த பாடல்
0: அப்படியே எல்லா பாவத்தையும் ஆண்டர்கிட்ட ஒப்படைச்சேஷன்ல. சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி நேரே.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வால் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியின் நிலா முற்றும் நேர் விருப்ப நிரல நிகழ்ச்சியின் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:56. உங்களுக்கு நிச்சயம் புரிந்திருக்கும், இது நிகழ்ச்சி நிறைவு செய்யும் பாடல். அதற்கான நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீரகமான பேசுறோம்.
3: சரி, சென்னையில இருந்து நிகழ்ச்சி நிறைவு செய்ய பேசுறீங்கல்ல?
4: வாழ்த்துக்கலாமா. ஆமா, எனது நீங்க வந்து வசந்த மாளிக படத்துல இருந்து மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, ஞான பாடல இந்த இரவு நேரத்தை நேரத்தை தாண்டி எனக்கு ஆண்டி நிறைவான பாடலை தாங்கம்மா.
3: அழைப்புக்கு நன்றி நேயரே.
4: நன்றி அம்மா.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட். வணக்கம் நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை.

0: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்

மனசு வாங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வர்ணனையான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். இனிமையான இரவு பொழுது நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆர்ஜே கண்ணன் உங்களுடன். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் எஃப்எம் 100.4 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் எங்க தம்பி படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சில பாடல்கள் இரவு நேரத்திலும் கேட்கலாம், எந்த நேரத்தில் கேட்டாலும் பாடல் அந்த ஒரு மெலடி மெட்டை கேட்கும்போது மனசுக்குள்ளே பல நினைவுகள் வந்து போகும். அந்த மாதிரி இந்த பாடல் கேட்கும்போது காதல் வரிகளும் அதன் உடன் சொல்லக்கூடிய கதைகளுமா அந்த பாடல் இருந்தது. மனோ எஸ் ஜானகி அவங்க பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசையில் தான் அந்த பாடல் இருந்தது. நேசம் வச்சு நெஞ்சில் வச்ச பூச்செடி நீயடி அப்படின்னு அந்த கதை சொல்லிட்டு வரும்போது, பாசம் வச்சு பாடும் பாட்டை கேளடி என்

பாடலை பாடி முடிச்சுட்டு அந்த ரசனையோடி ஒரு சிரிப்போடி அந்த பாடலை முடிச்சிருப்பார் எஸ்பி பாலசுப்ரமணியர்கள். பாடி அவருக்கு அந்த ரசனையில், அந்த வார்த்தையில், அந்த ஒரு நெளிவில் நம்மளை ரசிக்க வைக்கும் விதமாக அந்த பாடல் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசை தான் கேட்டோன்னு தெரிஞ்சிருப்போம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான் நம்ம காணொலியில் பார்க்கும்போது சில வரிகள் அந்த பாடலில் இடம்பெறாமல் போயிருக்கும். ஆனால் அந்த வரிகள் சித்திரை மாத நிலவொளி அவள் சில்லன தீண்டும் பனித்துளி கொஞ்சிடும் பாத கொலுசுகள் அவை கொட்டிடும் காதல் முரசுகள் பழத்தைப் போல இருப்பவள் வெள்ள பாகை போல இனிப்பவள் சின்ன மைவிழி மெல்ல திறப்பவள் அதில் மன்மதராகும் படிப்பவள் உச்சியில் வாசனை பூ முடித்து உளவுமழகு பூந்தோட்டம் மித்தையில் நானும் சீராட்ட பிறந்த மோகனம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழகான அந்த வரிகள் பாடல் எழுதியிருப்பார். அதை இணைத்து கேட்கும்போது பாடல் ரொம்ப ரசிப்பாக இருக்கும். நமக்கும் இந்த இரவு நேரத்தில் பாடி பார்ப்பதற்கும் சின்ன ஒரு ஹம்மிங் பண்ணி பார்ப்பதற்கும் இந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம்.

நெகிழி நேரம் இரவு 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினை கேட்கவிருக்கும் பாடல் சின்ன ஜமீன் படத்திற்காக மனோ சித்ரா குழுவினர் பாடியது.

மந்தாரப்பூவின் வாசமும் இதமாக வீசும் சாயங்கால வேளையில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழகான வர்ணனை எழுதியிருந்தது கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள். இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி சக்கரை தேவன் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல் வரிகள் கொஞ்சம் கேட்டு பழகின பாடல் தானே. இந்த வரிகளை கேட்கும்போது கொஞ்சம் நல்லான வரிகள் தான். நாலு பேர்கள் கண்படக்கூடும், நீயும் நானும் கூடினால் ராஜயோகம் கைவரும் என்று தோளில் தோகை ஆடினால் தேவி எந்தன் ஜீவன் தேவி உன்னோடு மானின் கால்கள் போகும் மாமன் பின்னோடு வாழும் நாட்கள் யாவும் உன்னுடன் வாழ வேண்டும் சொந்தம் என்று பந்தங்கள் என்று நீயின்றி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி வாசப்பூவின் தேனை வண்ணிலாவே மானே காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போதுன்னு சொல்லி கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான் கற்பனையில். இளையராஜாவினுடைய இசை தான் கேட்டு ரசிச்சிருப்போம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் அன்னை வயல் படத்திற்காக.

பாடல் வரிகளில் புது கவிதை விதமாக பாடல்கள் அந்த பாடல் இருந்தது. கவிஞர் பழனி பாரதியினுடைய பாடல் வரிகளுக்கு சிற்பியின் இசையில் அந்த பாடல், கோர செக்ஷனும் அந்த பாடலுக்கு இன்னும் ஒரு தனித்துவமான ஒரு அழகை கொடுத்ததுன்னு சொல்ல வேண்டும். உந்தன் அழகை பேசும் தென்றல் பூவின் வாசம் வீசும், மூங்கில் தோளில் சாயும் தென்றல் ராகமாய் வாழும், கலையும் கூந்தல் சொல்லும் மோக பூங்கதை, ஆசை சிறகை தேடும் ஒரு காதல் தேவதை. அதன் பிறகு அந்த டியூன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு துள்ளல் இசையில் இருக்கும், சொந்தம் மீது சொர்க்கம் என வந்தது அருகே, சிந்தும் மகரந்தம் இனி எந்த வழியே, நனைந்திடும் தளிர்களை அனைத்திடும் புது ஒளியே அப்படின்னு சொல்லி பாடல் இருப்பார். ஆசை மணி ஓசையிலே பூக்கும் நிலா கனவுகளை உன்னிடத்தில் பேச வந்தேன், பார்வையிலே பேசாதது நான் பார்வையிலே பேச வந்தேன் அப்படின்னு ஒரு தனித்துவமான அவருக்கான ஒரு வரிகளை அந்த பாடல் எழுதியிருப்பாங்க. சிற்பியனுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம், மல்லிகை பூவலகில் என்ற பாடலை. நேரம் இரவு 11:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம்

102.1 மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் எஃப்எம் 100.4 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கும் பாடல் சின்ன பசங்க நாங்க படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

மயிலாடும் தோப்பில் மானாடக் கண்டேன், மானாடும் போது மனமாடக் கண்டேன், மயிலும் மனமும் இரண்டும் இணைந்து அந்த வார்த்தைகளுக்குள் எவ்வளோ அழகாக அந்த மெட்டுக்குள் அந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான். கேட்டவுடனே சில பேர் கண்டிப்பாக யூகிச்சிருப்பீங்க, இளையராஜாவினுடைய இசை தான். அழகான அந்த பாடல் வரிகள், பூவு மீதங்கள் இன்றி மோகங்கள் கூட, மோகங்கள் நூறு ராகங்கள் பாட, சங்கீத மயக்கத்திலே அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ராகமும் அந்த பாடலும் சங்கீத மயக்கத்திலே நம்மளும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இந்த இரவு நேரத்தில் கண் மயங்கி உறக்கத்துக்குள் போய் அந்த பாடலை பாடி பார்த்துருப்போம், காட்சிகளையும் மனசுக்குள்ளே நினைவுபடுத்தி பார்த்துருப்போம். அந்த பாடல் கேட்டோம். நேர்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேர்கள் யாருன்னு பார்த்துடலாம். நிகழ்ச்சிக்கு நேர்கள் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நமது பாடல்களை கேட்டு நிகழ்ச்சிக்கு லைக் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தின் நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சோம். முதல் பாடல் எங்க தம்பி படத்தில் ஒலிபித்த பாடல், அப்புறம் ஊதா பெண்ணல பெண்ணல ஊதாப்பு அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. புறசேவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் பாடல் தெரிவித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்களும் தித்திக்கு இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருவனந்தபுரத்திலிருந்து சுரேஷ் நேட்டோ என்ற நேயர் அவங்களும் பாடல்கள் அனுப்பின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரமா ரவி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் கவிதைகள் எழுதி அனுப்பியிருக்காங்க. இன்னிசை பாடி வரும் நேரம் இதயம் தேடி தரும் சுகராகம், இரவில் உலா வரும் பூபாலம், இனிமை சேர்ப்பது ஏராளம், பண்பலை 102.3 அளிப்பது தாராளம், மனசு மயங்கும் கீதங்கள் மயக்கம் அளிக்கும் பாதங்கள் நன்றி அப்படின்னு சொல்லி அவருக்கு குறித்தான கவிதை நிலை கவிதை எழுதியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாங்கம் மனசு மயங்கும் இன்றைய பாடல் தொகுப்புக்கு பாராட்டுகள் அனுப்பியிருக்காங்க. செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் அவங்களும் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கா கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி.

நிலவு வந்தது ஜன்னல் வழியாக ஒரு பாடலை, இனிமையான பாடலை நம்ம விவித் பாரதி வழியாக நீங்களும் காதுகளில் கேட்டு ரசித்திருப்பீங்க. என்றும் அன்புடன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசை தான். நீயும் நானும் சேர்ந்ததற்கு காதல் தானே காரணம், காதல் இங்கு இல்லை என்றால் வாழ்வில் ஏது தோரணம், தீபங்களை மெல்ல மெல்ல ஏற்றி செல்லு அன்பே அன்பே. அது அந்த பாடல் வரிசையில் ஒரு தீபாவளி திருநாள் மாதிரி வரும். அந்த நாள் அந்த தீபங்களை மெல்ல மெல்ல ஏற்றி செல்லணும் அந்த வரிகளை எழுதியிருக்காங்க. கீதங்களை சொல்ல சொல்ல ஏக்கம் கொண்டேன் அன்பே அன்பே, அலைவிளையாடும் நதியினிலாடி உருகிட நாமும் சேரலாம், சிறகுகள் வாங்கி உறவெனும் தேரில் வெகு வெகு தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அன்பு இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு சிறகு இல்லாமலே பறந்து வெகு தூரம் நீண்ட தூரம் ஒரு பயணிப்பது போன்ற அந்த பாடல் வரிகள் நம்மளை பல நினைவுகளை தந்திருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் இன்னிசை மலை படத்திற்காக எஸ் என் சுரேந்தர், இளையராஜா குரல்களில் மங்கைனி மாங்கனி பாடல்.

பாடல் முடிவில் அப்படி தத்ததா தரரா அப்படின்னு இளையராஜ் அவர்கள் அந்த பாடினா பாடலையும் கேட்டுட்டே நம்மளும் ஒரு ஹம்மிங் பண்ணி பார்த்துருக்கலாம், இரவு நேரத்தை மனசுக்குள்ள பாடி பார்த்துடலாம். பாடல் வரிகள் கவிஞர் வாலியினுடையது. பொட்டோடு பூ வைத்த பொன்மானை போற்றி பல்லாண்டு சொன்னேனே பாமாலை சூட்டி, அன்றாடம் நான் பாடும் கானங்கள் யாவும் அம்மாடி நீ தந்த தானங்கள் ஆகும். எங்கேயும் முன் தோற்றம் கண்டேனே நானும், என் கூட நீயின்றி இங்கேது ஞானம். இசை தரும் கலைமகள் என்னாலும் நீ, மங்கினி மாங்கினி மடல் விடும் மல்லிகை வாழ்த்திடும் மழை துளி, சிந்திடும் புன்னகை சிந்தாமணி, நடக்கும் தோட்டம் நீ நானொரு தேனி. இத்தனை ஒரு வர்ணனைகளை அந்த பாடல் முழுவதுமாக பாடல் எழுதி வச்சுனாங்க. பாடலை ரசித்தோம், பாடல் வரிகளை இணைஞ்சோம். இளையராஜாவினுடைய இசையில அவரும் எஸ் என் சுரேந்திர அவர்களும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த கேட்கவிருக்கும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் படத்திற்காக ஆகாய தாமரை அருகில் வந்தது என்ற பாடல் கேட்க போகிறோம். இளையராஜா எஸ் ஜானகி குரல், இளையராஜாவினுடைய இசையில்

இரவு நேரத்தில் இனிமையாக அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக அந்த பாடல், பாடலில் அழகான வரிகள் கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான். புன்னகை முல்லை புதுவெளி குவளை அழகிய அதரங்கள் அரவிந்த பூவோ, உன் கன்னங்கள் ரோஜா கொடியிடையல் நிறத்தினில் நீ ஒரு செவ்வந்தி பூவு, செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ, குன்றினில் தோன்றும் குறிஞ்சியம் என்று குமரியாய் விளைந்ததோ, மின்னும் வண்ண பூக்கள் எல்லாம் மாலை என்று ஆகலாம், மன்னன் தந்த மாலை என்று நெஞ்சை தொட்டு ஆடலாம், நெஞ்சை தழுவியது துளங்கிட அப்படின்னு அந்த சொல்லும்போது அதில் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர், அந்த இசையின் தரமும் மெட்டும் மாறி மாறி ஆகாய தாமரை அருகில் வந்தது என்னும் பாடல் முடிந்தது. இரவு நேரத்தில் இனிமையை சேர்த்தது அந்த பாடலுடன் மனசுமயம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசைப்பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: பிறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர்?

அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா மூட. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் போடு. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதம் விதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடித்தேன் ஓடு.

அன்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து மார்முழுதும் மனித குல அன்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை

ஓடித்தவள் என்னென்னமோ சொல்ல துடிக்கிறாள்.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி வைப்ப

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனை.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை தாராரி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள்.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன் மங்கையே.

உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும்

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ரொம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு, ராணி அம்மா மனசு வச்சா நன்மை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நேர்கள்.

கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ளது, மீரா படத்திற்காக. அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாடல் வரிகளில், எஸ் வி வெங்கட்ரமணன் இசையில்.

காப்பதுவே உனது பாரம் என துவங்கும் தஞ்சாவூர் சிவானந்தம் பிள்ளை பாடல், ஆனந்த பைரவி ராகம், ஆதி தாளம்.

ஓடோடி வந்தேன் கண்ணா என துவங்கும் அம்புஜம் கிருஷ்ணா இயற்றிய பாடல், தர்மாவதி ராகம், ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் எஸ் செல்வன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். மேல்சனங்குப்பம் எம் செல்வக்குமார் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ

1.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம்

தவ சுப்பிரபாதம் தைத்யார்ஜித புரகண த்ரிதிவம் பிரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாக்ருதி துளசி குண்டலினி ச பாலா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்பிரபாதம்

ஈஸ்வரை சக்தமகர்ஷிகளை ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

தவ சுப்பிரபாதம் ஹே நிந்த பத்ர விநிவாரித சர்வரோகே ஜம்பீர முக்ய பலமூல சுபுஷ்டிதாத்ரி ஹாரித்ர பஸ்ம பரி

சுப்ரபாதம் ஜுஷமுகுதிதந்தை நித்யம் துதாபி தவ ரூபகுணான விஜயை தேஷ்வேவ பூர்ணவசதி சததம் பிரசுப்தா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

கல்பயசி தஸ்ய ஜலஸ்ய துர்கே ஸ்ரீகிருஷ்ண மாரி கிரிஜ தவ சுப்ரபாதம். ம் பௌஷ புஷ்ய சுதினேஷ ததா குஹாய யத் பஸ்மதேன பரிகல்ப.

ஆஷாடமாசி கிருதபாலினதிசுதிஸ்வம் தத்பூர்வ பல்குசுதி நேற்று பயா பிரபூனா யட்டாசி.

தெய்வம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைக்கு நிம்பபத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநடேசயதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனிநாசம் சேவியே தே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம் மை